வந்தனம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத மஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோசனம் மாருதிம் நமத ராக.

நேர்லே எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.

கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நம்ம விவத் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை
1: மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்
2: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நால ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
0: வணக்கம் தமிழ்நாடு.
3: இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
4: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
5: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேர்லே, இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு பயணித்தது நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசிஎழில்மணி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்க நம்மோடு இணைகிறார் ஆர்ஜே மரியம்.

0: அருள்மணி மாலை.
1: நேரம் 6 மணி. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பக்திமயமான இந்த காலை பொழுதில் நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. விவித் பாரதி தமிழ் பண்பலை 100.3 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 என்ற அலைவரிசையிலும், வேலூர் பண்பலை 100.4 என்ற அலைவரிசையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 என்ற அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம். நமது நிகழ்ச்சியில் முதலில் இடம்பெறவிருக்கும் பாடல் ராதா மற்றும் ஜெயலட்சுமி பாடிய பாடல். இது விநாயகரை போற்றி வரும் பாடல்.

நேரம் 6:05. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது தவசீலனின் வரிகளுக்கு இசை வி குமார். மகாவிஷ்ணுவின் வடிவமான திருப்பதி ஏழுமலையானனை போற்றி வரும் பாடல்.

நேரம் 6:09. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் பக்தி பாடல்களோடு. அந்த வகையில் ஒழிக்க வரும் நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் பி சுசீலா பாடியது, கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் குருவாயூரப்பனை போற்றி வரும் பாடல் இது.

நேரம் 6:15. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பக்தி பாடல்களோடு. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல். இது பி. செந்தில்குமாரின் வரிகளுக்கு இசை யு.வி. அரவிந்த் ஸ்ரீராம். முழு முதற் கடவுளாக கருதப்படும் சிவனை போற்றி வரும் பாடல் இது.

நேரம் 6:21. நிகழ்ச்சியில் எடுத்து ஒழிக்க வரும் பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல். இது பாரதிசாமியின் வரிகளுக்கு இசை குன்னக்குடி ஆர். வைத்தியநாதன். தமிழ் மொழியின் மிக பழமையான இலக்கணமான தொல்காப்பியத்தில் சேயூன் என்று அழைக்கப்படும் முருகனது புகழ்பாடும் பாடல் இது.

இணையத்தில் நேரம் 6:25. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பக்தி பாடல்களோடு. அந்த வகையில் நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் கே ஜே யேசுதாஸ் பாடியது. பாடலுக்கு இசை ஆலப்புழா ரங்கநாத். ஐயப்பன் அருள் பல அருள்பவன், புலியை வாகனமாக கொண்டவன், தவக்கோலத்தில் சபரிமலையில் அமர்ந்து அருள் பாலிக்கும் அருள் கடல்.

0: இறையருள் போற்றும் இசைப்பாமாலைகள் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:32. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம் அருள்மணி மாலை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இதே அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 என்ற அலைவரிசையிலும், வேலூர் பண்பலை 100.4 என்ற அலைவரிசையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 என்ற அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் உன்னிமேனன் பாடியது. பாடலுக்கு இசை ரிச்சர்ட் விஜய். கடவுளின் குமாரனாகவும் உலகத்தின் இரட்சகராகவும் போற்றப்படும் இயேசு கிறிஸ்துவின் பாடல் இது.

நேரம் 6:37. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் கோவைய சரளா பாடியது. நாகூர் சேத்தனின் வரிகளுக்கு இசை டி கே ராமமூர்த்தி. அகில உலகத்தையும் படித்த இறைவனது புகழ் பாடும் பாடல் இது.

0: புள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில்.
1: நேரம் 6:42. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நம்மளுடைய நேயர்கள் ராஜமாணிக்கம் கோபி அவங்க வந்து இனிய காலை வணக்கம் கடவுள் பாடல் வடிவில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பதிவு போட்டிருக்காங்க. அதே மாதிரி சென்னை பழையவனாரப்பட்டி சோமசுந்தர பிரபு அவர்களும் வந்து நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடல் கணபதி அந்த பாடல் வந்து ரொம்பவே அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஹேம்லதா அவர்களும் பொன்னியமன் மீட வன்னி கணேசன் அவங்களும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பர்வதவர்த்தனையும் வந்து இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் அவர்கள் வந்து இறையாற்றல் பெருங்கருணையால் இன்றைய நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமாக அமைய வாழ்த்துக்கள், பக்தி பாடல்களை வழங்கும் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்திரமூர்த்தி நாகர்கோவிலிருந்து நாராயண ஹரி.

நாராயணாவை பலமுறை உச்சாடனம் செய்து அடிக்கோலியது குருவாயிருக்கு வாருங்கள் கானம். நமக்கு வந்து இந்த பாடல்கள் அனைத்தும் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலி ரீஜா மனோகரன் அவர்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கனகராஜ் கிருஷ்ணகிரி மாவட்டம் துருகனாளி கோவில் அங்கேருந்து அவங்க வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. 6 மணி முதல் 7 மணி வரை பக்தி பாடல்கள் வந்து கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவர்களும் வந்து கணபதியின் பக்தி பாடல் எல்லோருக்கும் வந்து ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட செய்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலாஜி அவர்களும் மற்றும் மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அவங்க கமலாவர்தன் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முரளிதரன் விழுப்புரத்துலேருந்தும் நம்மளுடைய பக்தி பாடல்கள் வந்து ரொம்பவே பரவசமடைய செய்தது அப்படின்னு சொல்லிட்டு விவித் பாரதிக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் அவங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து அமுதா இவங்க எல்லாமே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கமலாவர்தன் மற்றும் மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் பாலசண்முகம் சுப்பிரமணியம் இவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன் அவங்களும் நமக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தீட்டாலம் டிசி ராஜேஷ் அவங்கள வந்து ஒழித்த அனைத்து பாடல்களையும் வந்து கேட்டு பக்தி பரவசம் அடைந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இனி தொடரவிருப்பது காலை 6:45 மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியல் இன மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சீனாவின் சென் யூகியை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 48 லட்சம் கிராம மக்கள் பயனடைந்துள்ளதாகவும், இதுவரை இந்த கிராமங்களில் 46,782 வளர்ச்சி திட்டப் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 24,133 கிராமங்களுக்கு மேம்பாட்டுத் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும், மக்களின் வாழ்க்கைத் தரத்தையும் கிராமங்களின் அடிப்படை கட்டமைப்பையும் மேம்படுத்தியதன் அடிப்படையில் 16,759 கிராமங்கள் முன்மாதிரி கிராமங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய இணையதளம் மற்றும் செயலி வாயிலாக பணிகள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வீரேந்திரகுமார் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி முகாமின் போது செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார், இந்த தொகுதிகள் தொடர்பான தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதை ஆணையம் கருத்தில் கொண்டுள்ளதாக கூறினார். தேர்தல் வழக்குகள் முடிந்த பின்னர் இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும், மேகதாதுவில் அணைக்கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் நேற்று கூடுதலாக மகளிர் பேருந்து சேவையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீரில் உள்ள உரிமையை பாதுகாக்க தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் தவிக அரசு மேற்கொள்ளும் என்று கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் விடுத்துள்ள அறிக்கையில், காவிரி, மேகதாது, முல்லைப் பெரியாறு உள்ளிட்ட தண்ணீர் பிரச்சினைகளுக்கு முந்தைய அரசு தீர்வு காணவில்லை என்று கூறினார். பல ஆண்டுகளாக நீடிக்கும் இப்பிரச்சினைகளுக்கு கர்நாடகா, கேரள மாநில அரசுகளுடன் பலமுறை பேச்சுக்கள் நடத்தப்பட்டும்

0: எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தவிகாவின் தோழமை கட்சியான காங்கிரஸ் அரசு இருப்பதால் அம்மாநில முதல்வர்களின் ஒத்துழைப்போடு காவிரி மற்றும் முல்லை பெரியாறு பிரச்சினைகளுக்கு தமிழக அரசு நிரந்தரமான தீர்வை காண வேண்டும் என்று திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன், வழக்கமான சார் பதிவாளர் விடுப்பில் சென்றதும் கொடைக்கானலில் இருந்து மற்றொரு சார் பதிவாளர் ஒரே நாளில் பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததும் எப்படி நடந்தது என்று கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டு இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவடியில் புதிய குடும்ப அட்டைகளை நேற்று வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் தங்களின் பெயர், முகவரி போன்ற விவரங்களை இணையதளம் வாயிலாக வரும் 31ஆம் தேதி வரை சுயமாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை களப்பணியாளர்கள் வீடுகளுக்கு நேரடியாக வந்து அந்த விவரங்களை சரிபார்ப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நலத்திட்டங்களை மக்களிடம் முறையாக கொண்டு சேர்க்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். சரியான தகவல்கள் அரசுக்கு பல்வேறு வகைகளில் பயனுள்ளதாக இருக்கும் என்றும், எனவே பொதுமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆர்வத்துடன் பங்கேற்று பணியாளர்களுக்கு ஒத்துழைக்குமாறும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தவிகா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. நேற்று இவர்கள் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாகவும் தற்போது ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என்றும் வாதிட்டார். அரசியல் காரணங்களுக்காக தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எதிர்த்தரப்பினர் தெரிவித்தனர். காவல்துறை வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கைது செய்யப்பட்டுள்ள 3 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் நாகை மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். இருவரி செய்திகள். அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. மெக்சிகோவில் நேற்று இரவு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 7.4 பதிவாகியுள்ளது. மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் நேற்று வேன் மீது ரயில் மோதியதில் உயிரிழந்த 5 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. உதகமண்டலம் அருகே கப்பச்சி கிராமத்தில் நேற்று காட்டெருமை தாக்கியதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் மூத்துக்குளி அருகே அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுகரீஸ்வரர் திருக்கோயிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு

0: நேற்று திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். திருச்சி கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை நடத்தி ஜிபே மூலம் பரிமாறப்பட்ட சுமார் 12 லட்சம் ரூபாய் குறித்து விசாரணை நடத்தினர். கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 2,22,200 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு நாகை ஸ்ரீ சொர்ணக்காளியம்மன் ஆலயத்தில் முக்கிய நிகழ்வான பூச்சொரிதல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னையில் அம்மா உணவகங்களை நாள்தோறும் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 1 லட்சமாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரை இறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இன்று காலை 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. ஜப்பான் வீராங்கனை நொசோமி ஒக்குஹரா காலிறுதிப் போட்டியில் இருந்து விலகியதால் நேரடியாக அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3 இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. இப்பொழுது நம்ம கேட்கலாம் இன்று நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி வந்து நம்ம கேட்க போகிறோம். அது வந்து 7-8 மணி வரைக்கும் வந்து இடம்பெற இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்போம். நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் அந்த கேள்விக்கான பதிலை வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து அனுப்பலாம். விவித் பாரதி தமிழகம் 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு. இன்றைக்கி வந்து டாக்டர் நெல்சன் மண்டேலாவின் பிறந்த தினம். ஸோ அவரை பற்றிய தகவல்களும் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதைத் தொடர்ந்து 8-9 வரைக்கும் உங்கள் விருப்பம், 9-10 வரைக்கும் கலக்கலரங்கம், 10-11 வரைக்கும் கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சி வந்து இடம்பெற காத்துட்ருக்கு. அதே மாதிரி 11-12 வரை என்றும் இனியவை. இந்த என்றும் இனியவை இந்த நிகழ்ச்சியில் வந்து 1950, 1960 மற்றும் 1970களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு இடம்பெறும். இன்று 12:00 to 1:00 வரைக்கும் நம்ம வந்து ரெட்ரோ நிரம்பிய நிகழ்ச்சி வந்து கேட்போம். இதில் வந்து 1980 மற்றும் 1990களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. அதைத் தொடர்ந்து இன்று 1:00 to 2:00 வரைக்கும், 1:00 to 1:45 வரை நம்ம வந்து பாடல் உங்கள் சாய்ஸ் இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம கேட்போம். நேயர்கள் தொலைபேசி வழியே நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்களை வந்து நீங்கள் வந்து கேட்டு மகிழலாம். அதே மாதிரி 1:55 to 2:00 வரைக்கும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சி என்னென்ன நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி தொகுப்பு வந்து நம்ம கேட்போம். அதைத் தொடர்ந்து 2:00 to 2:55 வரை எங்கள் ஸ்டைல், 2:55 to 3:00 வரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் இந்த திட்டத்தை பற்றிய தகவல்களை வந்து நம்ம கேட்க போகிறோம். இன்று 3:00 to 4:00 வரை ஒளி சித்திரம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒளி சித்திரத்தில் பத்மினி பிக்சர்ஸின் பலே பாண்டியா இந்த திரைப்படத்தோட ஒளி சித்திரம் வந்து இடம்பெற இருக்கு. நடிப்பு சிவாஜி கணேசன், தேவிகா, எம் ஆர் ராதா, வசந்தி, கே பாலாஜி ஆகியோருடன் பலர். கதை திரைக்கதை, திரைக்கதை பார்த்திங்கன்னா மா ரா ஜோஷி, இசை வந்து விஸ்வநாதன், ராமமூர்த்தி, இயக்கம் பி ஆர் பந்துலு, வானொலி வடிவம் எஸ் அண்ணாமலை பாண்டியன் மற்றும் ஜே ஜெயா. இன்று 4:00 to 5:00 வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியும், 5:00 to 5:45 வரை பூந்தென்றல் இந்த நிகழ்ச்சியும் வந்து இடம்பெற இருக்கு. தொடர்ந்து 5:45 to 5:55 வரை ஸ்பைஸ் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி, 5:55 to 6:00 வரைக்கும் பூதுடல் நிகழ்ச்சி வந்து நம்ம கேட்டுட்டு, தொடர்ந்து 6:00 to 6:30 வரை பக்தி மாலை திரைப்படங்களிலிருந்து வெளிவந்த பக்தி பாடல்களோட தொகுப்பு.

இன்று மாலை 6:40 ஏழு மணி வரை என் விருப்பம், அதைத் தொடர்ந்து 7:00 to 7:15 வரை திரைகாணம், தொடர்ந்து நம்ம 7:30 to 7:35 வரை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 7:35 to 7:55 வரை பாட்டும் பயணமும், 7:55 to 8 வரை இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், தொடர்ந்து இன்று 8:00 to 9 வரை எனக்குள் நான் தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு பாடலாசிரியர் அ ப ராசா அவர்கள் உடன் உரையாடுபவர் கௌசல்யா, தொகுப்பு ஜெயலட்சுமி. இன்று 9:00 to 9:15 வரை பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 to 10 வரை என் இனிய பொன்னிலாவை இந்த நிகழ்ச்சியும், 10:00 to 11 வரை எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு இந்த நிகழ்ச்சியும் வந்து இடம்பெற இருக்கு. 11:00 நள்ளிரவு 12 வரை மனசு மயங்கும் இந்த நிகழ்ச்சியும் வந்து நம்ம கேட்போம். ஸோ நம்ம வந்து இந்த நம்மளுடைய இன்றைய நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்கறதுக்கு இணைந்திருக்க வேண்டும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அதே அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை வந்து நம்ம கும்பகோணம் பண்பலை 101.6 என்ற அலைவரிசையிலும், வேலூர் பண்பலை 100.4 என்ற அலைவரிசையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 என்ற அலைவரிசையிலும் வந்து நம்ம கேட்டு மகிழலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
4: நேரம் 7:01. வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையை செய்தால் அது வெற்றி, கடமைக்கு செய்தால் அது தோல்வி. அப்படின்ற சிந்தனை வரிகளோடு இன்றைய நமது நிகழ்ச்சிகளை வந்து நம்ம இனிதையே ஆரம்பிச்சிடலாம். நான் உங்கள் ஆர்ஜே மரியம் பேசிகிட்ருக்கேன். இன்று பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் அனைத்து இனிய நிகழ்வுகளை கொண்டாடுற நம்மளுடைய நேயர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்மளுடைய நிகழ்ச்சியில் முதல் பாடல்

நேரம் 7:06. வணக்கம் தமிழ்நாடு. இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஆர்வமாக காத்துட்ருப்பீங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு செயற்கை நுண்ணறிவு ஏஐ பல்கலைக்கழகம் வந்து முதன் முதல்ல வந்து எங்கு அமைய உள்ளது? அதாவது இந்தியாவில் தான் வந்து இதற்கான கேள்வி. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, அரசு செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் முதன் முதல்ல வந்து எங்கே அமைய இருக்கிறது? ஸோ ப்ரைவேட்டில் வந்து ஆல்ரெடி வந்து ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனால் வந்து ஒரு அரசே வந்து அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்களும் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். மம்மடியான் திரைப்படத்திலிருந்து நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடலை வந்து கேட்டு மகிழ்ந்தோம். தமன் மற்றும் ஸ்ரீவர்தனி, மேஹா, ஜனனி, ரீதா இவங்கெல்லாம் பாடியிருந்தாங்க. நான் முத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை தமன். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் சுந்தரபாண்டியன் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல். இது இசை என்ஆர் ரகுநந்தன்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம்.
1: நேரம் சரியா 7:11 நம்ம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு.

0: வணக்கம், நான் பாடலாசிரியர் ஆப்பாராஜா பேசுகிறேன். விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் இன்று இரவு 8:05 என்னுடைய பல்வேறு பாடல் அனுபவங்களை பற்றி உங்களோட மனசு திறந்து பேசலான் இருக்கேன். மறக்காமல் கேளுங்க. வைரமுத்தோட அந்த சந்த கவிதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருத்தி எழுதிய தீர்ப்புகள்லேயோ, வைகரை மேகங்கள்லேயோ, என் பழைய ஊனைகள்லேயோ, அல்லது இந்த புகழ் உற்பனைகள் இல்லையோ, அல்லது தமிழுக்கு நிறம் உண்டு பெய்யன பெய்யும் மழை, இதுல எந்த கவிதையில் கேட்டாலும் என்னால் மனப்பாடமா சொல்ல முடியும்.
1: இணைந்திருங்கள் வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை
3: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
4: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 நம்ம விவித் பாரதி தமிழ் ஃபம்ல உங்களுக்கு விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
3: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
4: ஆமா, காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
3: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
4: இத கேளு.
5: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும். பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதி

0: பத்தியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
1: அது சரி.

0: இனி தொடர்வது காலை 7:15 தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3 இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜலந்தரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநில மக்கள் மாற்றத்தை விரும்புவதால் இந்த கூட்டத்திற்கு பெருந்திரளாக திரண்டுள்ளதாக தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலம் ஈடு இணையற்ற ஆற்றலை கொண்டுள்ள மாநிலம் என்றும், கடினமான உழைப்பாளிகளான விவசாயிகள், திறமையான இளைஞர்கள் மற்றும் சிறந்த தொழில் முனைவோரை கொண்ட மாநிலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைவரும் இணைந்து இந்த மாநிலத்தை சிறந்த மாநிலமாக மாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக தற்போதுள்ள மாநில அரசு சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்ய உள்ளார். இரு நாடுகளின் எல்லைக்கு அருகில் ஜுமாபச் என்ற இடத்தில் அமைந்துள்ள எல்லை பாதுகாப்பு படைப்பிரிவு அலுவலகத்திற்கும் அவர் சென்று வீரர்களுடன் கலந்துரையாட உள்ளார். அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகளை நடவுள்ள அமைச்சர் எல்லை பாதுகாப்பு படையினருக்கான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் தொடங்கி வைக்க உள்ளார். இன்று மாலை சிலிகுரியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் எல்லை மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களை ஆய்வு செய்ய உள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் தொடர்பாக மாநில அரசு அதிகாரிகளுடன் திரு அமித்ஷா ஆலோசனை நடத்தவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் உரையாற்றிய அவர், இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கம் திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே விமான தயாரிப்பை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாக கூறினார். விமான பராமரிப்பு, பழுதுபார்ப்பு கட்டமைப்பையும் அரசு வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஹைட்ரஜன் ஆற்றலில் இயங்கும் நாட்டின் முதலாவது ரயில் சேவை ஹரியானாவில் தொடங்கப்பட்டு இருப்பது நாட்டிற்கு பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி மற்றும் மகாராஷ்டிரா முதல்வர் திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஆகியோர் புனேயில் இன்று 3 முக்கிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு கூட்டாக அடிக்கல் நாட்டுகின்றனர். இந்த திட்டங்களின் கீழ் புனே சாம்பஜி நகர் இடையிலான 246 கிலோமீட்டர் நீளமுள்ள பசுமை விரைவு சாலையின் முதல் கட்டமாக காரடி சந்திப்பு மற்றும் ஷிரூர் பைபாஸ் இடையே 53 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6 வழிச்சாலை அமைக்கப்பட உள்ளது. மேலும் அடப்சர் முதல் யவத் வரை 30.5 கிலோமீட்டர் நீளத்திற்கும் டாலிகவுன் செகான் ஷிக்ராப்பூர் இடையே 54.3 கிலோ

0: கிலோமீட்டர் நீளத்திற்கும் புதிய சாலைகள் அமைக்கப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் அப்பகுதியின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு பயண நேரத்தை சேமிக்கவும் புனே பிராந்தியத்தின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பெரிதும் உதவும் என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் குன்னூர், சின்னசேலம், சென்னை பூங்கா ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாரம்பரிய கட்டிடக்கலையை பாதுகாத்து உலகத்தரத்திலான பயணிகள் வசதிகளை உருவாக்கும் இந்த மேம்பாடு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என்று கூறியுள்ளார். ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சின்னசேலம் மற்றும் சென்னை நகர பகுதிகளில் போக்குவரத்து வசதியும் உள்ளூர் மக்களின் பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் முன்னேற்றமடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹரியானாவில் முதல் ஹைட்ரஜன் ரயில் தொடங்கி வைக்கப்பட்டு இருப்பது நாட்டின் தொழில்நுட்ப திறனுக்கு அடையாளம் மட்டுமல்ல, உலகிற்கே முன்மாதிரி என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் திறனை உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தி துறையுடன் இணைப்பதன் மூலம் பல்வேறு நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் உறவுகளை வலுப்படுத்த முடியும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்தோனியா வர்த்தக அமைப்பில் நேற்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் வெளிப்படையான போட்டித்தன்மை கொண்ட வணிக சூழலை உருவாக்க சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எஸ்தோனியா நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். முன்னதாக நேற்று எஸ்தோனியா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கஸ் சாகனாவை திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இருவரும் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தனர். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை அடுத்து புதிய வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் இன்று உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டணியின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்தார். இதுகுறித்து சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்துள்ள திரு ஹர்தீப் சிங் பூரி, 19 நிறுவன உறுப்பினர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த கூட்டணி தற்போது 34 உறுப்பு நாடுகளையும் 14 சர்வதேச அமைப்புகளையும் கொண்டு வளர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒரு சிறிய யோசனையாக தொடங்கப்பட்ட இந்த முயற்சி இன்று உலகளாவிய வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் ஒட்டுமொத்த உலகிற்குமான உயிரி எரிபொருள் திட்டங்களை முன்னெடுக்கும் ஒரு முக்கிய சர்வதேச நிறுவனமாக உருவெடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் வெளிநாட்டு ஆய்வு மற்றும் உற்பத்தி திட்டங்கள் குறித்தும் திரு ஹர்தீப் சிங் பூரி ஆய்வு செய்தார். அமெரிக்கா அடுத்த 2-3 நாட்கள் போரை தொடர்ந்தால் ஈரான் முழு அளவிலான தாக்குதலை தொடங்கும் என்று அந்நாட்டின் உயரிய தலைவரின் மூத்த ராணுவ ஆலோசகர் திரு சையத் முஜ்தபா கமேனி எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து புதிய வியூகத்தை வகுக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி பதிலடி கொடுப்பதோடு ஈரான் திருப்தி அடையாது என்றும் எல்லையை கடந்தும் தாக்குதல் நடத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஈரானின் ராணுவ திறனை சிதைப்பதே தங்களின் நோக்கம் என்று தெரிவித்துள்ள அமெரிக்கா, நேற்று தொடர்ந்து 7வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ராணுவ கட்டமைப்புகளை வலுவிழக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அது கூறியுள்ளது. இமயமலையையொட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் நாளை வரை மிக அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அந்த மாநிலங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, சத்தீஸ்கர் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் நாளை வரை கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது தவிர பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம், ஒடிசா மற்றும் வடக்கு

0: வடகிழக்கு மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர ஆந்திரப்பிரதேசம், ஜம்மு மற்றும் காஷ்மீர், லடாக், மத்திய மகாராஷ்டிரா மற்றும் மரத்வாடா ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இறுதிப் போட்டியில் நாளை மறுநாள் மோதவுள்ள அர்ஜென்டினாவும் ஸ்பெயின் அணியினரும் தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இறுதிப் போட்டிக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வந்து நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6 அப்படின்ற அலைவரிசையிலும், வேலூர் பண்பலை 100.4 அப்படின்ற அலைவரிசையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 அப்படின்ற அலைவரிசையிலும் வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம் தமிழ்நாடு, இந்த நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். இப்போ என்ன கேள்வி இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசு செயற்கை நுண்ணறிவு ஏஐ பல்கலைக்கழகம் முதன் முதலில் வந்து எங்கு அமைய உள்ளது? கவர்மெண்ட்டே வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் வந்து இந்தியாவில் வந்து நிறுவப்பட இருக்கிறாங்க. ஸோ இந்த வந்து எந்த அரசு வந்து அமைக்க இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி தான் உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். இப்போ அடுத்து நம்ம நண்பன் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க போகிறோம். விஜய் பிரகாஷ் மற்றும் சின்மயி சுவி பாடியது. கார்க்கின் வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: வித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: உரிமை, சமத்துவம், நீதி, மன்னிப்பு ஆகிய உயரிய விழுமியங்களின் அடையாளமாக உலகம் போற்றும் மகத்தான தலைவர் நெல்சன் மண்டேலாவின் பிறந்த நாளில் அவருக்கு நமது மரியாதையை செலுத்துவோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 18 அன்று நெல்சன் மண்டேலாவின் பிறந்த நாள் சர்வதேச நெல்சன் மண்டேலா தினமாக உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. மனிதநேயம், சமூக நீதி மற்றும் சேவை மனப்பான்மையை வளர்க்கும் நாளாக ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாளை அறிவித்துள்ளது. 1918 தென்னாப்பிரிக்காவின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த நெல்சன் மண்டேலா சிறு வயதிலிருந்தே அநீதியையும் இனவெறியையும் கண்டு மனம் வருந்தினார். அப்போது தென்னாப்பிரிக்காவில் நிலவிய இனப்பாகுபாட்டு கொள்கையால் கருப்பின மக்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, வாக்குரிமை, சுதந்திரமான வாழ்க்கை என பல அடிப்படை உரிமைகளை கூட இழந்திருந்தனர். இந்த அநீதிக்கு எதிராக அவர் அமைதியான முறையில் போராடினார். பின்னர் தனது கொள்கைக்காக கைது செய்யப்பட்டு 27 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். இத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தும் அவர் தனது நம்பிக்கையையோ மனிதநேயத்தையோ இழக்கவில்லை. பழி வாங்குவதை விட மன்னிப்பையே அவர் தேர்ந்தெடுத்தார். வெறுப்பை விட அன்பு வலிமையான

0: அது என்பதை உலகிற்கு உணர்த்தினார். சிறையிலிருந்து விடுதலையான பிறகு தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற அவர் இன ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டார். அவரது அமைதி பணிக்காக 1993 நோபல் அமைதி பரிசும் வழங்கப்பட்டது. நெல்சன் மண்டேலாவின் தத்துவங்கள் மிகவும் எளிமையானவை, ஆனால் ஆழமானவை. கல்வியே உலகை மாற்றும் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் என்ற அவரது சிந்தனை இன்றும் கல்வியின் மகத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. தைரியம் என்பது பயமின்மை அல்ல, பயத்தை வெல்வதுதான் உண்மையான தைரியம் என்ற அவரது கருத்து வாழ்க்கையில் வரும் சவால்களை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள நமக்கு ஊக்கம் அளிக்கிறது. நெல்சன் மண்டேலாவின் தினத்தின் சிறப்பாக ஒவ்வொருவரும் 67 நிமிடங்களை சமூக சேவைக்காக செலவிட வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஏனெனில் மக்களின் நலனுக்காக அவர் அர்ப்பணித்த 67 ஆண்டுகளின் நினைவாக இந்த செயல் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த 67 நிமிடங்கள் ஒரு குழந்தைக்கு கல்வி கற்பிப்பதாக இருக்கலாம், முதியோருக்கு உதவுவதாக இருக்கலாம், மரக்கன்றுகள் நடுவதாக இருக்கலாம், அல்லது உதவி தேவைப்படும் ஒருவருக்கு ஆதரவாக நிற்பதாக இருக்கலாம். சிறிய செயல்கள் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதே இதன் செய்தி. இன்று நெல்சன் மண்டேலாவை நினைவுகூரும் இந்த வேளையில் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த சமத்துவம், மனிதநேயம், மன்னிப்பு, அமைதி மற்றும் சேவை ஆகிய மதிப்புகளை நம் வாழ்க்கையில் பின்பற்றுவோம். நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் மனித குலத்தை இன்னும் சிறப்பாக, சிறந்த உலகமாக மாற்றும் என்பதை மனதில் கொண்டு செயல்படுவோம். நெல்சன் மண்டேலாவின் பிறந்த நாளில் அந்த மாமனிதருக்கு நமது இதயபூர்வமான மரியாதையை செலுத்துவோம்.
1: டாக்டர் நெல்சன் மண்டேலாவின் பிறந்த தினம் பற்றிய தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே அருள் செல்வராஜ். நேரம் பார்த்தீங்கன்னா சரியா 7:35 நாம கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. நான் உங்க ஆர்ஜே மரியம் பேசிட்டு இருக்கேன். நம்ம நிகழ்ச்சியில அடுத்து கேட்க போற பாடல் விஜய் பிரகாஷ் மற்றும் கார்த்திக் ஸ்ரேயா கோஷல் இவங்கெல்லாம் வந்து இணைந்து பாடியிருக்கும் பாடல். விவேகாவின் வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். திரைப்படம் பார்த்தீங்கன்னா மாற்றம் திரைப்படத்துல இருந்தா பாடல் வந்துட்டு இருக்கு. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். இந்த அலைவரிசையில் ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 100.106 அப்படின்ற நம்மளுடைய அலைவரிசையிலும், வேலூர் பண்பலை 100.4 அப்படின்ற அலைவரிசையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 அப்படின்ற அலைவரிசையிலும் வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: 102.3 பாட்டுக்கு இதுதான்.

நேரம் சரியா 7:45. வணக்கம். தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இணைந்திருக்கிறோம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 அப்படின்ற அலைவரிசையிலும், வேலூர் பண்பலை 100.4 அப்படின்ற அலைவரிசையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 அப்படின்ற அலைவரிசையிலும் வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சிக்கான நம்மளுடைய நேயர்கள் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துலாம். பிரபாகரன் அவர்கள் வந்து இன்றைய நாளோட சிறப்புகள், நிகழ்வுகள், செய்திகள், தகவல்களுடன் பாடல்களையும் வழங்கும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் வந்து நம்ம இணைந்திருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்க வந்து இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் அவங்களும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்க வந்து வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையின் இரு நாணய பக்கங்கள், வெற்றி மகிழ்ச்சியும் தோல்வி வந்து சிறந்த பாடத்தையும் தருகிறது. அருமையான சிந்தனையோடு நிகழ்ச்சியை துவங்கியது ரொம்பவே அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய நேயர் வந்து பொன்னியம்மன் வீடு வண்ணை கணேசன் அவங்க வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியோடு நான் இணைந்திருக்கிறேன், பாடல்கள் அனைவரிசை அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்க வந்து கடமையை செய் கடமைக்காக செய்யாதே அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆண்டனி ராஜ் காட்டு பாக்கத்துலேருந்தும் நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன், என்எம்பி நச்சுப்பிள்ளை அவங்க வந்து காரைக்காலிலிருந்தும், பர்வத வார்த்தினி அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் அவர்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூளை ரீஜா மனோகரன் அவங்களும், செல்வகுமார், கே எம் கார்டன் அவர்களும் வந்து நம்ம வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம், சூளை ரீஜா மனோகரன் இவங்களும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அடையாளப்பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி அவர்கள், திருமணசை அஸ்வினி, நாகராஜ், நடராஜன், சுப்பையா புத்தகரத்திலிருந்து நானும் வந்து நிகழ்ச்சியில் வந்து இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபு முல்லக்காட்டிலிருந்தும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீரா வெங்கட்ராமன் அவங்களும், முகமது மியான் அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவர்கள் வந்து இன்றைய அந்த நம்மளுடைய சர்வதேச அதாவது நம்மளுடைய நெல்சன் மண்டேலா அவர்களுடைய பிறந்த தினம் பற்றிய தகவல்கள் வந்து அருமை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆர்ஜே அருள் செல்வராஜ் அவங்களுக்கு வந்து பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேயர் ஏழுகிணறு அபு தாஹீர் அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த பதிவுகளோட நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கும் நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர் வந்து சரியான பதில் வந்து அனுப்பியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்கி திரைப்படத்துலேருந்து தான் பாடல், ஒன்றும் புரியலை அப்படின்ற சாங் தான் வந்துட்டுருக்கு. டி இமான் அவங்க வந்து இசையமைத்து பாடிய பாடல் இது. ஸோ இந்த பாடலை கேட்பதற்கு முன்

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின் விருப்பம்.

0: நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: நேரம் சரியா 7:50 ஆயாச்சு. நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்ம நேயர்களாகி உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அரசு செயற்கை நுண்ணறிவு AI பல்கலைக்கழகம் முதன் முதல்ல வந்து எங்க அமையவிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். முதல்ல சரியான பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இந்தியாவின் முதல் அரசு செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகத்தை அமைக்க நம்மளுடைய கர்நாடக அரசு தான் வந்து முடிவு செஞ்சிருக்கிறாங்க. அது வந்து பெங்களூர்ல வந்து அமைய இருக்கிறதாம். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் உலகத்தரம் வாய்ந்த நிபுணர்களை உருவாக்குறது தான் வந்து இதோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி, விவசாயம், சுகாதாரம் மற்றும் அரசு சேவைகளில் செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்துறது தான் வந்து இதோட முக்கிய இலக்காகும். பல்கலைக்கழகத்தோட சேர்ந்து 6ஆம் வகுப்பு முதலே மாணவர்களுக்கு வந்து AI கல்வி வந்து கற்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான ஒரு AI இன்குபேஷன் மையமும் வந்து இங்கே வந்து அமைக்கப்பட இருக்காம். நம்மளுடைய அரசு சாரா தனியார் பல்கலைக்கழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் இருக்கிற நம்மளுடைய மும்பையில் தான் வந்து யூனிவர்சல் AI பல்கலைக்கழகம் வந்து ஏற்கனவே செயல்பட்டுட்டு வருது அப்படின்றதும் வந்து ஒரு கூடுதல் தகவல். ஓகே, நம்மளுடைய சரியான பதிலில் வந்து எந்தெந்த நேயர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். எழுகுனர் அபுதாஹீர் மற்றும் மந்திரமூர்த்தி ஆச்சாரியா அவங்களும் வந்து பெங்களூர் கர்நாடகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோசையா அவங்க ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்தும், சூளை ரீஜா மனோகரன் அவங்களும், ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தெய்வமணி ராஜலக்ஷ்மி இவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் மற்றும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேமலதா அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஐயப்பன் அவங்க விருதுநகர் மாவட்டம் புதுப்பட்டியிலிருந்தும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. குணாலன் அண்ணாமலை அவர்களும், திருமுழிசை அஸ்வினி நாகராஜ், ஹரிராம் இவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி புலுவப்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன் அவங்களும், சாமுனி அவர்களும், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, செந்தில் அவங்க விளக்கப்பாடி கடலூர் மாவட்டத்திலிருந்தும், மதுரை சண்முக சுந்தரம் அவங்களும், தேனி மாவட்டம் ராதாகிருஷ்ணன் அவங்க, மேட்டுப்பட்டி கண்ணன் ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, அடுத்து பூபாலன் பள்ளப்பாளையத்திலிருந்தும் வந்து நமக்கு சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ஹரிஹரன் அவங்களும் சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு அவங்களும், அடையாளம்பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி ரமா அவர்கள், மேலப்பேட தயாளன், ரங்கராஜன் டி நகர்லிருந்தும், கமலாவர்தன் அவர்கள், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், செங்கல்பட்டு ரமணி வில்வம், அடுத்து மணலி பிரேசைக்கான ஜெயக்குமார், திருநின்றவூர் தமிழன் ஜெயராம் இவங்களும் வந்து நமக்கு சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. வீரதுரை அவங்களும், கலை துரைராஜன் அவர்களும் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொன்னியம்மன் மீடுவாணி, கணேசன், பிரபாகரன் பெங்களூர் குப்பநத்தம், ராம் பிரகாஷ், ராஜமாணிக்கம் கோபி, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லிருந்தும், பிரமிளா தமிழ்செல்வன்.

இவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அடுத்து மணிகண்டன் பொன்முடி தென் பொன்முடியிலிருந்தும் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அலிநகரம் மகாதேவன், நெல்லை பாரதி, இவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அனைத்து சரியான பதில் அனுப்பிய நேயர்களுக்கும் எங்களுடைய ஒரு பெரிய கைத்தறல் ஒன்று கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்க வரும் பாடல் கோம்கி திரைப்படத்திலிருந்து தான் வந்துட்டுருக்கு. இந்த பாடல் வந்து இமான் அவர்கள் வந்து இசையமைத்து பாடியிருக்காங்க. இந்த பாடலோட உங்களை வந்து நான் 10 to 12 வரைக்கும் நான் சந்திக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜி சரவணன் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதுவரை இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு. அதே அலைவரிசையில் நம்மளுடைய ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6 அப்படின்ற அலைவரிசையிலும், வேலூர் பண்பலை 100.4 அப்படின்ற அலைவரிசையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 அப்படின்ற அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.

0: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனி தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நாம் இணைவிருக்கும் நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: ஆம்நேர்களே, கடிதம் வாயிலாக நேயர்களாகி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலைகளில் வலம் வரும் நேர்ந்தது. அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வரக்கூடிய பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதக்கூடிய நேயர்கள் பெங்களூர் டிசி பாளையம் ரவீனா பிரபு, சூர்யா, செங்கம் பொன்மணி சசிகுமார், ரக்ஷிதா, தினேஷ், செங்கல்பட்டு ரமணி வெல்வம், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், போரூர் சங்கர், சுசிலா, மேல்பாக்கம் சந்திரேஷ் ரோஜா, சேலம் கலங்காணி ராதாகிருஷ்ணன் சங்கீதா, திருமழிசை நாகராஜ் அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயல் அன்பு ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் யூத். கென் கருணாஸ் பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

நிகழ்ச்சியில் அடுத்து கலவை வட்டம் தேவராஜ், இந்துமதி, தட்சிணாமூர்த்தி, பாஸ்கரன், பெருமாள், கார்த்திக், ரமேஷ், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் காணன், எம் ஜி செல்வகுமார், ஆர்கே நகர் சிங்கச்சோழன், மேட்டுச்சக்கரக்குப்பம் பூமொழி கஜேந்திரன், திருமழிசை ராணி மணிவண்ணன், லக்ஷ்மி ஆனந்தி ஜெயந்தி, நீலாங்கரை ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர் பெரியசாமி, சஜித்குமார், இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காத்து வாக்கில் ரெண்டு காதல். ரவி சாஷாதிருபதி பாடியிருக்கக்கூடிய பாடலுக்கு வரிகள் விக்னேஷ் சிவன், இசை அனிருத் ரவிச்சந்திரன்.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுகிறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.

0: 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம்நேர்களே, இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அது மட்டும் இல்லைங்க, இது கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இனி தொடர்புடைய பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதக்கூடிய நேயர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை பாரதி, சேரை நடராஜ், மலையரசு பாண்டியன், சைதை ராமையா, சைதை முத்துராஜ், சேரை இசக்கு செல்வம், நெல்லை ஜெயராஜ், மஞ்சள் நிற்காயல் எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசல் சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம் மீனா, மண்ணிவாக்கம் ராமஜெயம், காஞ்சிபுரம் தாயார்குளம் திரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் காரி படத்திற்காக வருகிறது. கைலாஷ்கேர், மது பாலகிருஷ்ணன் பாடியிருக்கார்கள். பாடலுக்கு வரிகள் லலித் ஆனந்த், இசை டி இமான்.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கில பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணியை சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சுட்டேன், என் தப்பு தான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

0: நேரம் 8:16:40. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மேலும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய பண்பலை வரிசைகளிலும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து மயிலாப்பூர் பட்டாபி ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ, அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா, நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், இவர்களெல்லாம் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் துணிவு படத்திற்காக வருகிறது. அனிருத் ரவிச்சந்தர், வைசாக் ஜிப்ரான் ஆகியோர் பாடியிருக்கிறார்கள் பாடலை. வைசாக் வரிகளுக்கு இசை ஜிப்ரான்.
1: உள்ள யாரு பாரு

0: நீங்கள் விதிட் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: எல்லாருக்கும் வணக்கங்க, நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் FM 102.3 FM கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்து சென்னை அம்பத்தூர் ராணி, திருமழிசை உஷா ராணி ராஜேந்திரன், நீலாங்கரை கோகுல் பாக்ஷா, கண்ணகி நகர் கருப்புசாமி கண்மணி, அச்சிறுபாக்கம் ரமணி ராஜகோபால், மயிலாப்பூர் நித்யா லக்ஷ்மி சுபஸ்ரீ, திருமழிசை பிரியம்பத்து கோடீஸ்வரன் தர்மா, சென்னை 60 சில்பாஸ்ரீ ஏகாராஜா, திருமழிசை பேரூராட்சி குடியிருப்பு வீரராகவன் மங்கம்மாள் ராஜலட்சுமி மாரி சூர்யா. இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் டிராகன். யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்கக்கூடிய பாடலுக்கு இசை லியான் ஜேம்ஸ்.

உங்கள் குரோம் நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடலை விரும்பி கேட்டு கடிதம் யார் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோம்பேட்டை கே சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, அனிதா, ஆத்யா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, ஆர்த்தி, வருண், ஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி, ரஃபி, காதர் ஷமித், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபசூன், காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷம்மீம், ஃபிர்தோஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஷயாத் ரிஸ்வான், ஷம்யா பானு, திருநெல்வேலி சந்திப்பு எஸ் வி ஜானகிராம், அந்தோனி, சாத்தான்குளம் எம் எஸ் மயில், உகிரன்கோட்டை மணி, பாப்பாக்குடி கவிஞர் இரா செல்வமணி, தஞ்சை மணி, திருநெல்வேலி அம்மன் சன்னதி கே கோபால் சிங், இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கூலி. பாடலை பாடியிருக்கிறார் அனிருத் ரவிச்சந்திரன், சுபலக்ஷினி. அசல் கோளார் வரிகளுக்கு இசை அனிருத் ரவிச்சந்திரன்.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் 8:30. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய பண்பலை வரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு டிசி ராஜேஷ், உத்திரமேர் ஆசிரியர் நகர் ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரி ரவிக்குமார், நீதி புனிதவதி, ஹெலன் ஐஸ்வர்யா, பிரின்சி ஷோபியா, சைதை ஜோதியம்மாள் நகர் ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர் புரம், உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருண், பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம் அனிதா சாமுவேல், செஞ்சிக்கப்பை ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருச்சிற்றம்பலம். பாடலை பாடியிருக்கிறார் சந்தோஷ் நாராயணன். தனுஷ் வரிகளுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர்.

0: நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டெல்லாம் ஒரே பலமா இருக்கே.
1: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்
0: என்னது கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
0: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழ் எஃப்எம் தான் ஞாபகத்து வருது.
1: அப்படியா? ஏன்?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல ஒலிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மட்டும்தான் செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேப்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்னன்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: பகவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0449-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
1: உங்கள் ஒரு பொண்ணு நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடலை விரும்பி கேட்டு கிடத்தம் எடுத்துக்கூடிய நேயர்கள் தீநகர் விஜயபாத்தன் ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, திருநின்றவூர் நியூ காந்திநகர் கோட்டீஸ்வரன், இந்துமதி, ஸ்ரீமதி, தருண்யா, மயிலாப்பூர் சத்யநாராயணன், விட்டுச்செல்வி சாதனா, திருவிழிக்கணி நாராயணன், மோகனலட்சுமி, தமிழரசி, அவந்திகா, அக்ஷயா, விம்கோநகர் சுசைராஜா, சிவாஜி ராஜா, சிவாஜி குணசேகரன், திருநின்றவூர் நடுக்குத்தகை தீனதயாளன், கலையரசி, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் அரண்மனை 3. பாடலை பாடியிருக்கிறார் ஸ்ரீராம். மோகன்ராஜன் வரிகளுக்கு இசை சி சத்யா.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெட் கிரைண்டர் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
2: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
3: நிகழ்ச்சியில் அடுத்து பூந்தண்டலம் புண்ணியக்குடி உமா, ஆசிரியர் நகர் தமிழினி, இமை, தருண், நட்சத்திரா, அன்வர்த்திகன்பேட்டை அருணகிரி, கீதா கண்டிவாக்கம், கணேசன் அன்னம்மாள், சாய்ராம் நகர் சங்கர் நாராயணன், ஹேமலதா, திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி, மணி, பாரித், புரசை தண்டலம் பரந்தாமன் பாளையம் ஆனந்தன், மேலாவதம் பார்த்திபன் ஜெயவேலு, கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி பிரகாஷ், ஷியாமலா அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித், போரூர் மௌலிவாக்கம் முருகவதி, பெரிய வளையம் ரவிச்சந்திரன், சாந்தி, பிரபாகரன், தங்கசாமி, சரவணன், இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரெக்க பாடலை பாடியிருக்கிறார் நந்தினி ஸ்ரீகார். யுகபாரதி அவர்களுக்கு இசை டி இமான்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டி இருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: இசை மனதை வருடும் மொழி, நினைவுகளை உயிர்ப்பிக்கும் மந்திரம். உங்கள் மனதின் துடிப்போடு இணையும் ஒரு இனிய இசை பயணம் வருகிறது. இசையும் நானும் இந்த நிகழ்ச்சியில் பிரபல பாடகர்கள், பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள், இவர்களின் இசை பயணம், பாடல்களின் பின்னணி கதைகள், மேலும் நேரடி இசை தருணங்களையும் நம்மோடு பகிர இருக்கிறார்கள். இசையை நேசிக்கும் ஒவ்வொரு இதயத்திற்கும் இது ஒரு கொண்டாட்டம். கேட்கத் தவறாதீர்கள் இசையும் நானும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இசையோடு பேசி இணைவோம் நேயர்களே.
3: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டு

0: 92.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். பிரிட்ஜ் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷர் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: நேரம் 8:50. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அது மட்டுமல்லாமல் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய பண்பலை வரிசைகளிலும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் உற்பத்தி நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதக்கூடிய நேயர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பெண்ணாடம் சரவணராஜ், கொள்ளிடம் காமராஜ், இந்திராணி, ஆவடி திருவிழிஞ்சியம்பாக்கம் சுப்புலட்சுமி, விஜயராஜ், தனராஜ், தனம், அழகு சுந்தரி, ராகவன், ஆவடி காமராஜர் நகர் இசை இன்பன், இசையரசி, லக்ஷ்மி, சென்னை 17 ஜெயஸ்ரீ, ஜெயந்தன், ஜெயஸ்ரீதரன், கண்ணம்பாளையம் விஜேவி நகர் சாரதி ராஜா, சந்தோஷம், பொன்னம்மாள், கோபால், ராஜு, இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கனா. பாடலை பாடியிருக்கார் அனிருத் ரவிச்சந்தர். அருண்ராஜா காமராஜ் வரிகளுக்கு இசை திபு நினான் தாமஸ்.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. வெட் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்.

உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க

0: நல்ல விஷயங்களை அன்பா கொட்டி தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
3: நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: உங்கள் விருப்பம்.
3: நேரம் 9 மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம் நேர்களே, இது 102.3 விவித் பாரதித்தம் தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அது மட்டுமல்லாமல் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய பண்பலை வரிசைகளிலும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது இணையவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம்.

கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கலக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். 2952080553 மற்றொரு எண் 2838871 ஆகிய எண்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதை வந்து நம்மள்கிட்ட சொல்லலாம். நாங்கள் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்போம், அந்த கேள்விகளுக்கு சரியான விடை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு அர்த்தம். சரி, வெளியூர் நேயர்கள் கண்டிப்பாக 0444 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து டயல் செய்ய வேண்டும். நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களும் காத்துட்ருக்கு, அருமையான நேயர்கள் வந்து கலக்க போகிறாங்க. எல்லாத்தையும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.

தனியான பூவுக்கு இலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசியே. முழுசாக நனைஞ்சாச்சு குளிர் விட்டு போயா.

நாம் கேட்ட அந்த பாடல் கிருஷ்ணச்சந்திரன் எஸ் ஜானகி அண்ட் இளையராஜா பாடியிருந்தார்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கோபுரங்கள் சாய்வதில்லை. வைரமுத்துவர்களுக்கு இசை இளையராஜா.

0: சரி, இப்போ கலக்கல் நங்கம் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதுக்கு நேயர்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க, நிறைய ஃபோன் கால்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அந்த தொலைபேசி எண்களை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 2952-0853, 2838-9871 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ள வேண்டும். வெளியூர் நேயர்கள் கண்டிப்பாக 044 என்ற இணைப்பு எண்ணை சீர்த்து டயல் செய்ய வேண்டும். நிகழ்ச்சியில் வரப்போற முதல் நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வாழ்க வளத்துடன், கே வி ஜெயசீலன், கொடமாட்டப்பட்டீங்க.
0: கே வி ஜெயசீலன், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா
0: ஐயா? நல்லா இருக்கேன். உங்களுக்கு உண்டான கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க, முயற்சி பண்றேன்.
0: ரொம்ப சின்ன ஒரு இதை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்க போறேன். ஒரே எழுத்துல முடியக்கூடிய சொற்களை 10 சொற்கள் வந்து 10 வினாடிக்குள்ளே சொல்லணும், இல்லைன்னா 10 வினாடிக்குள்ளே உங்களால் எத்தனை சொற்கள் சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரே எழுத்தில் முடியணும். அதாவது உதாரணமாக மலை அப்படின்னு சொன்னாக்கா, லை அப்படின்னு முடியக்கூடிய எழுத்தில் சொல்ல வேண்டிய சொற்கள் 10 வினாடிக்குள்ளே உங்களால் எத்தனை சொல்ல முடியுது அப்படின்னு பார்க்கலாம்.
1: சிரிப்பு, உப்பு, கசப்பு, காப்பு, துவர்ப்பு, மறைப்பு.
0: வா, அவ்வளவுதான், பரவாயில்ல. 7 சொற்கள் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.
1: நன்றி.
0: நிறைய விஷயம் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகத்தில் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த நம்ம கேட்குறோம் பாருங்கள், இந்த நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ நொடிக்குள்ளே ஒரு 10 வார்த்தைகள் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது. பட் இருந்தாலும் நம்மளுடைய ஒரு ஞாபகத்திறன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை வளர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.

0: நேரம் 9:40. அடுத்த ஒரு நேர் வராங்க, அவங்களுக்கும் இதே ஒரு கேள்வி வைப்போம், எவ்வளவு சொற்கள் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்
1: அனைவருக்கும், நீ காலை வணக்கம்.
0: அனைவருக்கும் நீ காலை வணக்கம். யார் இங்கிருந்து?
1: மதுரை மாவட்டம் மணிநகரம், ஷோ சண்முக சுந்தரம்.
0: மதுரை மாவட்டம்
1: மணிநகரம், ஷோ சண்முக சுந்தரம்.
0: ஷோ சண்முக சுந்தரம், ஓகே. ஏற்கனவே நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கலாம் இல்லை இதான் முதல் தடவையா?
1: ஏற்கனவே பங்கேற்றிருக்கேன்.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு உண்டான கேள்வி என்னென்னா, இப்போ ஏற்கனவே கேட்டேன் பார்த்தீங்களா அந்த ஐயாட்ட ஒரு கேள்வி, அதே கேள்வி தான். 10 வினாடிக்குள்ள உங்களால் எத்தனை சொற்கள் சொல்ல முடியும், ஒரே எழுத்துல முடியக்கூடிய சொற்கள்?
1: மாவட்டம், மதுரம்,

0: மாவட்டம், மதுரம், மகரம், மதம், மாதம், மரம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். போதும், ஆறு ஆறு வார்த்தைகள் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு சொன்னதுனால ஆறு தான் சொல்ல முடிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஒரு பத்து வரைக்கும் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஞாபகத்துக்கு வரணும்ல. நல்ல முயற்சி, வாழ்த்துக்களுங்க உங்களுக்கு. நன்றி. அவ்வளோதாங்க, இந்த மாதிரியான சிம்பிளான விளையாட்டு தான். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வேணாலும் ஒன்று கொடுத்துட்றேன். திருப்பி இதே மாதிரி நான் கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு பத்து பேர் நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்படி கேட்க மாட்டேன் கேள்வியே, இதே மாதிரி கேள்வியே, இதே கேள்வியை நான் வேறு மாதிரி மாற்றி கேட்பேன். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.

0: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து கலக்க போகிறது யார் கேட்கலாமா? வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்
2: சார். கார்த்திக் பேசுமாம்பரம்.
1: பேசுமாம்பரத்துலேருந்து கார்த்திக் பேசுகிறீங்க?
2: ஆமாம்.
1: உங்களுக்கான கேள்வி சொல்லலாமா?
2: ஆ சொல்லுங்க சார்.
1: அதாவது ஒரே எழுத்து அல்லது ஒலியால் தொடங்கக்கூடிய சொற்கள் 10 வினாடியில் உங்களால் எத்தனை சொல்ல முடியும்? ஒரே எழுத்தில் சொல்லணும். ஆ,
2: ஒரே எழுத்து
1: அல்லது அந்த ஒலி, நீங்கள் எடுத்து சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒலியும் அதிலே வந்துடும். இப்போ மே அப்படின்னு சொன்னால் மேலே திறங்கக்கூடிய 10 வினாடிக்குள்ளே உங்களால் எத்தனை எடுத்து சொல்ல, எத்தனை சொற்கள் சொல்ல முடியும்? அதுக்காக மே எடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களோட விருப்பம். எடுத்துங்க. ஆ, ஸ்டார்ட்.
2: கத்தி, கதம், கதவு, கதை, கடை, கடல்,
1: ஏழு
2: கல்,
1: அவ்வளவுதான். ஏழு சொற்கள் சொல்லிருக்கீங்க.
2: நன்றி சார்.
1: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்ங்க. நன்றி. அடுத்த வர நேயருக்கு வந்து கொஞ்சம் விளையாட்டை மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: குளப்பாக்கத்துலேருந்து சார்.
1: வெங்கடேஷா? கேட்டீங்களா? சொற்கள் சொல்லியாச்சு. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. நன்றி.
3: நன்றி.
1: ரொம்ப அருமையான ஒரு பாடல். அந்த பாடல் ஆக்சுவலாக அந்த மியூசிக் போட்டோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சேன். இல்லைங்க, எனக்கு சொற்களே கொடுத்துருங்க, நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அடுத்து வரக்கூடிய நேயர் அந்த பாடலை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வாங்க.
4: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகர், கண்டிப்பா அந்த மியூசிக் கேட்டீங்களா நீங்க?
4: நான் கேட்டேன். இன்னைக்கு என்ன சொல்றது, ரொம்ப டஃப்பான ஒரு கேள்வி.
1: அதெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு கேள்விதான் ஆக்சுவலா.
4: சார், எனக்கு அந்த எழுத்து மாதிரியே கேம் கொடுங்க சார்.
1: ஐயோ, நீங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆகி வந்திருந்தீங்கன்னா நான் என்ன
4: பண்றது? நான் ப்ரிப்பேர் ஆகல. எனக்கு எழுத்து வச்சு வேற கேம் கொடுங்க, ஆன் ஸ்பாட். நான் சொல்லிடுறேன்.
1: எழுத்து கேட்டு வேற கேம் ஆன் தி ஸ்பாட்டா?
4: இல்லைன்னா எழுத்து கேம் கூட வேணாம், வேற ஏதாவது ஒரு கேம் ஆன் ஸ்பாட் கொடுங்க.
1: அப்படியா சொல்றீங்க?
4: ஷூர்.
1: உங்களுக்கு சமையல் பண்ண தெரியுமா? என்ன செய்ய முடியுமா? சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம இருக்கும். இந்த மூணு பொருளையும் வச்சு ஏதாவது ஒரு குயிக்கா ஒரு சமையல் ஒண்ணு செய்யணும், முடியுமா? அது உங்களோட விருப்பம். ஒண்ணுத்துல போட்டா நல்லா இருக்கும், சாப்பிடுற மாதிரி இருக்கும்னா போடுங்க, இல்லன்னா வேண்டாம்.
4: சரி சொல்லுங்களேன்.
1: கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவல்.
4: ஓகே, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார்.

0: வைக்கலாம்.
1: அப்படியா? அப்புறம் சாம்பார் எப்படி வைக்கணும்னு சொல்லுங்க. அப்படின்னு ஈஸியாக சொல்லக்கூடாது. கத்திரிக்காய் முருங்கை அப்படி சாம்பார் வைக்கலாம்னு, சாம்பார் எப்படி வைக்கணும்னு சொல்லணும்.
0: அப்படியா?
1: ஆமா, ஆரம்பிக்கலாமா?
0: ஆரம்பிக்கலாம்,
1: சொல்லுங்க.
0: கத்திரிக்காவையும் முருங்கைக்காவையும் நல்லா வெட்டிக்கணும், தண்ணிக்குள்ள போட்டு வச்சிடணும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா, இந்த சாம்பாருக்காக புளிய கரைச்சு அந்த தண்ணிய, புளி தண்ணிய ஊத்தணும், நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து பருப்பு எடுத்துக்கணும், நல்லா கடைஞ்சு அந்த புளி தண்ணி இருக்கையே அதுல ஊத்திக்கணும். ஊத்திட்டு போட்டு வச்சிருக்கிற கத்திரிக்காய் முருங்கைக்காவையும் அந்த சாம்பார்ல போட்டுடணும். போட்டு ரொம்ப சூப்பா சாம்பார் கொதிக்கணும்.
1: அது நாங்க சொல்லணும். சரி, அப்புறம்
0: தாளிச்சு கட்டிடணும்.
1: ரைட், ஓகே. அப்புறம் அந்த அவல் என்ன செய்வீங்க?
0: உப்பு போடணும். உப்பு போடணும். அப்புறமா அவல் வந்து அவல் உசிலியே பண்ணலாம். அவல் உசிலிக்கு ஒண்ணுமே இல்ல, எண்ணெயை போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு அவலை நல்லா ஊற வச்சு அத நல்லா வந்து நீங்க மிக்சில அடிச்சுட்டு அதை தண்ணியில ஊற வச்சுட்டு அப்புறமா அந்த அவலை இதுல போட்டுட்டு அந்த புளி தண்ணியை கொஞ்சம் கரைச்சு அவல் மேல ஊத்தி அப்படியே கிளறி நீங்கன்னா சும்மா சூப்பரா அவல் உசிலி அப்படிங்கறது ரெடி ஆயிடும். தேவையான அளவு உப்பை போட்டு இறக்கிடணும்.
1: சூப்பருங்க, சூப்பருங்க. வாழ்த்துக்கள். பரவாயில்ல, எப்படியோ சமாளிச்சு ஒரு மாதிரியா வந்துட்டீங்க. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
0: ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார்.
1: நன்றி. சந்திரசேகர் அவர்கள்ட்ட வந்து நம்ம வந்து ஒரு மியூசிக் கொடுத்ததுக்கு இல்லை இல்லை ரொம்ப டஃப்பாக இருக்குது, நீங்கள் வந்து எடுத்து சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதெல்லாம் முடியாது. நான் வந்து உங்களுக்கு வேற ஒரு கேள்வி வச்சுருக்கேன்னு சொல்லும்போது அதையும் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக எதிர்கொண்டு அழகான பதிலாக சொன்னார். வாழ்த்துக்கள் அவருக்கு.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: அரே மோகன் பாய், काफी बिजी लग रहे हो।
2: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
1: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
2: सच?
1: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
2: समझ गया।

0: நேரம் 9:28. இது 102.3 விவத் பாரதி பண்பலை மற்றும் கும்பகோணம் பண்பலை, 101.6, 100.4 வேலூர் பண்பலை மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் ஃபேஸ்புக்கில் வந்து யார் யாரெல்லாம் பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கண்ணையன் நடராஜன் வந்து குட் மார்னிங், பெஸ்ட் விஷஸ் ஃபார் டுடேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹேமலதா வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. வீரராகவன், நன்மை தரும் காலை வணக்கம், நேர் விருப்பம் கலக்கலரங்கம், தமிழ் எழுத்துக்கள் அறியும் சுரங்கம், தளராமல் தரும் சொல்லரங்கம், நாகையாரின் தொகுப்பானந்தம், நமக்கு நேர்ந்த பேரானந்தம் பரமானந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி ஃபேஸ்புக் வீரராகவன் அவர்கள். அடுத்தது மேலப்பேட்டு தயாளன், கலக்கலரங்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேலூர்லேயும் வந்து இந்த நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பாகிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராம் பிரியன் சொல்லியிருக்காங்க. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, 2952-0853 மற்றும் 2838-9871 வெளியூர் நேயர்கள் கண்டிப்பாக 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து டயல் செய்ய வேண்டும். நேற்று வந்த நேயர்கள் தயவு செஞ்சு இன்னைக்கு வர வேண்டாம், புதிய நேயர்களுக்கு வழிவிடலாம். இப்போ நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த மியூசிக் தான் போட போகிறேன், அந்த பாட்டை கண்டுபிடிக்கிறாங்களாம் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வாங்க.
1: சென்னை
0: நல்லா இருக்கு, வெயில் எல்லாம் போய் கொஞ்சம் குளு குளுன்னு இருக்கு இப்ப எங்களுக்கு.
1: நேத்து எங்களுக்கு கொஞ்சம் மழை பெஞ்சது, மத்தியானம் நல்லா இருக்கு உங்க நிகழ்ச்சி மாதிரியே.
0: ரொம்ப சந்தோஷம்.
1: என்ன கேள்வி?
0: இப்ப நான் உங்களுக்கு ஒரு மியூசிக் போட போறேன். அச்சுச்சோன்னா ரொம்ப ஈஸியான மியூசிக் தான், முயற்சி பண்ணுங்களேன் பாக்கலாம்.
1: முயற்சி பண்றேன்.
0: முடிஞ்சா இந்த மியூசிக்கோட முடிவுல அந்த பாட்டோடைய அந்த சங்கதி ஆரம்பிக்கிறதுக்கு மறுபடியும் மியூசிக்லேயே வரும் அது. நான் அதனாலதான் அதை கொஞ்சோண்டு ஒரு பிட்டு வச்சிருந்தேன் அதுல.

சரி, இந்த மியூசிக்கை கேளுங்க. இந்த பாட்டுடைய ஆரம்பத்தோட மியூசிக்கு. திருப்பி என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னால கொஞ்சம் அதையும் எடுத்து வச்சிருந்தேன். முயற்சி பண்ணுங்களேன் பார்க்கலாம்.

0: ரொம்ப கஷ்டமான கேள்வியெல்லாம் கிடையாதுங்க. இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாடல், எப்பவும் வந்து நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய பாடல். இளையராஜா அவர்களுடைய கிட்டார் இசை பாடல்களில் இது ஒரு முக்கியமான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். சரி, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. அது மட்டும் இல்லாமல் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து. இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: PM ஜெய். அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: வால்டர் விட்ரியல் படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். பாலியின்வர்களுக்கு இசை இளையராஜா. இந்த ஒரே ஒரு மியூசிக்கை வச்சுட்டு நான் பாடுற பாடல் இருக்குது அப்பப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. யாருமே இதை கரெக்டாக சொல்ல மாட்டேன்றாங்க. இப்போ கடைசியாக ஒரு நேயருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். சப்போஸ் அவங்களால இந்த மியூசிக் என்ன பாடல் அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னா நம்மளே சொல்லிவிட்டு அந்த பாடலை போட்டுடலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
1: அரியலூர் மாவட்டம், தேவாமங்கலம், முருகன் சார்.
0: அரியலூர் மாவட்டம்,
1: தேவாமங்கலம், முருகன் சார்.
0: தேவாமங்கலம், முருகன். ஆ, சொல்லுங்கள் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஏற்கனவே நிகழ்ச்சியில் கலந்துருக்கீங்களா? இதான் முதல் தடவையா? இதான் முதல் தடவையா? சரி, ஓகே. திரைப்பட பாடல்கள்லாம் கேட்குற பழக்கம் உண்டா?
1: நாங்கள் நெசவு நேரம் சார், பத்து சேலம். அதனால் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தான் சார்.
0: சூப்பர் சார், சூப்பர், ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் ஒரு மியூசிக் போடுறேன், இது என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும், முடியுமா?
1: கண்டுபிடிச்சேன் சார், பஸ் பிஜேபியில் கண்டுபிடிச்சிட்டேன் சார். லைன் தான் சார் கிடைக்கல.
0: அப்படியா?
1: ஆமாம் சார்,
0: சொல்லுங்கள் பார்க்கலாம்.
1: வாழ்த்துக்கள்.
0: அரியலூர் மாவட்டம், திருப்பி இன்னொரு பேர் சொல்லுங்க. தேவாமங்கலம். முருகன் சார், ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: நல்ல வேலைங்க, எங்கே நான் தான் இந்த கேள்விக்கு உண்டான பதிலை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அரியலூர் மாவட்டம், தேவாமங்கலம், முருகன் வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. அந்த பாடலை இப்போ நம்ம கேட்டுடலாம். அப்போது அந்த மியூசிக்கு எந்த இடத்துல வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்.

0: நேரம் 9:44. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய பண்பலை வரிசைகளிலும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தது வரப்போகிற நேயர் யார், இப்படி விளையாட போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். நூம்பல் ஹேமா
1: சார்,
0: எப்படி இருக்கீங்க மேடம்?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, இப்போ உங்களுக்குள்ள விளையாட்டு என்னென்னா, நான் கேட்க போகிற கேள்விகளுக்கு இல்லை, ஆமாம், சரி, இது மூணுமே சொல்லக்கூடாது. ஆமாம், அது எப்படி என்னங்க?
1: இனிமேதான்
0: சாப்பிடணும். 9:30

0: கேக்கு போச்சு. என்ன சாப்பாடு செஞ்சிருக்கீங்க, இட்லியா தோசையா? ரசம், காலையிலேயே ரசம் சாதமா? அதுக்கு தொட்டுக்க
1: என்ன?
0: சூப்பருங்க, சூப்பருங்க. அதுக்கு தொட்டுக்க
1: என்ன? ஊறுகாய்.
0: நீர் காபி சாப்பிட்டீங்களா காலைல?
1: காபி சாப்பிடணும் சார், இனிமேதான்.
0: எல்லாமே இனிமேதானா? ரொம்ப சாமர்த்தியமா யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்ற மாதிரி இருக்கு. 20 செகண்ட் தாண்டிடுச்சு, பரவாயில்ல. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி. ஆக்சுவலா வந்து அவங்க என்ன ஒன்றும் பெருசாக ஒன்றும் கேள்வி கேட்கலாம் விடலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கேட்குறதுக்கு ரொம்ப யோசித்து எல்லாமே ரொம்ப சாதுரியமாக இனிமேதான் இனிமேதான்ட்டாங்க. இனிமேதான் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் கேட்க முடியாது. வாழ்த்துக்கள் ஹேமா அவர்களுக்கு.
2: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வீட் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
1: அப்படியா?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வீட் பார் தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மட்டும்தான் செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேப்பேன். அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, தித்திக்கும் இனிய காலை விளக்கம், கலக்கலரங்கம் கேள்விகள் எல்லாம் அருமை, அசத்தல் பாடல்கள் அனைத்தும் அருமை, நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தீநகர் ரங்கராஜன் அவர்கள். அடுத்தது ஹரிஹரன் வந்து சொல்லியிருக்காங்க, கலக்கல அரங்கம் கேள்விகள் யாவும் கடினமாக இருக்கும், ஆடு தள்ளுபடி போல விடை தெரியாமல் நிற்கக்கூடிய எளிமையான கேள்வியை கேட்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அந்த மாதிரியான கேள்விகள் முயற்சி பண்ணலாம், இப்போ இல்லை இனி அடுத்த நிகழ்ச்சியில். அடுத்தது புஷ்பா போட்டிருக்காங்க, வணக்கம் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், கலக்கலரங்கம் நிகழ்ச்சி சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹேமலதாவும் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பதிவு போட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. வரப்போகிற நேயர் எப்படி இப்போ சொல்ல போகிறாங்கன்னு கேட்போம். அவங்களுக்கு ஒரு தமிழ் சம்மந்தமான ஒரு கேள்வி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆனால் ஈஸியான ஒரு கேள்வி தான். முயற்சி பண்ணலாமா? வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: மூணு வணக்கம் சொல்கிறது யாரு?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜன் மகாமதி புதிய நேயர் வாழ்த்துக்கள்.
0: புதிய நேயர் வாழ்த்துக்கள். கும்பகோணம் வட்டம்
1: பாபுராஜபுரம் சுவாமி மலை.
0: ஓகே, பேர் என்ன?
1: முகமது
0: இக்பால் சார், வணக்கம். ஓகே ஓகே, நிகழ்ச்சியில நல்லா ஒளிபரப்பாயிட்டு இருக்க, கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: சூப்பர் சூப்பரா, மூணு நாள் கொண்டு
0: சூப்பர் சார், சூப்பர்,
1: ஜனரஞ்சகமா இருக்கு, ஜனரஞ்சகமா இருக்கு. நன்றி,
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரி, தொடர்ந்து இணைஞ்சிருங்க, நம்மளோட நிகழ்ச்சிகள்லாம் கேளுங்க. இப்போ உங்களுக்கு கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள், அதாவது சிலையடை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, தெரியுமா? அந்த மாதிரி ஒரே பொருளை தரக்கூடிய

0: சொற்கள் உங்களால் எத்தனை சொல்ல முடியும்? 10 செகண்டுக்குள்ளே ஒரு 5 வார்த்தை நீங்கள் சொன்னால் கூட போதும். உதாரணமாக 6 அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, 6க்கு நதினு சொல்லலாம், எண் 6 அப்படிங்கிற ஒரு சொல்லும் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களால் எத்தனை சொல்ல முடியும் முயற்சி பண்ணலாமா?
1: முயற்சி பண்ணி பார்க்குறேன்.
0: பண்ணுங்க. இருங்க. என்னது?
1: குளவி குளவி.
0: இல்லை இல்லை, குளவி
1: குளவி குளவி.
0: ஒரு குளவி வந்து கொற்ற குளவி.
1: ஆமா.
0: இன்னொன்னு
1: குளவிங்கிறது ஒரு குழந்தை.
0: ஆ, அந்த மாதிரி வரக்கூடாது. குளவின்ற வார்த்தை தான் வரணும். அது வந்து ரெண்டுக்கும் ஒரே சொல்லா இருக்கணும். இப்ப 6 நம்ம ஒரே சொல் தான் சொன்னோம், ஆனா அது கொடுக்கக்கூடிய பொருள் வந்து ரெண்டு பொருளா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி
1: மறை மறைன்னு சொல்லாங்களா?
0: மறை மறை. அப்புறம்
1: அப்புறம் வந்து உடனே சொல்ல முடியாது.
0: உடனே சொல்ல முடியாது, கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும், யோசிக்க முடியாத விஷயம். ரொம்ப நன்றி, நீங்கள் முதல் நேராக வந்திருக்கீங்க, அதாவது ரொம்ப புதிய நேராக வந்திருக்கீங்க இல்லையா, அதனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்கிறோம். தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே கேட்டுட்டுருங்க. நன்றிங்க.
1: கண்டிப்பாக. தேங்க்யூ.
0: நன்றி நன்றி. அது ரொம்ப ஈஸியான விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லை, லைட்டாக கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த மாதிரியான ஒரு கேள்விகள். இருந்தாலும் கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளால் குறைஞ்சபட்சம் ஒரு 5 வார்த்தைகளை நம்மளால் சொல்லிட முடியும். ஏன்னா இப்போ நான் கேள்வி கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நீங்கள் யோசிச்சிருந்தா கூட இப்போ அடுத்ததாக வரப்போகிற நேயர் வந்து கரெக்டாக யோசிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பதில் சொல்லலாம். பார்க்கலாம் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
2: ஹலோ சார்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார். எம்பி ரவிச்சந்திர சார். நலமா சார்.
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சார், கஷ்டமான கேள்விகள் சார்.
0: ஓ, அப்படியா சார். ஓகே சார்.
2: இளையனா பொழிக்கிறதுன்னு நினைச்சேன் சார் அந்த பாடல.
0: அப்படியா?
2: ரொம்ப கஷ்டம். அது ட்ரை பண்ணலாம், தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, நிறைய லட்சக்கான நேயர்களுக்கு வழிகாட்டியா இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணலாம்னு பார்த்தேன்.
0: ஓகே ஓகே
2: சார். பிளேட் ஏன்னா இல்ல சார், ஒரு ஒரு வார்த்தை சொல்றேன் சார். தந்து சார்.
0: என்ன சார்?
2: தெருவை குறிக்கும். ஒரு சேத்துல சந்து இருந்தாலும் சந்து இருக்குன்னு சார்.
0: ஓ, ஓகே ஓகே. சந்துன்னா தெருவை குறிக்கும்.
2: அதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு சார். அதே
0: போதும் போதும். ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, ஒரு 5 ஒரு 10 செகண்டில் ஒரு 5 வார்த்தை சொல்ல முடிஞ்சதுன்னா ரொம்ப சிறப்பு. பட் இன்னைக்கு நீங்கள் ஒன்று யோசிச்சு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி.
2: வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி நன்றி நன்றி.

0: நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி.
1: கலக்கல் அரங்கம்.
0: நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்ட அனைத்து நேயர்களுக்கும் தொடர்பு கொள்ள முயற்சித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இணைவோம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் நாகை சரவணன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10 மணி.

நாம இப்ப கேட்க போற இந்த நிகழ்ச்சி கதையும் கானமும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வந்து நம்ம நிகழ்ச்சிகளை வந்து கேட்டுட்டு இருக்கோம். இதே அலைவரிசைகளில் வர நிகழ்ச்சியில் வந்து கும்பகோணம் பண்பலை 101.6 அப்படின்ற அலைவரிசையிலும், வேலூர் பண்பலை 100.4 அப்படின்ற அலைவரிசையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 அப்படின்ற அலைவரிசையிலும் வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம். ஓகே, இன்றைக்கி கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியில் வந்து எப்படிப்பட்ட கதைகள் அப்படி நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஆர்வமாக காத்துட்ருப்பீங்க, கண்டிப்பாக வந்து தெரியுது. ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான கதைகளை வந்து நம்ம கேட்டுட்டு வரோம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்தோன்னா, முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா வாழ்வியல் கதைகள், அந்த வாழ்வியல் கதைகளில் ஒரு கைபேசினால் வந்து ஏற்படுற தாக்கம் பற்றி வந்து நம்ம கேட்டோம். அதுக்கு அடுத்த வாரம் வந்து இளம் வயதில் அறிவில் சிறந்த ஒரு சிறுவன் வந்து அரசருக்கு வந்து பாடம் கற்பித்த கதையும் வந்து நம்ம கேட்டோம். இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட கதை கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை ஊட்டும் கதைகளும் வரலாற்றில் புகழ்பெற்ற சாதனையாளர் பற்றிய கதையும் தான் வந்து நம்ம கேட்க போகிறோம். ஓகே, இதெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளோட நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். வில்லன் திரைப்படத்திலிருந்து தான் முதல் பாடல் வந்துட்டுருக்கு. யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஹரன் மற்றும் சந்தனா பாலா பாடிய பாடல். வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை வித்யாசாகர்.

நேரம் 10:07. கதையும் கனமும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ ஒரு தன்னம்பிக்கை கதை ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புகழ்மிக்க சிற்பி ஒருத்தர் வந்து ஒரு சிலை வடிக்கும் திறமை அவருக்கு வந்து ரொம்பவே இருந்திருக்கு. இந்த திறமையால் வந்து அவர் வந்து அந்த நாட்டிலேயே வந்து ரொம்பவே சிறந்து விளங்கினாராம். ஒரு நாள் வந்து அந்த நாட்டோட மன்னர் வந்து அந்த சிற்பியை வந்து கூப்பிட்டுட்டு, உங்களுக்கு வந்து 95 ஆகுது, ஆனாலும் நீங்கள் இந்த வயசுலேயும் வந்து சிறந்த சிற்பியாக வந்து நீங்கள் இருக்கீங்க, இந்த சிலை வடிக்கும் திறமை வந்து உங்களுக்கு பிறவியிலேயே இருந்ததா, அப்படி இல்லைனா ஏதேனும் ஒரு நுணுக்கமான யுக்திகளை பயன்படுத்தி நீங்கள் நம்ம வந்து இதை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தினால் கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு பாடல் கேட்டு வந்துடலாம். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பார்த்தீங்கன்னா, ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்க அந்த திரைப்படத்துலேருந்து ஸ்ரீனிவாஸ், சுஜாதா மற்றும் சுனிதா சாரதி இவங்களுடைய குரல்களில் தாமரையின் வரிகளுக்கு இசை ஸ்ரீனிவாஸ்.

நேரம் 10:14. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 வந்து நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கதையும் கானமும் நிகழ்ச்சியில வந்து ஒரு தன்னம்பிக்கை கதை வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது சிற்பிக்கிட்ட வந்து மன்னர் வந்து கேட்டாங்க, உங்களுக்கு வந்து எப்படி இந்த மாதிரியான திறமை வந்து இருக்குது, இது வந்து நீங்கள் பிறவிலேயே உங்களுக்கு வந்து வந்துச்சா இல்லை நடுவில் வந்து இது கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் போய் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு வந்து சிற்பி வந்து அமைதியாக வந்து சொல்கிறாங்க, என்னோடய வெற்றிக்கு காரணம் வந்து ஒன்றே ஒன்று தான், நான் என்னோடய வேலையை எடுத்திங்கன்னா வந்து நான் ரொம்ப கவனமாக செய்வேன். எந்த ஒரு வேலையும் நான் என்னோடய 15வது வயதில் வந்து இந்த சிலை வடிக்கிற அந்த வேலையை வந்து நான் பழக ஆரம்பித்தேன். சிலையை வந்து உருவாக்கும் போது என் கையில் இருக்கிற உளியும் மீதும் அந்த கல் மீதும் தான் வந்து நான் கவனம் செலுத்துவேன் தவிர வேறு எந்த விதத்திலும் என்னோடய கவனச்சிதறல் வந்து இருக்கவே இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்போ வந்து நான் எதை பற்றியும் வந்து கவலைப்பட மாட்டேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு சிலை இருக்குது, இதுதான் நான் உருவாக்கணும், அதுதான் வந்து என்னுடைய வாழ்க்கையோட முக்கிய நோக்கம் அப்படின்ற எண்ணத்தில் வந்து நான் என்னோட அந்த எண்ணத்தை மொத்தத்தையும் வந்து நான் அமைச்சிப்பேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இதுதான் வந்து என்னுடைய வெற்றிக்கு காரணம், இது இந்த மாதிரி நான் செய்கிறதுனால தான் நான் ரொம்பவே மகிழ்ச்சியான, அதாவது மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன், என்னுடைய விருப்பமான என்னுடைய வேலையை வந்து என்னால் செய்யவும் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம சிறந்து விளங்குறதுக்காக

நமக்கு என்ன வரும் அப்படின்ற ஒரு துறையை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அந்த துறையில் வெற்றி பெறுவதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த கதையோட சுருக்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நம்ம எடுத்து கேட்க போகிற பாடல் பார்த்தீங்கன்னா பிரசன்னா ராவ் மற்றும் ஸ்ரீவர்தினி இவங்களுடைய குரல்களில் வந்துட்டுருக்கு. பாடலுக்கு இசை டி ராஜேந்தர். காதல் அழிவதில்லை திரைப்படத்திலேருந்து இந்த பாடல்

நேரம் சரியா 10:22. நம்ம கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கதையும் கானமும். ஸோ ஒரு தன்னம்பிக்கை கதை ஒன்று கேட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்றில் புகழ்பெற்ற சாதனையாளர் பற்றிய கதை தான் வந்து நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கதை தான் வந்து நம்ம இப்போ கேட்க போகிறோம். இத்தாலி நாட்டில் வந்து விண்ணோலா அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு ஆசிரியர் வந்து பாடம் நடத்திட்டு இருந்தாராம். மாணவர்கள் வந்து பாடத்தை கவனிக்காமல் ஜன்னலுக்கு வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து அதை கவனித்த ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காரு, அவரும் வந்து ஜன்னலில் போய் பார்த்துருக்காரு. அப்போது அங்கே வந்து ஒரு சிறுவன் வந்து அமர்ந்திருக்கிறாங்க, அதாவது ஜன்னலுக்கு கீழே. அந்த சிறுவன் பார்த்திங்கன்னா ஒரு அழுக்கு ஆடையோட குளிரில் வந்து நடுங்கிட்டே வந்து இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காங்க, இங்கேருந்து நீ போயிடு, வகுப்பில் இருக்கிற மற்ற மாணவர்களை வந்து தொந்தரவு செய்யாத, யாரும் வந்து கிளாஸை கவனிக்காமல் எல்லாம் வந்து ஒன்று தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து கோபமாக வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து அந்த சிறுவன் வந்து சொல்லியிருக்காங்க, ஐயா நான் ஒன்றும் தப்பு செய்யலையே, நான் வந்து கடைக்கு போகிற வழியில் கொஞ்ச நேரம் நீங்கள் சொல்லி கொடுக்குற அந்த பாடங்களை வந்து நான் கேட்டுட்ருக்கேன், நான் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னால் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் வந்து சொல்லியிருக்கான். ரொம்பவே கண்ணீரோடு வந்து அவன் சொல்லியிருக்கான். அப்போ வந்து ஆசிரியர் வந்து கேட்டிருக்காரு, ஸோ படிப்பில் வந்து உனக்கு அவ்வளோ ஆசை இருந்தால் நீ பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டியதானே, அதை விட்டுட்டு நீ ஏன் வந்து ஜன்னலுக்கு கீழே வந்து உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அமைதியாக வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த சிறுவன் கூறிய பதில் தான் வந்து அவரை ரொம்பவே நிகழ்ச்சியில் செஞ்சுருக்குறது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற நம்ம பார்த்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். கார்த்திக்கின் குரலில் நா முத்துக்குமார் வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவஞ்சி ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டுருக்கு.

பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

இந்த அலைவரிசையில் வர நிகழ்ச்சிகளை வந்து நம்ம கும்பகோணம் பண்பலை 101.6 அப்படின்ற அலைவரிசையிலும், வேலூர் பண்பலை 100.4 அப்படின்ற அலைவரிசையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 அப்படின்ற அலைவரிசையிலும் கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா, நான் படித்ததில் பிடித்த கதைகளை தான் வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துட்டுருக்கேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு கதை கேட்டோம் இல்லையா, அந்த ஒரு சிறுவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் அந்த ஜன்னலுக்கு கீழே உட்காந்து ஆசிரியர் நடத்துகிற பாடங்களெல்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஆசிரியர் போய் என்ன கேட்டிருக்காங்க, நீ வந்து ஏன் இங்கே வந்து உட்காந்து கேட்டுட்ருக்க, நீ வந்து வர வேண்டியதானே ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அந்த குழந்தை வந்து சொல்லுதான், இல்லை ஐயா, என்னுடைய அப்பா வந்து ஏழை, ஆனால் அவரால் வந்து பள்ளி கட்டணத்தை வந்து கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ரொம்பவே வருத்தமான குரலை வந்து சொல்லியிருக்கு அந்த குழந்தை. அப்போ வந்து ஆசிரியர் வந்து கொஞ்சம் யோசித்து, நீ சொல்வது உண்மைதானா, வந்து நீ டெய்லி இந்த மாதிரி உட்காந்து பாடம் கேட்டுட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உன்னை சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகளை வந்து அவர் கேட்டிருக்காரு. அவர் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து அந்த சிறுவன் வந்து சரியான பதிலை வந்து சொன்னதுனால ஆசிரியருக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியம். அப்போ வந்து சொல்லியிருக்காரு, நீ வந்து என்ன பண்ணுனா நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு வந்துரு, நீ வந்து அந்த ஸ்கூல் ஃபீஸை பற்றி நீ கவலைப்படாத, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த நாள்லேருந்து அந்த சிறுவன் வந்து பள்ளிக்கு வந்து கடுமையாக உழைத்து நல்லா படித்து பெரிய ஆளாக வந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த பள்ளி படிப்பு முடித்து அவனுடைய திறமையும் உழைப்பையும் கண்ட சிலர் வந்து அவங்களுக்கு வந்து மொடேனா அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து மேற்படிப்பு கிடைக்க வந்து உதவியிருக்காங்க. ஸோ அந்த சிறுவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து மாபெரும் வரலாற்று பேராசிரியராக, சிந்தனையாளராக, ஒப்பற்ற எழுத்தாளராக, இத்தாலி நாட்டோட சரித்திரத்தில் தன்னுடைய முத்திரையை அழுத்தமாக பதித்த லுடோவிகோ அன்டோனியோ மொரட்டோரி அப்படின்றவர். ஸோ இந்த மாதிரி நிறைய சாதனையாளர்கள் நமக்கு தெரியாதவங்க வந்து இருந்திருக்காங்க. அவங்களுடைய கதைகள்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியமாகவும் ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ இப்படிலாம் வந்து இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து இத்தாலிய வரலாற்றோட தந்தை அப்படின்னு 18ஆம் நூற்றாண்டை அதாவது சேர்ந்தவர் இத்தாலிய வரலாற்றின் தந்தை அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவரை பற்றிய ஒரு கதை வந்து நம்ம இப்போ கேட்டோம். இன்னும் ஒரு சில கதைகள் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுவும் வந்து தன்னம்பிக்கை கதையும் வரலாற்று ஆசிரியர் பற்றிய கதைகள் தான் வந்து தொடர்ந்து காத்துட்ருக்கு. இதெல்லாம் கேட்குறதுக்கு இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு. நமது பண்பலை வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6 அப்படின்ற அலைவரிசையிலும், வேலூர் பண்பலை 100.4 அப்படின்ற அலைவரிசையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 அப்படின்ற அலைவரிசையிலும் வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் வசீகரா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சின்மையின் குரல்களில் நா முத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார்.

0: வணக்கம், நான் பாடலாசிரியர் ஆப்பாராஜா பேசுகிறேன். விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் இன்று இரவு 8:05 என்னுடைய பல்வேறு பாடல் அனுபவங்களை பற்றி உங்களோட மனசு திறந்து பேசலான் இருக்கேன். மறக்காமல் கேளுங்க. வைரமுத்தோட அந்த சந்த கவிதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருத்தி எழுதிய தீர்ப்புகள்லேயோ, வைகரை மேகங்கள்லேயோ, என் பழைய ஊனைகள்லேயோ, அல்லது இந்த புகழ் உற்பனைகள் இல்லையோ, அல்லது தமிழுக்கு நிறம் உண்டு பெய்யன பெய்யும் மழை, இதுல எந்த கவிதையில் கேட்டாலும் என்னால் மனப்பாடமா சொல்ல முடியும்.
1: இணைந்திருங்கள் வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: 101.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 10:41. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதை வந்து முழு ஈடுபாட்டோட செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு முதல் கதை சிற்பியோட கதையை வந்து நம்ம கேட்டோம். அதே மாதிரி தாய்க்கு வந்து ஒரே ஒரு மகன் தான் வந்து இருந்திருக்காங்க. அந்த ஒரு மகனும் வந்து போரில் வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த துயர செய்தியை வந்து அந்த தாய்க்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த அதாவது அந்த இராணுவத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் சில பேரை வந்து அழைத்து கொண்டு அவங்கக்கிட்ட வந்து வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த தாய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மொத்தமாக சமையல் அறையை வந்து கீழே உட்காந்துட்டு சுத்தம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து அங்கே வந்த ஒரு சிலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சத்தமாக அம்மா வந்து உங்களுக்கு நான் ஒரு கவலை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் மகன் வந்து இப்போ தான் வந்து இந்த போரில் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த தாயோட மனநிலை பார்த்திங்கன்னா எப்படி இருந்திருக்கோ நமக்கு தெரியும். ஆனால் அவங்க வந்து ஒரு கணம் அப்படியே அசைவற்று அப்படியே நின்றுருக்காங்களாம். நின்றுட்டு திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய அந்த சுத்தம் செய்கிற வேலையை, சமையல் அறையை சுத்தம் செய்கிற வேலையை வந்து அப்படியே தொடர்ந்து செஞ்சுருந்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே செஞ்சு முடிச்சுட்டு, சரி நீங்கள் எல்லாம் வந்து உட்காருங்க, அவங்க எல்லாருக்கும் வந்து நான் டீ போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்களாம். அப்போ வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து இல்லைம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவங்க வந்து அவங்க எல்லாருக்கும் வந்து உட்கார வச்சு அவங்க எல்லாருக்குமே வந்து தேநீர் கொடுத்து எல்லாரையும் உட்காந்து அப்படியே அமைதியாக இருந்திருக்கிறாங்க. அந்த ஒரு 5 நிமிடம் பார்த்திங்கன்னா ஒரு மௌன அஞ்சலி செலுத்துகிற மாதிரி வந்து இருந்திருக்குது. அப்போது அதில் வந்து ஒருத்தர் வந்து இந்த மௌனத்தை வந்து கலைச்சிட்டு இந்த மாதிரி, அம்மா நீங்கள் வந்து இதை கேட்டோம், நீங்கள் என்னம்மா ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்காமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது அந்த தாய் வந்து சொல்லியிருக்காங்களாம், என்னோட மகனோட அந்த செய்தியை கேட்டது வந்து எனக்கு ரொம்பவே வருத்தம் தான், இருந்தாலும் என்னோட பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது வருத்தம் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு செய்தியை நம்ம வந்து கேட்க முடிஞ்சாலும் அந்த டைமில் நம்ம என்ன வேலை செஞ்சிட்ருக்கோமோ அந்த வேலையை வந்து முழுசாக முடிச்சுட்டு தான் வந்து அடுத்தது வந்து நம்மளுடைய அந்த வருத்தத்தை நம்ம அதை நோக்கி வந்து திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து நானும் பண்ணேன், அதாவது இப்போ எனக்கு இது ரொம்ப கஷ்டமானது தான், ஆனால் என்னால் வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து அதே மாதிரி தான், நம்ம வந்து எந்த வேலையை வந்து விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விரும்பினாலும் அந்த வேலையை முழு ஈடுபாட்டோட முழு வீச்சில் வந்து முடிக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த கதையோட நோக்கம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் வந்து நமக்கு சாத்தியமாகாது, எப்படி இதெல்லாம் வந்து முடியுமா அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஆனால் இப்படியும் வந்து சில பேர் வந்து இருந்திருக்கிறாங்க. அந்த ஒரு சிலரை பற்றிய அந்த கதை தான் வந்து இதுவும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஹரிணியின் குரல்களில் வந்து வந்துட்டுருக்கு. வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். என்ன திரைப்படம் பார்த்தீங்கன்னா சாம்ராய் திரைப்படத்திலிருந்து தான் பாடல்.

நேரம் 10:49. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து இப்போ நம்ம அடுத்து ஒரு கதை வந்து கேட்டுட்டு நிகழ்ச்சியை வந்து நிறைவு பண்ணலாம். அதாவது இன்றைய உலகத்துக்கு வந்து நமக்கு அடிப்படையாக இருக்கிறது வந்து மின்சாரம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை கண்டுபிடித்த மைக்கேல் பாரடே அவங்க வந்து ரொம்பவே ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வந்து பிறந்திருக்கிறாரு. சின்ன வயசுலேயே வந்து தாயை இழந்து புத்தகம் பயன் செய்கிற ஒரு கடையில் வந்து உதவியாளராக வந்து பணிபுரிந்திருக்கிறாரு. சில அறிஞர்களோட நட்பு வந்து அவருக்கு வந்து கிடைத்தது. ஸோ அந்த புத்தகம் கடையில் வந்து வேலை செய்யும்போது அந்த கடையில் இருக்கிற அந்த முதலாளி வந்து ரொம்பவே நல்லவர். அவர் வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் புக்ஸை வந்து படிக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாராம். ஸோ அந்த மாதிரி அங்கே இருக்கும் போது தான் வந்து அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சில அறிஞர்களோட நட்பு வந்து கிடைச்சிருந்துருக்குறது. அவங்க மூலமா வந்து அவர் கொடுக்குற அந்த இலவச அனுமதி சீட்டினால் பல அறிஞர்கள் இருக்கிற அந்த கூட்டங்களுக்கு போகிற வாய்ப்பும் வந்து இவருக்கு கிடைச்சிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டு ஒரு சிறு சிறு பரிசோதனைகள் ஆய்வுகள் செய்கிறதுக்காகவும் வந்து அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருந்துருக்கிறது. இது மூலம் தான் வந்து இவர் வந்து மின்சாரத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாராம். ஒரு தாமிர கம்பி சுருளோட அந்த இடையில் ஒரு காந்த கல்ல வந்து நுழைக்கும் போது அந்த கம்பியில் ஏற்படுற அந்த மின்னோட்டம் தான் வந்து ஏற்பட்டு அதில் வந்து அந்த

ஒரு மீட்டர் வந்து அசைஞ்சிருக்கிறது. ஸோ அவர் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அப்போ தான் வந்து அது மூலமாக நமக்கு வந்து நம்ம மின்சாரம் அப்படின்றத வந்து கண்டுபிடித்ததுக்கு உறுதுணையாக வந்து இருந்திருக்கிறது இந்த ஆய்வு. ஒரு பொருளாதார வசதி, சமூக அந்தஸ்து இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவர் வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறதுனா அவருடைய அந்த ஒரு நேர்மறையான எண்ணங்கள் தான் வந்து காரணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவருக்கு இந்த ஆர்வம் ஏற்படுறதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த இயற்கையை வந்து ஆராயணும் அப்படின்ற எண்ணம் தான் வந்து அவருக்கு வந்து இந்த நிலைக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறது. இப்போ இவர் வந்து கண்டுபிடித்த அந்த மின்சாரம் வந்து நம்மளுடைய இந்த உலகத்துக்கே வந்து அடிப்படை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மின்காந்த தூண்டல் அதையும் வந்து இவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. மின் மோட்டார், அதாவது மின்சார ஆற்றலை வந்து இயக்க ஆற்றலாக மாற்ற அந்த கருவியும் வந்து இவர் உருவாக்கியிருக்கிறாரு. மின்காந்த தூண்டல் மூலமாக வந்து நம்மளுடைய இன்றைய அந்த ஜென்ரேட்டர்களுக்கு வந்து அடிப்படை வந்து இது அப்படின்னு சொல்கிறாங்க. நவீன கால அந்த மின்சாரத்தின் தந்தை அப்படின்னும் வந்து இவர் அழைக்கப்படுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஒரு சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்மளுடைய அந்த கதையும் கானமும் இந்த பகுதிக்கு வந்து நம்மளுடைய நேயர்கள் என்னெல்லாம் பதிவுகள் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். மணலி பெரியசைக்கார ஜெயக்குமார் அவங்க வந்து நிகழ்ச்சியில் வழங்கிய பாடல்கள் அனைத்தும் அருமை, அப்புறம் கதையும் வந்து அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வத வர்த்தனி அவங்களும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்தும், புரசைவாக்கம் சௌந்தரராஜன் அவங்களும் வந்து நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நடராஜன் சுப்பையா புத்தகரத்துலேருந்து, நிகழ்ச்சி அருமை, ஒவ்வொரு கதையும் வந்து பசுமரத்தாணி போன்ற நம்மளுடைய மனதில் பதியும் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தீனகர் ரங்கராஜன் அவங்களும் வந்து கதையும் கானமும், இந்த கதை முக்கணி கானம், தேன் கலந்த சுவை, அருமை அசத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் அவங்க வந்து மகிழ்ச்சி தரும் வணக்கம் சகோதரி, மனதில் ரசிக்கும் கதை கானமும், மறக்க இயலாத சரித்திர சாதனை, மக்கள் மனதில் நிலைக்கும் வண்ணம் மகிழ்ச்சி தரும் விதமாக அளிக்கும் இந்த தொகுப்பினை கேட்க மறவாது நாங்கள் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாதவரத்திலிருந்து வீரராகவன் சொல்லியிருக்காரு. மேலப்பேட தயாளன் அவர்களும், முத்துக்குமரன் வில்லிவாக்கத்திலிருந்தும் நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. டிநகர் ரங்கராஜன் அவங்களும், மணிகண்டன் அவங்களும் வந்து நம்மளுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து கந்தன் வள்ளி எடப்பாளையத்திலிருந்தும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டானிலிருந்தும் சாந்தி ரமேஷ் அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சி வந்து இனிதே நிறைவடைந்தது. இப்போ அடுத்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு என்றும் இனியவை. 1950 மற்றும் 60கள் 70களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு எல்லாம் வந்து நம்ம கேட்க போகிறோம். ஸோ அதெல்லாம் கேட்குறதுக்கு இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு. 102.3 இந்த அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6 அப்படின்ற அலைவரிசையிலும், வேலூர் பண்பலை 100.4 அப்படின்ற அலைவரிசையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 அப்படின்ற அலைவரிசையிலும் வந்து நம்ம கேட்டு மகிழலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் லேசா லேசா. திரைப்படத்திற்காக கார்த்திக் பாடியது, வாலியின் வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: வணக்கம், நான் பாடலாசிரியர் ஆப்பாராஜா பேசுகிறேன். விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் இன்று இரவு 8:05 என்னுடைய பல்வேறு பாடல் அனுபவங்களை பற்றி உங்களோட மனசு திறந்து பேசலான் இருக்கேன். மறக்காமல் கேளுங்க. வைரமுத்தோட அந்த சந்த கவிதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருத்தி எழுதிய தீர்ப்புகள்லேயோ, வைகரை மேகங்கள்லேயோ, என் பழைய ஊனைகள்லேயோ, அல்லது இந்த புகழ் உற்பனைகள் இல்லையோ, அல்லது தமிழுக்கு நிறம் உண்டு பெய்யன பெய்யும் மழை, இதுல எந்த கவிதைகள் கேட்டாலும் என்னால் மனப்பாடமா சொல்ல முடியும்.
1: இணைந்திருங்கள் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நாடுகளில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை
2: நேரம் சரியா 11:01. 1950 மற்றும் 60-70 இருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பை வந்து கேட்கறதுக்கு ஆர்வமுடன் காத்திருக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இனிய காலை வணக்கம் சொல்றது. நான் உங்க அர்ஜே மரியம். சார், நம்மளுடைய நிகழ்ச்சியில் முதல்ல என்ன பாடல் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்வமாக காத்துட்ருக்கீங்க. எதிரிகள் ஜாக்கிரதை இந்த திரைப்படத்துலேருந்து தான் முதல் பாடல் வந்து வந்துட்டுருக்கு. டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலாவின் குரல்களில் கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை வேதா. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் தியேட்டர்ஸோட மிக முக்கியமான த்ரில்லர் படங்களில் வந்து ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப ஒரு விறுவிறுப்பான உளவுத்துறை கதை அம்சத்துடன் கூடிய ஒரு திரைப்படமாக இப்போ இந்த திரைப்படத்துலேருந்து எனக்கு ஒரு ஆசை இப்போது அப்படின்ற பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு.

நம்ம நேயர்களோட ஆசையும் வந்து இது மாதிரி தான், அதாவது இந்த ஒரு மணி நேரமும் வந்து பழைய பாடல்களை மட்டுமே கேட்டுட்ருக்கணும் அப்படின்றது தான். அப்படின்னு நம்மளோட விவத் பாரதி தமிழகம் 101.102.3 ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய நேயர்கள் வந்து பதிவு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பி சுசீலா அவங்களுடைய குரலில் வாலின் வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன். இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து 1967 வெளிவந்திருக்கிறது இந்த திரைப்படம்.

இது வந்து ஏசி திருலோக சந்தர் அவங்களோட இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு காதலுக்கும் குடும்ப கடமைக்கும் இடையில் மாட்டிக்கிற ஒருத்தரோட வாழ்க்கை போராட்டத்தை தான் வந்து மையமாக வந்து சொல்லியிருக்கு இந்த திரைப்படத்தோட கதை கரு.

நேரம் 11:09. என்றும் இனிவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 1950, 60 மற்றும் 70களில் இருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. சவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வந்து நிகழ்ச்சிகளை கேட்டுட்ருக்கீங்க. இதே நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6 அப்படின்ற அலைவரிசையிலும், வேலூர் பண்பலை 100.4 அப்படின்ற அலைவரிசையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 அப்படின்ற அலைவரிசையிலும் வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் காவல்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து தான். சதன் மற்றும் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இது. வாலியின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படம் வந்து காவல்காரன். இந்த திரைப்படம் வந்து நம்மளுடைய எந்த எதை நோக்கி ஒரு கதைக்கரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உளவு மற்றும் அதிரடி திரைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பணக்காரர் ஒருவரோட வீட்டில் நடக்கிற அந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் அதிகாரியான எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த வீட்டில் வந்து டிரைவராக வந்து வேலைக்கு செய்கிறாங்க. அங்கே வந்து முதலாளியோட மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இறுதியாக எப்படி எதிரிகளோட சூழ்ச்சிகளை வந்து முறியடித்து குற்றவாளிகளை வந்து சட்டத்தின் முன் நிறுத்துவாங்க அப்படின்றது தான் வந்து வலியுறுத்துகிறது. அதை வந்து கண் முன்னே கொண்டு வருகிறது கூட நம்ம சொல்லலாம் இந்த திரைப்படம். 1967 வந்து தமிழக அரசின் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வந்து இந்த திரைப்படம் பெற்றிருக்கிறது. இப்போ இதுலேருந்து ஒரு பாடல்.

நேரம் சரியா 11:14. நம்மளுடைய விவத் பாரதி தமிழகம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேர்கள் என்னெல்லாம் பதிவுகள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். அள்ளிநகரம் மகாதேவன் அவர்கள் வந்து என்றும் இனிவே நிகழ்ச்சியில் இடம்பெற்ற முதல் பாடல் எனக்கு ஒரு ஆசை, அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர்களும் வந்து இதே பாடல் தான் வந்து பிடிச்ச பாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரியும் ஏழுகிணர் தேவாவும் மற்றும் மேலப்பேட தயாளன் இவங்களும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் அவங்க வந்து இனிய பாடல்களோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து எனக்கு ஒரு ஆசை, இந்த பாடல் வந்து நான் நீண்ட நாட்களுக்கு பிறகுன்னு வந்து கேட்டேன், எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சௌந்தரராஜன் அவங்க வந்து வெள்ளிமணி ஓசையிலே அந்த பாடல் இருமலர்கள் பாடல் வந்து ரொம்பவே அருமை அப்படின்னு வந்து பதிவு போட்டிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் அவங்க வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலத்திலிருந்து சரவணன் அமுதா கார்த்திகா ராஜசேகர் ஜோதிகா வேல்முருகன் நாங்கள் எல்லாரும் வந்து நாங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மனதில் நீங்க இடம் பிடித்த காவிய கானங்கள் பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோபால் சமல் பத்தி இவங்க வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகள் வணக்கம் உறவுகளே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆண்டனிராஜ் காட்டு பாக்கத்திலிருந்தும் அடுத்து பார்த்திங்கன்னா பிரேம்நாத் பிரேம் மேட்டுப்பட்டி கண்ணன் இவங்க எல்லாருமே வந்து பாடல்கள் அருமை, அடுத்து என்ன பாடல் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்வமாக இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹரிஹரன் அவங்க வந்து டிஎம் சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடல் வந்து அந்த குழந்தையை பற்றி ரெண்டு பேரும் கற்பனை செய்து பாடுவது போல் ரொம்பவே வண்ணமயமான செட்களில் இந்த டூயட் வந்து ஆடுவது போல் படமாக்கப்பட்டது, ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து காலத்தால் அழியாத காவிய காணங்களை வந்து நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்து அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் இரண்டு பாடல்களுமே சூப்பர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதே கண்கள் இந்த திரைப்படத்தில் தான் பாடல். இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க பி சுசிலா குழுவினரோட வாலின் வரிகளுக்கு இசை வேதா. 1967 வெளிவந்திருக்கிறது இந்த படம். ஏசி திருலோகர் சந்தர் அவருடைய இயக்கத்தில்

ரவிச்சந்திரன் காஞ்சனா இவங்களோட நடிப்பில் வெளியான ஒரு மாபெரும் கிளாசிக் மர்ம திகில் திரைப்படம் கூட நம்ம சொல்லலாம். இந்த படம் வந்து பார்க்கும்போது எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லியிருந்தாங்களாம் அப்போது, அதாவது இந்த படத்தோட கிளைமேக்ஸை வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த படத்தை வந்து நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னு கூட இதில் வந்து சொல்கிறாங்க. எல்லாரையும் வந்து இருக்க இன்னும் நீல அமர வைத்த திரைப்படம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: காலத்துக்கு தேடி கொண்டாண்டி பாட்டுக்காரன் தெருவில் வந்தாண்டி கும்பம் மேளம் கட்டி தேடி கொண்டாண்டி பாட்டுக்காரன் தெருவில் வந்தாண்டி கும்பம் மேளம் கட்டி தேடி கொண்டாண்டி
1: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரம் 11:21 என்றும் இனிவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நம்மளுடைய நிகழ்ச்சிகளை வந்து விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம். இப்போ நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா பதிவுகளில் நம்மளுடைய புதிய நேர்கள், இந்த பண்பலைகளில் கேட்குற நேர்கள் எல்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. செந்தில் நாதன் கோவிந்தசாமி இவங்க வந்து கும்பகோணத்திலிருந்து பதிவுகள் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜெயா விவேகானந்தன் இவங்க தான் வந்து போட்டிருக்காங்க. என்னென்னா, காது கொடுத்து கேட்டேன் குவா குவா பாடல் வந்து நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்டேன். விவத் பாரதி தமிழ் பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நன்றி. அடுத்து மன்னடி பெரியசைக்கான ஜெயக்குமார் அவங்களும் வந்து இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எழுகினர் தேவா அவங்க வந்து அனைத்து பாடல்களும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி நகர் ரங்கராஜன் அவங்களும் வந்து பூம் பூம் பூம் மாட்டுக்கார நான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்கும் போதே வந்து பதிவு போட்டுட்டாங்க. கே எம் காணி எம்ஜி செல்வகுமார் அவரும் வந்து அந்த பாடல் வந்து இன்னை பழைய நினைவுகளுக்கு வந்து இட்டு சென்றது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள வந்து பழைய நினைவுகளுக்கு கூட்டிகிட்டு போச்சு அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி எம் சௌந்தரராஜன் மற்றும் டாக்டர் சிர்காழி எஸ் கோவிந்தராஜன் இவங்க குரல்களில் கண்ணதாசனின் வரிகளுக்கு கண்ணதாசனின் வரியில் வந்து நம்ம பாடல் கேட்க போகிறோம். அனுபவி ராஜா அனுபவி இந்த திரைப்படத்திலிருந்து. இந்த படமும் வந்து 1967 தான் வந்து வெளிவந்திருக்கிறது. இது வந்து ஒரு நகைச்சுவை திரைப்படமாக வந்து உருவாகி இருந்தது. கே பாலச்சந்தர் அவருடைய இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் நாகேஷ் அவங்க வந்து இரட்டை வேடங்களில் வந்து அசத்தி இருக்கிறாராம். ஒரு பெரிய தொழிலதிபரோட பொறுப்பற்ற மகன்கள், அதாவது முத்துராமனும் நாகேஷும் வந்து அவங்க மகன்களாக வந்து நடிச்சிருந்திருப்பாங்க போல. தங்களுடைய தந்தையை ஏமாற்ற ஒரு போலியான ஒரு நாடகத்தை வந்து நடித்து அந்த நாடகத்தின் மூலமாக ஏற்படுற அந்த குழப்பங்கள், சிறைவாசம், அவங்களாம் வந்து திருந்துற அந்த வழியை வந்து நகைச்சுவையாகவும் உணர்வு பூர்வமாகவும் வந்து இந்த படம் வந்து வெளிவந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நாகேஷ் வந்து இரட்டை வேடங்களில் ஜானகிராமன் அப்படின்ற ஒரு கேரக்டர்லையும் தங்கமுத்து அப்படின்ற ஒரு கேரக்டர்லையும் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்களாம். அதே மாதிரி ராஜஸ்ரீ ஜெயபாரதி இவங்களும் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்க. மனோரமா அவங்க வந்து தூத்துக்குடி வட்டார பேச்சு வழக்கில் வந்து இந்த படத்தில் வந்து பேசி நடிச்சிருந்துருக்கிறாங்க. மேஜர் சுந்தரராஜன் அவங்களும் வந்து தந்தையாக நடிச்சிருந்துருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் வந்து அந்த தூத்துக்குடி வட்டார அந்த பேச்சு வழக்குகள் வந்து பெரிதும் பாராட்டப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹிந்திலையும் மலையாளத்துலேயும் கன்னடத்துலேயும் வந்து மறு தயாரிப்பு செஞ்சுருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை. இப்போ நம்ம இதிலேருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

0: தாங்கிக் கொள்வோமா.
1: ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம்.
2: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழ் தான் ஞாபகத்துக்கு வருது.
3: அப்படியா? ஏன்?
2: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல ஒளிபரப்புறாங்களே.
3: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
2: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
3: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
2: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
3: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
2: சரியா போச்சு.
3: அட போங்கண்ண, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
2: கேட்க மாட்டேதான் செய்வியா?
3: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேப்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
2: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
3: என்னன்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
2: பாடல்
3: உங்கள் சாய்ஸ்.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: செவியோரம் சுகராகம். இது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: உங்கள் விவத் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் சரியா 11:31 என்றும் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். 1950, 60 மற்றும் 70களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்புகளோட நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து கலீல் அகமது அவங்க வந்து

நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்து பெரிய கைத்தட்டல் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஸ்ரீராமச்சந்திரன் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சௌந்தரராஜன் அவங்க வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு பாடல் அனுபவி ராஜா அனுபவி இந்த பாடல் வந்து நான் கேட்டேன், ரொம்பவே காதுக்கு இனிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய இளமை காலத்துக்கே வந்து கொண்டு சென்று விட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மணலில் பேசக்கார ஜெயக்குமார் அவங்க வந்து கல்வெட்டில் பதிக்க வேண்டிய பாடல்கள், இந்த பாடல்கள்லாம் நவரத்ன மாலையாக தந்த சகோதரிக்கு நன்றிகள் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராசா மகான் ஹரிச்சந்திரன் இவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாடல்கள் பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் கண்ணன் ஷோபா இவங்களும் வந்து பாடல்கள் அனைத்தும் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து விவத் பாரதிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ரவி அம்பத்தூர்லேருந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம் ஐயா. ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் விவசாயி திரைப்படத்துலேருந்து டி எம் சௌந்தரராஜனோட குரலில் உடுமலை நாராயண கவி அவங்களுடைய வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன். இந்த திரைப்படமும் வந்து நமக்கு 1967 தான் வந்து வெளிவந்திருக்கிறது. மக்களோட அடிப்படை தொழிலான விவசாயத்தோட முக்கியத்துவத்தையும் இயற்கை விவசாயத்தோட அவசியத்தையும் மையமாக கொண்டு இந்த படம் வந்து உருவாக்கி இருந்திருக்கிறாங்க. ஒரு நேர்மையான கிராமத்து இளைஞனாக வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. விவசாயிகளை ஏமாற்றும் அந்த வில்லன்களை வந்து எதிர்த்து தன்னுடைய உழைப்பால் எப்படி வெற்றி பெறுறாரு அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட முக்கிய கதைகரு.

நேரம் சரியா 11:36. என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சி அடுத்தொழிக்க வரும் பாடல் ஆளுக்குரு வீடு திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் கே ஜமுனா ராணி பாடியது. பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இந்த திரைப்படம் வந்து 1960 வந்து வெளிவந்திருக்கிறது. சத்யன், டி எஸ் முத்தையா, டி பாலசுப்ரமணியம், எல் விஜயலட்சுமி, தம்பாரம் லலிதா, டி ஆர் ராமச்சந்திரன், எஸ் டி சுப்புலட்சுமி இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்திருக்கிறாங்க. இப்போ இதுல இருந்து ஒரு பாடல்.

உங்கள் வித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

நேரம் சரியா 11:41. நம்ம நிகழ்ச்சி அடுத்து நம்ம கேட்க போற பாடல் நான் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை டி கே ராமமூர்த்தி. 1967

ஆண்டுதான் வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டிஆர் ராமண்ணா இயக்கத்தில் ரவிச்சந்திரன், ஜெயலலிதா இவங்க எல்லாம் வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. தொலைந்து போன ராஜாவுடைய மகன் யார் அப்படின்றத வந்து மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு க்ரைம் த்ரில்லர் படமாக இது. ஒரு பணக்கார ராஜா வந்து சின்ன வயசில் காணாமல் போன தன்னுடைய ஒரே மகனை வந்து தேடுறாங்களாம். ஸோ பல வருஷங்களுக்கு பிறகு ராஜாவுடைய மகன் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று பேர் வந்து உரிமை கொண்டாடுறாங்களாம். அந்த மூணு பேரில் வந்து உண்மையான வாரிசு யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த திரைப்படம் வந்து அதோட கதைக்கரு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ ஒரு விறுவிறுப்பான கதையாக வந்து அந்த காலத்தில் வந்து இருந்திருக்கிறது. இது வந்து தெலுங்கில் நேனண்டே நேனே அப்படின்ற பெயர்லேயும் ஹிந்தியில் வந்து வாரிஸ் அப்படின்ற பெயர்லேயும் வந்து மறு ஆக்கம் செய்யப்பட்டிருந்திருக்கிறதாம்.

நேரம் 11:45 என்றும் இனிமே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 வந்து நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். நம்மளுடைய நேர்கள் பதிவுகள் ரவி அவர்கள் வந்து நல்ல நல்ல பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அம்பத்தூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரத்துல இருந்து விவசாய படத்தில் இடம்பெற்ற பாடல் கருத்துள்ள அருமையான பாடல், ஆடி மாசத்துல வந்து விதைப்பதை பற்றி பாடல் ஒளிபரப்பியதற்கு விவித் பாரதிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுகிணர் தேவா அவங்க வந்து என்ன ஒரு தத்துவமான பாடல்லாம், இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற பாடல், வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர் தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.

வீரராகவன் அவர்கள் வந்து வழக்கம் போலவே அறிவார்ந்த பாடல் உழவின் பெருமையை, அதன் உழவின் அருமையை நமக்கு உணர்த்தும் தத்துவ பாடல் இது. உண்ணும் உணவு தரும் உன்னத உழைப்பின் வளமை கூறும் நல்ல விதை பார்த்து நட்டு வளம் அப்படின்னு சொல்லிட்டு நற்கருத்தை விதைத்த இந்த நம்மளுடைய பண்பலைக்கு வந்து ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மாதவரத்துலேருந்து சொல்லியிருக்காரு. கீழ்குடி டி பெரியசாமி காஞ்சிபுரத்துலேருந்தும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாலசண்முகம் சுப்பிரமணியம் அவங்க வந்து என்றும் இனியவை இன்றும் சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சுபா கோவையிலேருந்து சொல்லியிருக்காங்க. எஸ், என்றைக்குமே வந்து சிறப்பாக தான் இருக்கும் ஐயா. அடுத்து நம்மளுடைய நேயர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் குரங்கணியிலேருந்து விவசாயி படத்தில் இடம்பெற்ற நல்ல நல்ல நிலம் பார்த்து பாட்டு ரொம்பவே அருமை, வாழ்த்துக்கள், நம்முடைய மனதிற்கும் ரொம்பவே ஏற்ற பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமச்சந்திரன் அவங்க வந்து பதிவு போட்டிருக்காங்க. அப்பு ஐநாவரம் அவர் வந்து டெய்லராக இருக்காங்க போல அவங்க வந்து பாடல் கேட்டுகிட்டே வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க நினைக்கிறேன். பாடல்கள் அனைத்தும் அருமை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் அப்பு ஐநாவரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. புஷ்பா அவர்களும் வந்து என்றும் இனியவே நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள், பூம் பூம் பூம் மாட்டுக்கார அந்த பாடல் வந்து நல்லா இருந்துச்சு, வெள்ளிமணி ஓசை எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சூப்பராக ரைமிங்காக போட்டிருக்காங்க. அருமை அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பம்மல் புஷ்பா அவங்க வந்து பதிவு போட்டிருக்காங்க. மணலி பெரியசைக்கான ஜெயக்குமார் அவர்கள் வந்து பாடல்கள் தேர்வு அணிவகுப்பு ஒவ்வொன்றும் இனிமை, நாங்கள் வந்து கேட்காத பாடல்களையும் இனிய பாடல்களையும் ஒளிபரப்பு, செவிக்கு விருந்து படித்த நம்மளுடைய விவித் பாரதிக்கு நன்றிகள் பல கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாகேஷ் வந்து பெண் வேடத்தில் நடிச்சிருப்பாராம் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாடல் கேட்டோம் இல்லையா, இரண்டு கேரக்டராக வந்து நாகேஷ் நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு முக்கியமான வசனம் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தையும் வந்து எழுதியிருக்காங்க. அந்த காலத்தில் இந்த வசனம் வந்து அடிக்கடி பேசுவாங்களாம். ஓகே ஐயா, நன்றி. அடுத்து நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி வரை உறவு இந்த திரைப்படத்திலிருந்து தான், பூமாலையில் ஓர் மல்லிகை அப்படின்ற பாடல். டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா பாடியது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். இதுவும் வந்து 1967 வெளிவந்த ஒரு திரைப்படம், ஸ்ரீதர் இயக்கத்தில் வந்து உருவாகி இருக்கிறது. இந்த படத்தில் வந்து சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா, நாகேஷ், முத்துராமன் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. அதாவது ரவி வந்து ஒரு தொழிலதிபராக வந்து இருந்திருக்கிறாராம், சிவாஜி தான் வந்து ரவியாக வந்து நடிச்சிருந்துருக்காங்க. அவங்களுடைய தந்தையோட கடந்த கால ரகசியங்களை வந்து மையமாக கொண்டு ஒரு பெண்மணி அதாவது கே ஆர் விஜய் அவங்க வந்து தன்னுடைய அவங்களுடைய தங்கை அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கோரி வராங்களாம். ஸோ இந்த மாதிரியாக நகர்கிறது இந்த படத்தோட கதைக்கரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 மேலே திரையரங்குகள் ஓடி மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த திரைப்படம்.

நேரம் 11:52. நிகழ்ச்சி நடத்து ஒழிக்க வரும் பாடல் நெஞ்சிருக்கும் வரை. இந்த திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலாவின் குரல்கள்ல கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். இந்த படமும் வந்து 1967 தான் வந்து வெளிவந்திருக்கிறது. சி வி ஸ்ரீதர் எழுதி இயக்கி தயாரித்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், முத்துராமன், கே ஆர் விஜயா இவங்கெல்லாம் வந்து முக்கிய கதாபாத்திரங்களில் வந்து நடிச்சிருந்திருக்கிறாங்க. வறுமையோட தீவிரத்தை வந்து வெளிப்படுத்த இந்த திரைப்படம் முழுவதுமாக கருப்பு வெள்ளையில் வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த திரைப்படத்தில் நடித்த எந்த ஒரு நடிகரும் வந்து அந்த காலத்தில் வந்து ஒப்பனை போடாமல் நடிச்சிருந்துருக்கிறாங்களாம். இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்

நேரம் 11:56. புஷ்பா அவர்கள் வந்து ஊட்டி வரை உறவு நெஞ்சிருக்கும் வரை பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணசி அஸ்வினி நாகராஜ் பூமாலையில் ஒரு மல்லிகை பாடல் அசத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுகுனர் தேவா அவர்கள் வந்து ஒரு மணி நேரம் எப்படி போச்சுனே தெரியல, ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. தரமான பாடல் பேர் வழியாகிய நாங்கள் வந்து ரொம்பவே ரசித்தோம் இந்த மாதிரியான பாடல்களை தொகுத்து வழங்கிய நம்ம விவித் பாரதிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்தில் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி சரவணன் ராமலிங்கம் இன்று ஒளிபரப்பு செய்த பாடல்கள் அனைத்தும் அருமை அருமை அருமையை சொல்லிட்டு கண்ணாச்சி மங்கலம் கிராமத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடையாளம் பட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து பாடல்கள் அனைத்தும் வந்து அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக என்ன பாடல் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, செல்வ மகள் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டுருக்கு. இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா. வாலியின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். இந்த திரைப்படமும் 1967 தான் வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தில் வந்து ராஜஸ்ரீ, ஜெய்சங்கர், ஸ்ரீகாந்த் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் நம்ம கேட்க போகிறோம். அந்த பாடலோட நான் கிளம்புற டைம் வந்தாச்சு. நான் உங்கள் ஆர்ஜே மரியம் கிளம்புறேன். இப்போ அடுத்த நிகழ்ச்சியாக தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே சரவணன் அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவரை இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 104 திருப்பத்தூர் பண்பலை 101 நம்மளுடைய விவித் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம்.

0: என்றும் இனியவை.
1: நேரம் 12:30.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம் நேரிலே இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளிலும் நாம் இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அதாவது காலத்தால் அழியாத என்றென்றும் மனதை விட்டு நீங்காத பழைய பாடல்களை வந்து கடந்த ஒரு மணி நேரமாக கேட்டுச்சோம். அதைத் தொடர்ந்து 80களிலும் 90களிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய பாடல்கள் ரெட்ரோ நேரமாக எவர்கிரீன் ஹிட்ஸாக உங்களுக்காக வரப்போது. இணைஞ்சிருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாலியோட வரிகளில் இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உயர்ந்த உள்ளம்.
1: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வீட் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
2: அப்படியா? ஏன்?
1: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வீட் பாரதி தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
2: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
1: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
2: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
1: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
2: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
1: சரியா போச்சு.
2: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
1: கேட்க மட்டும்தான் செய்வியா?
2: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேப்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
1: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
2: என்னன்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
1: பாரா
2: பாடல்
1: உங்கள் சாய்ஸ்.

0: எம்ஜி வல்லபனோட வரிகளில் லக்ஷ்மிகாந்த் பியார்லாலோட இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய அந்த பாடல் உயிரே உனக்காக அப்படிங்கிற படத்துலேருந்து கேட்டு ரசித்தோம்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் ஆப்பாராஜா பேசுகிறேன். விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் இன்று இரவு 8:05 என்னுடைய பல்வேறு பாடல் அனுபவங்களை பற்றி உங்களோட மனசு திறந்து பேசலான் இருக்கேன். மறக்காம கேளுங்க. வைரமுத்தோட அந்த சந்த கவிதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருத்தி எழுதிய தீர்ப்புகள்லையோ, வைகரை மேகங்கள்லையோ, என் பழைய ஊனைகள்லையோ, அல்லது இந்த புகழ் உற்பனைகள் இல்லையோ, அல்லது தமிழுக்கு நிறம் உண்டு பெய்யன பெய்யும் மழை, இதுல எந்த கவிதைகள் கேட்டாலும் என்னால் மனப்பாடமா சொல்ல முடியும்.
2: இணைந்திருங்கள் வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
0: நேரம் 12:15. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மேலும் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1. ரெட்ரோ நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன பாடல்? பொதுவாகவே திரைப்பட பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாடல் உருவான விதம் அப்படின்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் எப்போவுமே இருக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம கேட்க போகிற பாடல் வந்து நம்ம அடிக்கடி கேட்ட பாடல் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நமக்கு ரொம்ப பரிச்சயமான பாடல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட அந்த பாடலுக்கு பின்னாடி இருந்த ஒரு விஷயம், நான் ஒரு சமீபத்தில் ஒரு தகவல் நமக்கு வந்து கிடைத்தது, அதை வந்து நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பாடலுக்கு வந்து பல இசைக்கருவிகளை வச்சு நம்ம வந்து இசையமைக்கிறாங்க. அப்போது அந்த ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது கம்பி கருவிகள், கம்பி இசைக்கருவிகளை வச்சு ஒரு இசையமைக்க அப்படின்னு முடிவு பண்ணும்போது வயலின் வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் ஒன்று இருந்தது. இந்த பாடலில் இடையில வயலின் இசை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்படி தான் அந்த நோட்ஸ் இருந்ததுதான். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அன்னைக்கு வயலின் வாசிப்பவர்கள் வரலையோ, இல்லை வயலின் வாசிக்க முடியலையோ, ஏதோ ஒரு காரணம். அதனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூட, மேண்டலினை கொண்டு வந்து அங்கே வந்து அந்த இடத்துல வச்சு மேண்டலுக்கு ஏற்ற மாதிரி அந்த நோட்ஸை கொடுத்தாங்க. வயலினில் எந்த நோட்ஸ் வாசிக்கிறோமோ அதே நோட்ஸ் வந்து மேண்டலினில் வாசித்தா இது எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்துட்டு, சரி அதே பாடலில் நம்ம சேர்த்துடலாம் ஒரிஜினலாகவே அப்படின்னு சொல்லி வச்ச பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடலில் இடையில் வரக்கூடிய

நீதி சொன்னதோ போது வந்ததோ செய்தி சொன்னதோ

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நேரம் 12:22. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்திருக்கிறோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1. நிறைய பாடல்கள் வந்து எப்பொழுதுமே வந்து கேட்கும்போது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த இசை மட்டும்தான். எதை வேணாலும் நீங்கள் வந்து மறக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இசைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கவலைகள் அத்தனையும் அந்த இசையை எவ்வளோ நேரம் கேட்குறோமோ அந்த நேரம் வந்து டோட்டலாகவே நம்ம அதை மறந்துடுவோம். எதை கவலைகளை மறந்து இசைக்குள்ளே வந்து நம்ம உள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையான ஒரு அனுபவமான ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நிறைய திரைப்பட பாடல்கள் வந்து நமக்கு எப்போவுமே மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பாடல்களாக இருக்கும். அப்போ அந்த வகையில் இப்போ நம்ம கேட்கக்கூடிய பாடல் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த வாய்ஸ் எடுத்த உடனே, ஸ்டார்ட்அப் எடுத்தோடனே ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்கள். எனக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும் அந்த மகிழ்ச்சி. அதை கேட்டு பாருங்களேன்.

என்னங்க பாட்டு ரசிச்சிங்களா? அந்த மேண்டலினோட பிட்டெல்லாம் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? கண்டிப்பாக பாடலோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா இடையில வந்து அந்த மேண்டலினோட இசையும் வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு அருமையான பாடல் கேட்டு ரசித்தோம். தென்றலே என்னை தொடு அப்படிங்கிற படத்துலேருந்து பாடல் தான் அது. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் பாடியிருந்தார்கள். வாலியோட வரிகளுக்கு இசை இளையராஜாவே தான்.

0: வெஸ்டர்ன்லேயும் கிளாசிக்கல்லையும் அப்படி மாற்றி மாற்றி வந்துடுது பார்த்தீங்களா இசை. இந்த பாடல் முழுக்க ரொம்ப அருமையான ஒரு பாடல். நம்ம சொன்ன மாதிரி அந்த வாய்ஸ் எடுத்த உடனே வா வா வான்னு சித்ராமாவோட வாய்ஸ் எடுத்த உடனே அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு ஒரு ஒரு மனநிலை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லைன்னு சொல்லலாம். வேலைக்காரன் அப்படிங்கிற படத்துலேருந்து வந்த ஒரு அருமையான பாடல் கேட்டோம். மனோ சித்ரா பாடி அந்த பாடலுக்கு வரிகள் மூமேத்தா, இசை இளையராஜா.
1: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வீட் பார் தமிழ் எஃப்எம் தான் ஞாபகத்து வருது.
2: அப்படியா? ஏன்னா
1: ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வீட் பார் தமிழ் எஃப்எம்ல ஒளிபரப்புறாங்களே.
2: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
1: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
2: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
1: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
2: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
1: சரியா போச்சு.
2: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
1: கேட்க மாட்டதா செய்வியா?
2: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
1: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
2: என்னன்னு நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
1: பாரா
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
3: நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம். 044-295-2853 மற்றும் ஒரு 2838-9871 இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.
0: ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக வரப்போகிற பாடல் என்ன பாடல் அப்படின்னு கேட்கும்போது, பாடல் வரிகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கவிஞர்கள் நம்ம திரைப்படங்களில் இருக்காங்க.

அதில் இவர் வந்து ஒரு தனித்துவமானவர் அப்படின்னு சொல்லலாம். இவரோட வரிகள் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், இதுகை முனையோடு இருக்கும், கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த வார்த்தையை சொன்னோன்னு. அப்படிப்பட்ட வரிகளுக்கு சொந்தக்காரர் திரு டி ராஜேந்தர் அவர்கள். டி ராஜேந்தர் அவர்களுடைய வரிகளில் வந்த பாடல்கள் வந்து எண்ணற்ற பாடல்கள், நிறையா பாடல்கள், எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் தான் அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக ஒரு தாயின் சபதம் படத்துலேருந்து வரக்கூடிய இந்த பாடலும் பார்க்க போகிறோம். உமாரமணன் அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் வந்து ஏதாவது ஒரு பாடலை வந்து அவங்க பாடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க டி ராஜேந்தர் அவர்கள். அதில் இந்த ஒரு தாயின் சம்பந்தம் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் உமாரமணன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிருக்கக்கூடிய இந்த பாடல் ரொம்ப வந்து சூப்பர் டிப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். இன்ன வரைக்கும் கேட்கலாம் அந்த பாட்டை.

ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எம் சென்னியப்பன் கவுந்தம்பாடி சென்னியப்பன் வந்து ரெட்ரோ பாடல்கள் சூப்பர் சார் சூப்பர் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீராவல்லி எஸ்ஆர் பாலாஜி வந்து மதிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் இனிய மதிய வணக்கம் அன்பறிவிப்பாளர் சரவணன் சார் அவர்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாஞ்சி மங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன் அமுதா கார்த்திக் ராஜசேகர் ஜோதியா வேல்முருகன் இவங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்கோம். நிகழ்ச்சிகள் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பாடல்கள்லாம் அருமையாக இருக்க கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சை வே ஆசை தம்பி வா வா வா கண்ணா வா என்ற பாடலை கேட்க வேண்டும் என்று பல நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்தோம், அது இப்போது நிறைவேறிக்கிறது, தங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அவர்கள் வந்து பாடல்கள் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமாரன் ரெட்டை நூறத்தில் ஒழித்த புதிய பூவித பாடல்கள் வா வா வா கண்ணா வா பாடல்கள் வந்து ரொம்ப அருமையாக இருந்து ரசித்து மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் தித்திக்கும் இனிய மதிய வணக்கம் வாழ்த்துக்கள் இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை ரெட்ரோ நேரம் நேயர்களுக்கு சுவையான நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேதாரண்யம் தா தமிழரசன் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் வளம்பெறும் பாடல்கள் யாவும் அருமை. நான் 1980களிலிருந்து விவத் பாரதி மத்திய அலைவரிசை கேட்டு வந்தேன், பின்னர் செல்போன் செயலியில் கேட்டு தற்போது கும்பகோணம் 101.6 அஞ்சல் வழியே கேட்டு வருகிறேன். தரை வழி ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகளை தெளிவாக கேட்க முடிகிறது. விவத் பாரதிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சோமசுந்தர பிரபு படையவண்ணாவரப்பேட்டையில்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிகள் ஒழித்த கவிதைகள் விழியின் பாடல்கள் வந்து மிகவும் அருமையாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு மேலப்பேடுவி தயாலன்னு சொல்லியிருக்காங்க. நெஞ்சில் நிறை பகல் வணக்கம் இன்றைய ரெட்ரோ நேரம் இன்பமாக நெஞ்சில் ஓரம் நிற்கும் வந்தாள் மகாலட்சுமி பாடல்கள் அருமை. தந்தாள் ராகத்தின் மகிமை சென்றால் மனதில் குளுமையாக நின்றது பண்பலையின் தேனலை தந்தது இரு செவிகள் விருந்தலை. ஃபேஸ்புக் வீரராகவன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நேரங்களில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இந்த 102.3 விவத் பாரதி தமிழகம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை. அதைத் தொடர்ந்து ரெட்ரோ நேரம் ஒலிபரப்பாகும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. 350 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் திறன் கொண்ட இந்த ராக்கெட் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் மூலம் வடிவமைக்கப்பட்டது. முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விண்வெளி பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அத்தியாயம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறனுக்கும் பங்களிப்பிற்கும் இது எடுத்துக்காட்டாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையின் சீரமைப்பின் பயனாக இத்திட்டம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், தீவிரவாதிகளுக்கு எதிராக உள்நாட்டில் மட்டுமின்றி தேவைப்பட்டால் அவர்களது முகாம்களை தாக்கி அழிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் தொழில்நுட்ப அடிப்படையிலான போர் திறனை உலகிற்கு எடுத்துக்காட்டியதாக அவர் கூறினார்.

0: இதில் ஆகாஷ் தீர், ஆகாஷ், பிரம்மோஸ் ஏவுகணைகளை இந்தியா பயன்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பாதுகாப்பு துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இளம் தொழில் முனைவோர் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளம் தொழில் முனைவோர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டில் 240,000 புத்தொழில் நிறுவனங்கள் மூலம் 23 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். உலகிலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் கூறினார். நமது டிஜிட்டல் பொது கட்டமைப்பு சர்வதேச அளவில் முன்மாதிரியாக மாறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். யுபிஐ பரிவர்த்தனை மூலம் மாதந்தோறும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள எல்லை பாதுகாப்பு படையின் முகாம்களை இன்று பார்வையிடுகிறார். 3 நாள் பயணமாக நேற்று இரவு மேற்குவங்கம் சென்ற அவர் உத்தரகன்யா உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர். நாளை கொல்கத்தாவில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கும் அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதனையொட்டி புதுதில்லியில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் சுமூகமாக செயல்படுவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13 வரை நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் மனிதநேயத்திற்காக போராடிய நெல்சன் மண்டேலாவின் பிறந்த தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தினமாக கொண்டாட ஐநா பொதுச்சபையில் கடந்த 2015 டிசம்பர் மாதத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது நமது கையில் என்ற கருப்பொருளுடன் வறுமை மற்றும் சமத்துவமின்மைக்கு எதிராக போராடுவதே இந்த ஆண்டின் நோக்கமாகும். கோவாவில் மின்சார வாகனங்களுக்கு மின்னேற்றுவதற்கான 70 புதிய நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், பிரதமரின் மின்னேற்று நிலையங்கள் திட்டத்தின் கீழ் இந்த கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்படுவதாக கூறினார். மின்சார ஆட்டோக்கள் வாங்க 50% மானியம் வழங்குவதற்கான திட்டத்தை வகுக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தொழில் நிறுவனங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் டீசல் ஜெனரேட்டர்களுக்கு பதிலாக சூரிய சக்தி உள்ளிட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தியை பயன்படுத்த அறிவுறுத்தப்படும் என்றும் டாக்டர் பிரமோத் சாவந்த் கூறினார். ஜான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலி இன்று மாலை புதுதில்லி செல்கிறார். 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று மாலை சென்னை வந்த அவர் IIT பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். ஜான்சிபார் சென்னை IIT கிளை அமைக்கப்பட்டதற்கு அவர் நன்றி தெரிவித்தார். புதுதில்லியில் நாளை குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்திக்கும் டாக்டர் ஹுசைன் அலி இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் கடந்த சில நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தில்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு ஏற்ப இவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தில்லி காவல்துறை துணை ஆணையர் திரு சச்சின் சர்மா தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுதில்லி ஜந்தர் மந்தரில் சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஈரானின் பண்டர் அப்பா

0: சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே ஜோர்டன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. சீனாவின் சாங்குவிக் மாகாணத்தில் நேரிட்ட நிலச்சரிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் காணாமல் போன 34 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. நிலச்சரிவிலிருந்து 10 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள 10 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சீனாவின் வியூஜியாங் ஆற்றில் மழை வெள்ளம் ஏற்பட்டதை அடுத்து இந்த நிலச்சரிவு நேரிட்டுள்ளது. இப்பகுதியில் 800 மேற்பட்டோர் பேரிடர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மெக்சிகோவில் தென் கடலோர பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் கிளவுடியா ஷீன்பூம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதம், பொருள்சேதம் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் சுனாமி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர் கார்ஃபீல்ட் சோபர்ஸின் மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் உலகிலேயே சிறந்த கிரிக்கெட் ஆல்ரவுண்டராக திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட் விளையாட்டில் அவரது சாதனைகள் வெஸ்ட் இண்டீஸுக்கு மட்டுமன்றி உலக நாடுகளுக்கும் உத்வேகம் அளித்துள்ளதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். டோக்கியோவில் இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 15-10 என்ற செட் கணக்கில் முன்னணியில் இருந்தபோது சீன வீராங்கனை சென் யூ ஃபி காயம் காரணமாக விலகியதையடுத்து அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. நாளை நடைபெற உள்ள இறுதி ஆட்டத்தில் பி வி சிந்து ஜப்பானின் யாமி கூச்சியை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் நாளை நள்ளிரவு மணி 12:30 அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 2:30 நடைபெறும் 3வது இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

நேரம் 12:50. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில்.

செந்தூர் புகைப்படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டோம். பாடலை பாடியிருந்தார்கள் மலேசியா வாசுதேவன், எஸ்பி சைலஜா குழுவினர். வைரமுத்து வரிகளுக்கு இசை மனோஜ் கியான். நிகழ்ச்சி நிறைவாக ஒழிக்க வரும் பாடல் இது, ராஜா கையவச்சா படத்திற்காக.

0: நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: நேரம்.
0: நேரம் 1:20.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம்நேரில் இது சென்னை 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு இணைந்திருக்கிறோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி. எல்லாரும் அதாவது கலந்துக்கணும் அப்படின்னு ஆசையோடு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி. என்ன நிகழ்ச்சி?
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: ஆம்நிலை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்சமான பாடலை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னா என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா 2952

2 0 8 5 3 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். இது வந்து வெளியூர் நேயர்களுக்கான எண். முன் இணைப்பாக 0444 அப்படிங்கிற எண்ணை சேர்த்து டயல் செய்ய வேண்டும். 0444 2952 5 2 0 8 5 3 வெளியூர் நேயர்களுக்கான எண். சென்னைக்குள்ளேயே நீங்கள் இருக்கீங்க, கால் பண்ணுறீங்க அப்படின்னா 2838 9871 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். புதிதாக 3 பண்பலை வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க, அதனால் நிறைய நேயர்கள் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2 தினங்களுக்கு முன்னால் நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்றீங்களோ அதை அவங்க தயவுசெய்து புதிய நேயர்களுக்கு வழிவிட்டு அவங்க விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நம்ம இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி பண்பலை. தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கக்கூடிய 3 பண்பலைகள், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1. நிகழ்ச்சியின் முதலாக ஒரு பாடல். அந்த பாடலை தொடர்ந்து நம்மளுடைய நேயர்கள் என்ன பாடல்கள் கேட்குறாங்க அப்படின்னு கேட்கலாம்.

0: மூமேத்த அவர்களில் இளையராஜாவோட இசையில் சித்ரா குருடியார் பாடிய பாடலை கேட்டோம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மக்களாட்சி. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய முதல் நேயர் யார், என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்,
0: சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க? நூர்தீன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அதில் ஊரார் உறங்கியிலே உற்றாலும் தூங்க என்று ஒரு ஆரம்பம் கேட்கக்கூடிய ஒரு பாடல்.
0: கண்டிப்பாக உங்களுக்காக வருது, கேட்கலாமா?
1: நன்றி
0: நன்றி. திருச்சி லோகநாதன், எல்லார் ஈஸ்வரி ஆகியோர் பாடியிருக்கக்கூடிய இந்த பாடல் கூமா பாலசுப்ரமணியம்னுடைய வரிகளில், கே வி மகாதேவன் இசையில் வருகிறது. நாலு வேலி நிலம் படத்திற்காக.

0: நேரம் 1:12. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேயர் யார்? வணக்கம்
1: சார்,
0: சொல்லுங்க, யாரங்க பேசுறீங்க? கும்பகோணம் ஆர் முருகேசன் சார். நிகழ்ச்சியில் இப்போ தான் கலந்துக்கிறீங்களா இல்லை ஏற்கனவே கலந்துட்டு
1: இருக்கீங்களா?
0: இப்போ தான் முதல் நேயர். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு முதல் நேயர் நீங்க? இப்போ ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு இன்னைக்கு? ஜானகியோட குரல்ல வருது, வைரமுத்து வரிகளுக்கு இசை இளையராஜா.
2: தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம்.

0: நேரம் 1:16:40. இது சென்னை 102.3 விவித் பாரதி பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய பண்பலைகளோடு நிகழ்ச்சிகளை கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2838-9871, இது வந்து உள்ளூர் நேயர்களுக்கான தொலைபேசி எண்கள். வெளியூர் நேயர்களுக்கு 044-2952-0853 என்ற எண்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் இந்த நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க?
1: பாடல் வந்து போவோமா ஊர் போவோம்.

0: அந்த பாடல் போம ஊர்கால அப்படின்ற பாடல் வந்து சின்ன தம்பி படத்துல இருந்து உங்களுக்கு வேணும்.
1: ஆமா சார்,
0: கண்டிப்பா உங்களுக்கு அவரது கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம் சொர்ணலதா ஆகியோர் பாடியிருக்கக்கூடிய பாடல், பாடல் வரிகள் கங்கை அமரன், இசை இளையராஜா, படம் சின்னத்தம்பி.

0: வணக்கம், நான் பாடலாசிரியர் ஆபாராஜா பேசுகிறேன். விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் இன்று இரவு 8:05 என்னுடைய பல்வேறு பாடல் அனுபவங்களை பற்றி உங்களோட மனசு திறந்து பேசலான் இருக்கேன். மறக்காமல் கேளுங்க. வைரமுத்தோட அந்த சந்த கவிதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருத்தி எழுதிய தீர்ப்புகள்லையோ, வைகரை மேகங்கள்லையோ, என் பழைய ஊனைகள்லையோ, அல்லது இந்த புகழ் விற்பனைகள் இல்லையோ, அல்லது தமிழுக்கு நிறம் உண்டு பெய்யன பெய்யும் மழை, இதுல எந்த கவிதையில் கேட்டாலும் என்னால் மனப்பாடமா சொல்ல முடியும்.
1: இணைந்திருங்கள் வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நேரம் 1:23:45. இது சென்னை 102.3 விவத் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு இணைந்திருக்கிறோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1. நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார், என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பாடிக்கூடிய
0: பாடல் கண்ணதாசனோட வரிகள்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில வருது, 1001 படத்திற்காக.

0: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னோன்னன் பேசுகிறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நீங்கள் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார், எங்கேருந்து பேசுறீங்க? தேவிகா மேடம், என்ன பாடல் நிகழ்ச்சியில உங்களுக்கு தரலாம்?
2: படம் வந்து வண்டிக்கோட்டை வாலிபன். கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, என்னை இல்லாதிம்பம் வந்தாடுதே. அந்த பாட்டு போடுங்க சார்.
1: கண்டிப்பா, ஒரு பெரிய பாட்டு கேட்டிருக்கீங்க. ஒரு சின்ன விளம்பர இடைவெளி வந்து இந்த பெரிய பாட்டில் நம்ம கேட்கலாம். சரியா?
2: சரிங்க சார், நன்றி சார்.
1: நன்றி.
3: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो।
4: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
3: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
4: सच?
3: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
4: समझ गया।
5: पीएम जय अब गरीबों की जय बन गई है।
6: देश

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரிலே பல்லாவரத்திலிருந்து தேவிகா அவங்க கேட்டிருந்த அந்த பாடல் வஞ்சிக்கோட்டை வாலிபம் படத்திற்காக வருகிறது. பி லீலாஜிக்கி ஆகியோர் பாடியிருக்கக்கூடிய பாடலுக்கு இசை ஜி ராமச்சந்திரன்.

0: வணக்கம், நான் பாடலாசிரியர் ஆப்பாராஜா பேசுகிறேன். விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் இன்று இரவு 8:05 என்னுடைய பல்வேறு பாடல் அனுபவங்களை பற்றி உங்களோட மனசு திறந்து பேசலான் இருக்கேன். மறக்காமல் கேளுங்க. வைரமுத்தோட அந்த சந்த கவிதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருத்தி எழுதிய தீர்ப்புகள்லேயோ, வைகரை மேகங்கள்லேயோ, என் பழைய ஊனைகள்லேயோ, அல்லது இந்த புகழ் விற்பனைகள் இல்லையோ, அல்லது தமிழுக்கு நிறம் உண்டு பெய்யன பெய்யும் மழை, இதுல எந்த கவிதையில் கேட்டாலும் என்னால் மனப்பாடமா சொல்ல முடியும்.
1: இணைந்திருங்கள் வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
3: பாடல் உங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேயர் யார்? வணக்கம்.
4: வணக்கம் சார்,
3: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
4: நான் வீரதுரை அரியலூர்ல இருந்து பேசுறேன்
3: சார். என்ன பாடல் தரலாம் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
4: எனக்கு வந்து சாதனை சார் படம்.
3: ஆ சரி,
4: ஏன்னா பல வருஷம் கழிச்சு உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சியில பேசுறேன் சார். நான்
3: ரொம்ப சந்தோஷம் சார், சொல்லுங்க. சாதனை படத்துல என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
4: எனக்கு வந்து அத்திமர பூவில் என்ற பாடல் சார்.
3: ஓ அப்படியா, சரி ரைட், கண்டிப்பா உங்களுக்கு அவரது கேட்கலாமா?
4: கேட்கலாம் சார், ரொம்ப நன்றி சார்.
3: நன்றி. இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடி இருக்கக்கூடிய இந்த பாடல் சாதனை படத்திற்காக வருகிறது.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் தழைத்தொங்கட்டும் என முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் முதல் ஏவுதளத்திலிருந்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் தனியார் நிறுவனத்தின் விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆக்மன் 4 கட்ட திட்ட வெற்றியை அடுத்து 450 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் விண்வெளி சூழல் தரவுகளுக்கான தொழில்நுட்ப கருவிகளை துல்லியமாக நிலைநாட்டி சாதனை படைத்துள்ளது. இந்த வெற்றியை தொடர்ந்து தனியார் விண்வெளி ஏவுதல் திறனில் உலக அளவில் 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, நாட்டின் தனியார் விண்வெளி திட்டத்தில் இது ஒரு மைல்கல் சாதனை என்றார். இளையோரின் துணிச்சலையும் தொழில் முனைவு திறனையும் உறுதியையும் இது வெளிப்படுத்துவதாக கூறிய பிரதமர், தம்மை சந்திக்க விக்ரம் 1 விண்வெளி குழுவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கும் இந்த வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி 1,78,000 கோடி ரூபாய் என்ற சாதனை அளவை எட்டியிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் பாதுகாப்புத்துறை சார்ந்த கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், இந்த ஆண்டு இறுதிக்குள் இதனை 2,00,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக குறிப்பிட்டார். மத்திய அரசின் பட்ஜெட்டில் 75% ராணுவ தளவாடங்கள் நவீனமயத்திற்கும் தளவாட கொள்முதலுக்கும் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். புதிய பாதுகாப்பு கையகப்படுத்துதல் நடைமுறை திட்டம் இந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்படும் என்றும், இதன் மூலம் தளவாட உற்பத்தி மேலும் வலுப்பெறும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை என்பது அரசின் உறுதியான நிலைப்பாடு என்று கூறிய அமைச்சர், தேவைப்பட்டால் மறைவிடங்களுக்கே சென்று தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றாா்.

0: நாட்டின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இளம் தொழில் முனைவோர் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், உக்ரைன் போர், இஸ்ரேல் ஈரான் பதற்றம் உள்ளிட்ட உலகளாவிய சவால்களின் போதும் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். டிஜிட்டல் பொது கட்டமைப்பின் மூலம் மாதந்தோறும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் நடைபெறுவதாக கூறிய அவர், இந்தியாவில் தற்போது 2000க்கும் மேற்பட்ட உலகளாவிய திறன் மையங்கள் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்கள் உள்ளூர் தயாரிப்புகளை உலகளாவிய வணிகத்திற்கு கொண்டு செல்வதில் சிறந்து விளங்குவதாகவும் கூறினார். துருவ ஆராய்ச்சி விண்வெளி சாதனைகளில் இந்தியா தனது ஆராய்ச்சி பயணங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், நிலவின் தென்துருவத்தில் தடம் பதித்து சாதனை படைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவிற்காகவும் உலகிற்காகவும் வரவிருக்கும் தலைமுறைகளுக்காகவும் உருவாக்குங்கள், தைரியமாக உருவாக்குங்கள், பொறுப்புடன் உருவாக்குங்கள் என்ற தாரக மந்திரத்துடன் இளம் தொழில் முனைவோர் செயல்பட வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தினார். தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டரங்கத்தை இன்று திறந்து வைத்து பேசிய மத்திய பிஜேபி அரசு விளையாட்டிற்கு முன்னுரிமை வழங்குவதாக எடுத்துரைத்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்குவதையொட்டி புதுடெல்லியில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கூட்டத்தொடரில் இரு அவைகளும் சுமூகமாக செயல்பட அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை கோரும் வகையில் இக்கூட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. வருமான வரி சட்ட திருத்த மசோதா, தொகுதி மறுசீரமைப்புடன் இணைந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் இக்கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளன. இதனிடையே பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும், காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நாளை மறுநாளும் நடைபெறுகிறது. தமிழ்நாடு நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில், தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழை தொங்கட்டும் என வாழ்த்தியுள்ளார். கல்வி, தொழில்நுட்பம், மனிதவளம் உள்ளிட்டவற்றில் சிறந்து விளங்கி தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிக தலைமையிலான தமிழக அரசின் முதல் பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் இடம்பெறும் என்றார். நிதிநிலை அறிக்கை தயாரிப்பதற்காக முதலமைச்சர் 15 நாட்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்தி அமைச்சர்களுடனும் செயலர்களுடன் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டு அதில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து எடுத்துரைப்பதாக கூறினார். தமிழக அரசின் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழுமையான வரவேற்பு அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நீர்வளத்துறையின் கீழ் உள்ள புறவழி கால்வாய் மூலம் 46 குளங்களுக்கு தண்ணீர் வழங்குவது தொடர்பான ஆய்வுகளையும் அவர் மேற்கொண்டார். தமிழகத்தில் தகுதியானவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விண்ணப்பங்களை பரிசீலித்த பின்னர் இது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட உலகத்தரத்திலான செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று காலை திறந்து வைத்தார். இம்மைதானத்தில் ஹாக்கி போட்டிகளையும் தொடங்கி வைத்த அமைச்சர் விளையாட்டுத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் நெல்லையில் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து எமது நெல்லை செய்தியாளர்,
2: பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்களை சில நபர்கள் போலி ஆவணங்கள் மற்றும் போலி பட்டாக்களை தயாரித்து சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்ததாக புகார் எழுந்தது. இந்த வழக்கின் முக்கிய தடயமாக நெல்லை டவுன் பகுதியில் வசிக்கும் டெக்கரேஷன் தொழில் செய்து வரும் சண்முக சுந்தரம் என்பவர் வீட்டில் இன்று காலை முதல் சிபிசிஐடி போலீசார் சோதனையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையில் வங்கிக் கணக்கு விவரங்கள் மற்றும் தொலைபேசி

0: தொலைபேசி அழைப்பு விவரங்களை அதிகாரிகள் சேகரித்துள்ளதாக தெரிகிறது. போலி ஆவணங்கள் தயாரிப்பில் நெல்லையில் உள்ள யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது. இதே போன்று பாளையங்கோட்டை வி எம் சத்திரம் பகுதியிலும் ஒருவருடைய இல்லத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் துளசி மகளிர் சட்டக்கல்லூரி, தென்காசி மாவட்டம் எஸ் தங்கப்பழம் சட்டக்கல்லூரி, கன்னியாகுமரி மாவட்டம் முகில் சட்டக்கல்லூரி மீது ஒழுங்குமுறை விதிகள் மற்றும் இந்திய வழக்கறிஞர் மன்றத்தின் உத்தரவு மீறப்பட்டுள்ளதால் 2026-27 ஆண்டு கல்வியாண்டிற்கான தற்காலிக இணைப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இக்கல்லூரிகளில் முந்தைய கல்வியாண்டுகளில் அனுமதிக்கப்பட்ட இடங்களின் எண்ணிக்கையில் சேர்க்கப்பட்ட மாணாக்கருக்கு தகுந்த தீர்வு நடவடிக்கைகளை பரிந்துரைக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக பதிவாளர் கூறியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கான ரோப்கார் சேவை நாளை மறுநாள் முதல் நிறுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உலக புகழ்பெற்ற பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக ஜூலை 20 முதல் 45 நாட்களுக்கு ரோப்கார் சேவையானது தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த தற்காலிக நிறுத்தத்தின் போது ரோப்காரில் புதிய சாப்ட்கள், புதிய கம்பி வடங்கள், உருளைகள் மற்றும் புதிய பெட்டிகள் பொருத்தப்பட்டு பல்வேறு முக்கிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பணிகள் அனைத்தும் நிறைவடைந்ததும் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு IIT வல்லுநர் குழுவின் ஆய்வுக்கு பிறகே பக்தர்கள் பயன்பாட்டிற்கு ரோப்கார் மீண்டும் கொண்டுவரப்படும். எனவே இந்த பராமரிப்பு காலகட்டத்தில் பக்தர்கள் படிப்பாதை, யானைப்பாதை, மின்னிலவே ரயில் ஆகியவற்றை பயன்படுத்துமாறு கோயில் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலின் ஆடி தபசு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். இன்று காலை நடைபெற்ற அரையிறுதியில் சீனாவின் யூஃபி சென்னை 21-19, 15-10 என்ற செட்களில் வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தார். நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் PV சிந்து ஜப்பானின் யமாகுஜியை எதிர்கொள்கிறார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டி நாளை நடைபெறுகிறது. நியூஜெர்சியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதியாட்டத்தை உலகம் முழுவதிலும் உள்ள கால்பந்து ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் தழைத்தொங்கட்டும் என முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. 32.3 விவித் பாரதி பண்பலை

தொடர்ந்து நம்ம நமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்கலாம். இன்று பகல் 2 மணிக்கு எங்கள் செயல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது நேஷனல் மிஷிங் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங், அதாவது இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் பற்றி. பிற்பகல் 3 மணிக்கு சவுண்ட் ட்ராக் ஒளிச்சித்திரம் இடம்பெறும். இதில் பலே பாண்டியா திரைப்பட ஒளிச்சித்திரம் இடம்பெறும். சிவாஜி கணேசன், தேவிகா, எம் ஆர் ராதா, வசந்தி ஆகியோர் நடித்திருக்கக்கூடிய இந்த படத்திற்கு கே பாலாஜி இவரும் நடித்திருக்கிறார். கதை திரைக்கதை மா ரா ஜோஷி, இசை விஸ்வநாதன் ராமூர்த்தி, இயக்கம் பி ஆர் பந்துலு, வானொலி வடிவம் எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா. இன்று மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விளையாட்டு நிகழ்ச்சி, 5 மணிக்கு பூந்தின்றல் தொலைபேசி வழி நேயர்கள் நிகழ்ச்சி, 5:45 ஸ்பைஸ் விளம்பரதர நிகழ்ச்சி, தொடர்ந்து பூந்தின்றல். இன்று மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, திரைப்படங்களிலிருந்து வெளிவந்த பக்தி பாடல்கள் சிலவற்றை கேட்கலாம். மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம். இன்று மாலை 6:07 திரைகாணம், 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:25 திரைகாணம். இரவு 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல். இன்றிரவு 8 மணிக்கு எனக்குள்ளால் தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு பாடலாசிரியர் ஆப்ப ராசா அவர்கள்.

உடன் உரையாடுபவர் கௌசல்யா. தொகுப்பு ஜெயலட்சுமி. இன்றிரவு 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இன்றிரவு 9:15 என் இனிய பொன் நிலாவே. இரவு 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தீர்வு. இரவு 11 மணிக்கு மனசு மயங்கும்.

வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அதோடு சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனேவே. 2:55 வரைக்கும் நீங்கள் கேட்க இருக்கிற பாடல்கள் பூக்களை பற்றி தான். முக்கியமாக உங்களுக்கு இதோ முதல் பாடல் வந்து கொண்டு இருக்கிறது. தாமரை வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல். இணைந்திருங்கள்.

0: Yes, who is it?
1: Don.
2: Don.
1: Don.

2:15 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் அண்ட் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 அண்ட் திருப்பத்தூர் பண்பலை 100.1 எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. எஸ் நிகழ்ச்சியில் லாஸ்ட்டாக நீங்கள் பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சிங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது, சிற்பி இசையில் பழனி பாரதி வரிகளில் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ. கபிலன் வரிகளில் மணி சர்மா, இசையில் சுஜாதா அண்ட் விஜய் ஏசுதாஸ் பாடிய பாடல் அரசு திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது 102.3 விவத் பாரதி தமிழக மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

ஓகே, எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல, அதே நேரத்தில் திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6. அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. இளையராஜா எழுதி இசையமைச்சு பாடியிருக்காங்க. இளையராஜா கூட அனன்யா பட் சேர்ந்து பாடியிருக்காங்க. விடுதலை திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ உங்கள் அனைவருக்காகவும்.

2:32 ஆயிட்டிருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்எல் எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக இது ஏஆர் ரஹ்மான் இசையில் தாமரை வரிகளில் மதுஸ்ரீ பாடியிருக்காங்க. வெந்து தனிந்ததுக்கு அழுத்திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

பாரதி 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நீங்க கேட்டுட்டு இருக்கோமே இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக, இதோ வைரமுத்து வரிகளில் SPB அண்ட் சித்ரா பாடிய பாடல் சேனாதிபதி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

2:42 ஆயிட்டு இருக்க எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக அருண்மொழி அண்ட் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் காமகோடியன் எழுதியிருக்காங்க, இளையராஜா இசையமைச்சிருக்காங்க. சக்திவேல் திரைப்படத்திலிருந்து எய்தோ.

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக இளையராஜா எழுதி இசையமைச்சிருக்காங்க. ஹரிஷ் ராகவேந்திரன், ஸ்ரேயா ஹோசல் பாடியிருக்காங்க. சொல்ல மறந்த கதை திரைப்படத்திலிருந்து காத்திட்ருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 அண்ட் திருப்பத்தூர் பண்பலை 100.1. நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனியவே. இதோ அடுத்த பாடல்.

ஒரே மல்லிகை பாடல்களாக கேட்டு ரசிச்சிங்களா? நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி, அதாவது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டோம். உங்களுக்காக நிறைவான ஒரு பாடல் காத்திட்ருக்க. யுகபாரதி வரிகளில் சீன் ரோல்ட் அண்ட் மியூசிக் பண்ணியிருக்காங்க ஜெய் பீம் திரைப்படத்திலிருந்து. உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் 4 மணிக்கு சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. கும்பகோண பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் கேட்க இருப்பது.
1: இன்று நாம் நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங், இயற்கை வேளாண்மைக்கான தேசிய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இயற்கை வேளாண்மைக்கான தேசிய திட்டமானது அறிவியல் சார்ந்த உள்ளீடுகளின் அடிப்படையில் வேளாண் நடவடிக்கைகளுக்கு வலு சேர்த்து நீடித்த வளர்ச்சியை சாத்தியப்படுத்துதல், பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளல் மற்றும் பாதுகாப்பான உணவினை உண்டாக்குதல் போன்ற இலக்குகளை எட்டுவதே இந்த திட்டத்தின் நோக்கம். மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, சூழல் அமைப்புகளை மீட்டெடுப்பது மற்றும் விவசாயிகள் எதிர்கொள்ளும் முதலீட்டு செலவுகளை குறைப்பது போன்ற அம்சங்களும் இந்த திட்டத்தின் வாயிலாக ஆலோசிக்கப்படுகின்றன. இயற்கை வேளாண்மை என்பது வேதியியல் உள்ளீடுகள் இல்லாத ஆரோக்கியமான வழிகளை கையாள ஊக்கமளிக்கிறது. கால்நடைகளும் கூட உள்ளூர் வகைகளாக இருப்பதை வலியுறுத்துகிறது. அதனோடு கூடவே ஒருங்கிணைந்த வேளாண் முறைகளையும் பல்வகைப்பட்ட பயிர் அமைப்புகளை உருவாக்கி ஆலோசனைகளை வழங்கி வருகிறது. அதாவது, இந்தியாவின் பாரம்பரிய அறிவாற்றலால் பின்பற்றப்பட்டு வரும் முறைகளை கடைபிடிக்க இந்த திட்டம் கூறுகிறது. மண், நீர், நுண்ணுயிர்கள், தாவரங்கள், விலங்குகள், பருவநிலை மற்றும் மனித தேவைகள் என அனைத்தும் ஒன்றோடு ஒன்று சார்ந்து வாழ்வதைத்தான் இயற்கை சூழல் அமைப்பு நமக்கு எடுத்துரைக்கிறது. இயற்கை வேளாண்மைக்கான தேசிய திட்டமானது கடந்த 2024 மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டது. இதற்கென 2,481 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 1 கோடி விவசாயிகளாவது ரசாயனங்கள் இல்லாத வேளாண் முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என இலக்கு நிர்ணயித்து சுமார் 7.5 லட்சம் ஹெக்டேர் நிலங்களை மீட்டெடுக்க மத்திய அரசு முயற்சித்து வருகிறது. இதற்கென 10,000 பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர், உயிர் உள்ளீடு வள மையங்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. இதன் வாயிலாக 70,000 மேற்பட்ட கிருஷி சகிகளை பயிற்றுவிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உற்பத்தி அடிப்படையிலான ஊக்கத்தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டும் வருகிறது. மாதிரி வயல்களை உருவாக்கி அதன் மூலம் செயல் விளக்கம் அளித்து அறிவு பகிர்வை உண்டாக்கி வருகிறது மத்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலவாழ்வுத்துறை அமைச்சகம். இது போன்ற முறைகளால் வெளிச்சந்தைகளிலிருந்து வேதியியல் பொருட்களையும் ரசாயன உரங்களையும் வாங்கும் செலவுகள் வெகுவாக குறைகிறது. இது போன்ற மாற்று நடவடிக்கைகளினால் மண்ணின் சூழல் அமைப்பு ஆரோக்கியமாகவும் பல்லுயிர் பரவல், பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளும் தன்மையும் நன்றாக அதிகரிப்பதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர். இதன் மூலமாக சத்தான ரசாயனங்கள் இல்லாத உணவு தயாரிப்பை உருவாக்க முடிகிறது. உண்மையில் இந்த திட்டமானது இந்திய பாரம்பரிய அறிவை நவீன அறிவியல் சார்ந்த நடவடிக்கைகளை உள்ளடக்கி நீடித்த

எதிர்காலத்தை உருவாக்க முற்படுகிறது. இதுவரை 10 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் இதில் இணைந்துள்ளனர். 1100க்கும் மேற்பட்ட மாதிரி வயல்கள் உண்டாக்கப்பட்டுள்ளன. 800க்கும் அதிகமான பயிற்சி மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதனை செய்து வரும் விவசாயிகளுக்கு எளிமையான சான்றளிக்கும் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரே போன்ற தேசிய அடையாளத்தின் கீழ் தங்கள் இயற்கை பொருள்களை விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு மாற விரும்பும் விவசாயிகளுக்கு தேவையான ஆதரவும் அளிக்கப்பட்டு வருகிறது. இதனை செய்வதற்கு விவசாயிகளிடத்திலும் சமூக உறுப்பினர்களிடத்திலும் அதற்கான மனமாற்றம் வர வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கு அதிகப்படியான அறிவுசார் உள்ளீடுகள் தேவை என்பதால் வயல்களில் நேரடி வகுப்புகள் உண்டாக்கி விவசாயிகளின் சந்தேகங்கள் தீர்க்கப்படுகின்றன. இயற்கை வேளாண்மையை பழகி வரும் விவசாயிகள் தங்கள் அனுபவத்தை பிற விவசாயிகளிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றனர். இதனால் நடைமுறையில் என்னென்ன சிக்கல்கள் உண்டாகின்றன, அதற்கு இயற்கையாகவே என்ன தீர்வுகள் உள்ளன என்பதையும் தெரிந்து கொள்கின்றனர். அந்தந்த பகுதிகளில் உள்ள பருவநிலைக்கேற்ப விளைபொருட்கள் உருவாக்குவது குறித்தும் அவர்கள் அறிந்து கொள்கின்றனர். மேலும் இயற்கை உரங்கள் தயாரிப்பு, பல்வகை பயிர்களை பயிரிடும் முறைகள், உயிர்பொருள் மூடாக்கு ஆகியவற்றை உருவாக்குவது என பலவற்றையும் தெரிந்து கொள்ள வழி செய்கிறது. இத்திட்டத்தின் வாயிலாக அதிகம் பயனடையும் மாநிலங்களின் வரிசையில் ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், ஹிமாச்சலம், குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் கேரளம் உள்ளன. இதுவரை இயற்கை வேளாண்மைக்கான தேசிய திட்டம் நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் என்ற மத்திய அரசின் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: நேயர்கள் இப்போது கேட்கவிருப்பது பத்மினி பிக்சர்ஸின் பலே பாண்டியா திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சிவாஜி கணேசன், எம் ஆர் ராதா, தேவிகா, வசந்தி, கே பாலாஜி மற்றும் பலர். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கதை திரைக்கதை மாரா ஜோஷி, இயக்கம் பி ஆர் பந்துலு, வானொலி தொகுப்பு டி சுஜின்குமார், வானொலி வடிவம் எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜெய ஜெயா.
1: ஜெயமே ஜெயம். பொதுமக்களே, தடுக்காதீர்கள். நான் கீழே விழுந்து மண்டையை உழைத்துக் கொள்வதற்கு போதுமான இடத்தை காலி செய்து கொடுங்கள். கொஞ்சம் தள்ளுமா பெரியமா, கொஞ்சம் தள்ளுவீங்க. அந்த பக்கம்
2: என்ன கலாட்டம்? என்ன இங்க ஒரே கூட்டம்?
1: மேலிருந்து விழுந்து தற்கொலை செய்த பாக்குறேன் சார்.
3: அடைக்காதீர்கள்.
1: தெருவில் வேலை கிடைக்கல உழைக்க, பழி இல்ல பிழைக்க, பயிர் இருக்கு பசிக்க, சோறு இல்ல புசிக்க, இந்த நிலைமையில நான் ஏ வாழணும்? யாரு இருக்கிறார்கள் எனக்காக கவலைப்பட, கண்ணீர் விட, கருணை காட்ட?
2: ஏனா இல்ல கருணை இல்லாமே அவ்வளவு பெரிய மாடி படி ஏறி மேல வந்து இருக்கிறேன். நான் கிடைக்கட்டும். இங்க இருக்கிற ஜனங்களை பார், உன்னை பார்த்து எவ்வளவு பரிதாபப்படுறாங்க பார். பைனாக்குலர் வழியா பார், ஜனங்களுடைய ஹார்ட் எப்படி ஆக்ட் பண்ணது பார்.
1: என்னது
2: பைனாக்குலர்
1: தூக்கி கொடு,
2: துணிஞ்சு வாங்க.
1: எட்டு
2: வாங்க, கேட்டு பார்.
1: எல்லாம் தெரியுது இங்க இருந்து சார். பைனாக்குலர் சார், ஒரே ஒரு இதே எனக்காக ரொம்ப துடிச்சு.

0: உனக்கு வேண்டிய அன்பு பாசம் விசுவாசம் எல்லாம் இந்த நாட்டுல எங்கிட்ட சப்ளை ஆகுது. உனக்கும் தர்றேன்.
1: முடியாத காரியத்துக்காக நான் 3 மாசம் உயிரோட இருக்க தயாரா இல்ல சார்.
0: தேவா 1 மாசம் டைம் கொடுற.
1: 1 மாசமா? சரி, 1 மாசத்துக்குள்ள நீங்க சொன்ன காரியத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செத்து போடுவேன். என்ன சொல்றீங்க?
0: அது கரெக்ட். 1 மாசத்துக்குள்ள நான் சொன்னபடி நடக்கல. நீ சாகரத்துக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம் செலக்ட் பண்ணி நான் தரேன்.
1: இடம் நல்லா இருக்கணும்.
0: நல்ல கார்டன் கீட நல்லா இருக்கும்.
1: காற்று வசதியோட
0: எல்லாம் இருக்கும். சரிங்கம்மா. ஆமா, இது தற்கொலை பண்ணிக்க போனியே, அது சட்ட விரோதமாச்சு. போலீஸ் நேரம் பார்த்தா என்ன சொல்லுவேன்? நீ
1: என்ன சொல்லுவேன்? பட்டணம் முழுதும் ஒரே எதிரியா பாக்குறதுக்கு மேல போனேன்னு
2: சொல்லுவேன். ஓ,
0: பைனாகுலர் சார், என் பேர் உனக்கு எப்படி சார் தெரியும்?
2: உன் பேர் பாண்டியனா?
0: குட், இருக்கட்டா, பரவாயில்லமா. அந்த பைனாகுலர் வச்சுக்கிறவர் ரொம்ப நல்ல மச்சையா. அந்த ஆள சாவிலிருந்து காப்பாத்திட்டாயா?
2: அந்த புண்ணியமா நல்லா இருக்கணும். நேராச்சு.
3: என்ன சார் உங்ககிட்ட கதவு கோலை மாதிரி பின்னால இருந்து தாக்குது?
0: ஸ்பிரிங் டோர். நாம மூட வேணும், அதுவா முடிக்கும்.
3: நாம மூட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நாட்டுல அவ்வளவு சோம்பேறிகள் நிறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க.
0: சுறுசுறுப்பா இருக்கணும்ன்றதுக்கு அப்படி வச்சிருக்கேன்.
3: ஏன் சார், இது உங்க பங்களாவா சார்? இங்க நீங்க தனியா கொடுத்துன்னு இருக்கீங்களா சார்? என்ன அநியாயம், 100 பேர் தங்கலாம். நாட்டுல ஒண்டி கட்டையெல்லாம் இவ்வளவு பெரிய பங்களா வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா எங்களை மாதிரி ஏழைங்க எல்லாம்
2: பங்களாக்குள்ள பாலிடிக்ஸ் எப்பவும் பேசக்கூடாது.
4: என்ன மாதிரி இருக்கிறான்? அதான் நானும் பாத்துக்கிறேன். உலகத்துல ஒருத்த மாதிரி இன்னொருத்த இருப்பானா?
2: ஏன் இருக்க மாட்டான்? ஹிட்லர் மாதிரியே 5 பேர் இருக்கிறானே.
4: ஹிட்லர் மாதிரி 5 பேர் இருக்கிறானா?
3: ரொம்ப அளவுக்கு தூக்கம் வருதா?
5: என்ன சார் சாப்பிட்டு சார், 4 நாள் ஆச்சு சார், மயக்கத்துல கிடைக்கிட்டேன்
3: சார். சாப்பிடாத உடம்பு பார்த்தா தெரியுது.
5: இருக்கட்டும், உனக்கு நல்ல டின்னர் ஏற்பாடு பண்ணிருக்கேன்.
3: சாப்பிடுங்க. உங்களை நான் மறக்க மாட்டேன் சார். பரவாயில்ல சார், குட் நைட் சார்.
5: யார் அவன்? நம்மள மாதிரி இருக்கிறான். எதுக்கா குடிச்சுன்னு வந்தவனா?
3: பெரிய அடையார். யாரும் அடையார். என்னை தவிர யாரும் அடையார். பழச்சு கிடந்தா நானே அடையேன்.
5: எப்படி சார் இருக்கேன்?
3: மாப்பிள்ள மாதிரி இருக்கிறேன்.
5: மாப்பிள்ள மாதிரி இருக்கேனா? அப்ப கொஞ்சம் வெளியே சுத்திட்டு வரேன் சார்.
2: நோஞ்சாம்
5: போயிடுங்க. இத தூங்க முடியல. இவனுக்கு பொண்ணையும் கொடுத்துட்டு இவனை மருமகன் ஆக்கணும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் முதலிங்க பிள்ளை.
6: மாமா, அந்த விஷயத்துல
0: எந்த விஷயத்துல என்கிட்ட பேசக்கூடாது. கீதா எங்க?
5: நீங்க

உலகத்துல இந்த அனாத மேல அனுதாபம் காட்டுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு தற்கொலை வேலைக்கு போனேன் சார். அதுக்கப்புறம் தான் கபாலியை போன்ற நல்லவர்களும் தங்கள் தங்கையை போன்ற உத்தமிகளும்

0: காட்டுல பெருவாரியா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தற்களை நான் மாத்தினேன் சார்.
1: ஓஹோ, ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப உங்களுக்கு என்ன?
0: உங்க தங்க சார் பாக்கணும் சார்.
1: ஓ, எதுக்கு சார்?
0: உங்க தங்க

0: தற்கொலை சாங்கம். ஏம்மா இப்ப நீங்க என் மேல பிரியம் இல்லேன்னு சொன்னீங்கன்னா நான் நேரா போய் தற்கொலை பண்ணிக்குவேன்.
1: பண்ணிக்கங்க.
0: நான் விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையிலேயே நான் தற்கொலை பண்ணிக்குவேன்.
1: தாராளமா பண்ணிக்கங்க.
0: கொஞ்சம் கூட அனுதாபமே இல்லைங்களா? இந்த பாருங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
1: நான் என் முடிவை மாத்திக்க தயாராக இல்லை.
0: விடுறா தற்கொலை, விடு. நீ அந்த பாண்டிய பையனுக்கு விருந்து செஞ்சு செஞ்சு மளிகை கடைக்கார 1000 ரூபாய்க்கு பில் அனுப்பிச்சுக்கிறான்.
2: பயப்படாத, அவனே கொடுத்துருவான்.
0: அவன் எப்படி கொடுப்பான்? பிச்சைக்கா இருப்பான்.
2: கேலண்டர் பாத்தியா? இன்னைக்கு அவன் நம்ம கிட்ட வந்து 30 நாள் ஆகுது. இன்னைக்குதான் சாக போறான்.

0: நாள் ஆகுது, இன்னைக்கு தான் சாக போறான். நாளைக்கே இன்சூரன்ஸ் பண்ணும், 100,000 ரூபாய் நம்ம கைக்கு வந்துடும்.
1: என் மேல கட்டிக்கிறது
0: கபால் சார், கபால் சார்.
2: ஏன் சார் அழுவார், ஏன் சார் அழுவார?
3: அழுவாம எப்படி இருக்க முடியும்?
2: என்ன
3: சார் ஆச்சியா? தேதி 30th.
2: ஓஹோ, எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணுமா? பணம் இல்லையா சார்?
1: நீ ஒண்ணு சார், எவ்வளவு பணம் இருந்தாலும் நீ மூக்கால் அழுதுன்னு இருப்ப. நீ ஒரு கஞ்சி இல்ல
3: பணத்தை பத்தி நான் கவலைப்படலப்போ. இந்த 30 நாள் உனக்கு நல்ல தோட்டம் போட்டு வளர்த்தேன்.
2: ஆமா,
3: இன்னைக்கு சந்தோஷமா சாவ போறேன். உன்னை பிரிஞ்சு நான் எப்படி உயிரோட வாழ முடியும்? அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு.
2: என்ன பெருந்தன்மை ஐயா, என்ன பெருந்தன்மை சார்? நீ வருத்தப்படாது சார்,
0: உன்னுடைய அன்பு மனசு ஜெயிச்சிருச்சு சார். நான் என் முடிவை மாத்திக்கினேன். இனிமே நீயே என்ன சாகுனாலும் நான் சாக மாட்டேன்.
2: இல்ல இல்ல, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்கு சொல்ற? அன்னைக்கே ஒரு நாள் சொல்லி இருக்கிறேன், நான் பச்சவஞ்சில சார், கொழுப்பு மாற மாட்டேன், சொன்னா சொன்னபடி நடப்பேன். அதனால நீ இன்னைக்கு கண்டிப்பா செத்துதான் தீருவே.
0: சத்தியமா நான் சாக மாட்டேன் சார். நீ என் குருநாதர், உன்னை நான் மறக்கவே முடியாது. அன்னைக்கு மட்டும் நீ என்ன புடிச்சு நிறுத்தலன்னா நான் இன்னைக்கு இத்தனை இன்பங்களை அனுபவிக்க முடியுமா? என்னை தீய வழியிலிருந்து திருத்திய திருக்குறள் தாங்கள், நல்வழி காட்டிய நாளடியார் தாங்கள்.
2: சோப்படுறியா, உண்மையாவே சொல்றியா?
0: கொப்பரான சொல்றேன் சார். உன்னுடைய அன்புக்காகவும் கீதாவுடைய காதலுக்காகவும் நான் எத்தனை ஜென்மங்கள் வேணாலும் உயிரோடு இருக்க தயார் சார்.
3: அந்த வேலை இறங்கிச்சு
0: இப்பதான் சார் ஸ்டார்ட் பண்ண. ரொம்ப நல்லா இருக்குது. சாதாரண காதல் இல்ல சார், தெய்வீக காதல் சார், தெய்வீக காதல். அப்படி இருக்கும்போது நான் ஏன் சார் சாகணும்? எதுக்காக சாகணும் சார்? கீதா அவனுடைய மாந்திரிய பாக்கியம்தான் ஒரு ரூபத்துல வந்து என்னை காப்பாத்திருக்கு. அக வாழ்வுக்கு கீதா, புற வாழ்வுக்கு கபாலி. நானே பாக்கியவாளி, நானே பாக்கியவாளி. பலே பாண்டியா, என்னால நீ திருந்தி வாழணும்னு நினைக்கிறியா?
2: ஆமா சார்.
0: வாழ போறியா?
2: ஆமா சார்.
0: நல்ல நாள் இன்னைக்கு.
2: நீ வாழ போறேன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இருக்க அப்படியே உன்னை கட்டி பிடிச்சு.
0: சரி சார்,
2: என் கையில தட்டாதான் சந்தோஷப்படுது.
0: என்ன சார், பேராசிரியமா
2: இருக்கு நீச்சு மாதிரி? என்ன தப்பா நினைச்சுக்காதுமா, நான் ஒரு பெரிய அபாயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன காப்பாத்துமா?
4: அபாயமா? அபயம் கொடுத்தேன், எப்படாதே காரிய உட்காரு.
2: நன்றி தாயே.
5: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வசந்தி அம்மா கார்ல உட்காந்து விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. காத்து கொண்டு வாடாங்க, உள்ள போய் திருப்பறத்துக்குள்ள பொண்ணையும் காணும் காரையும் காணும்.
3: மடப்பயலு, இப்ப நான் எங்கடா போய் தேடுவேன்? போய் காலு இருக்க சொல்லடா.
0: மாதிரி குழந்தை கொஞ்சம் வேகமா ஓட்டுமா, என்ன துரத்திட்டு வராங்க.
4: வேகமா? இன்னும் எப்படி வேகமா ஓட்டுறது? என்ன நீ ஓட்ட?
0: ஐயோ ஐயோ, கேரி குடு. எடார் நிக்குது,
2: கார் பஞ்சர் ஆயிடுச்சு பாஸ்.
0: கார் பஞ்சரா? டயர் பஞ்சர். மடையா, சீக்கிரம் வேற டயர் மாத்திரா, செட்டு மாத்து. ஃபோர்
6: அப்பா, கார காணும் பழசிருந்தா. சாமி, தங்கச்சி, ரொம்ப தேங்க்ஸ்மா, கொஞ்சம் வண்டி அப்படி நிறுத்திக்க, நான் இறங்கிடுறேன்.
4: நிறுத்தா? அது எனக்கு தெரியாது.
6: ஐயோ, அப்ப கார் ஓட்ட மட்டும் தெரியுமா?
4: நானா ஓட்டுறேன். அதுவா ஓடுது?
6: ஐயோ ஐயோ, சரிங்க பிடிப்பா.
7: புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்தாலும் எனக்கு ஒரு மகளாவது இருக்கேன்னு சந்தோஷப்பட்டு இருந்தேனடா. அந்த ஆசையில மண்ண போட்டுட்டேடா அயோக்கிய பயன. யாரடா நீ? எம்மகாத நீ எப்படிடா வந்த சொல்லுடா. அடிப்பட்டா?
8: கங்கராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் பைரவ சுந்தரம், கங்கராச்சுலேஷன்.
7: ஏன்
8: இந்த ஆக்சிடென்ட்ல உங்க பொண்ணுக்கு பைத்தியம் தெரிஞ்சு போச்சு?
7: பைத்தியம் தெரிஞ்சு போச்சா?
8: ஆமா சார, கார் எடுத்துக்கிட்டு தாறுமாறா ஓட்டிக்கிட்டு போன உங்க பொண்ணு இவர் தான் இந்த ஆக்சிடென்ட பண்ணி காப்பாத்திருக்க.
7: அப்படியா தம்பி, என்ன மன்னிச்சிடப்பா.
8: அது மட்டும் இல்ல சார், இவர் மட்டும் ரத்தம் கொடுக்கலன்னா

0: உங்க பொண்ணை நீங்க உயிரோட பார்த்திருக்கவே முடியாது.
1: தம்பி நீ ரொம்ப நல்ல பிள்ளையாப்பா, வாப்பா வசந்திய பாக்கறா வாப்பா.
2: வணக்கம்.
3: டாக்டர் எனக்கு எல்லாத்தையும் சொன்னார். உங்களை நான் இன்னைக்கும் மறக்கவே முடியாது.
2: ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் வரேன்.
1: தம்பி நீ யாரு?
2: நான் ஒரு அனாதை, பொழைக்க வழி இல்லாம சுட்டிக்கிட்டு இருக்கேன்.
1: ஐயோ பாவம். தம்பி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா?
2: என்ன சார் சொல்றீங்க?
1: தம்பி எனக்கு நிறைய சொத்து இருக்கு, ஒரே ஒரு பொண்ணு, பிள்ளை இல்ல. பிள்ளை இல்லாத குறைய நீ தீர்த்து வைக்கிறியா?
2: நீங்க நிதானமா தானே பேசுறீங்க?
1: ஆமா தம்பி, உன்னை நான் சீகாரம் எடுத்துக்கிறேன். நீ என் மகன், இன்னையில இருந்து நீ என் மகன். மகனே
3: வீட்டிலேயே விட்டுட்டு போகவே கூடாது.
2: கீதா பிளீஸ், என்ன நம்பு. நான் தான் நடந்ததெல்லாம் சொன்னேன். அவருடைய அன்பு பிடியில இருந்து என்னால தப்ப முடியல.
4: பாண்டியா, இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது.
5: நீங்க ரொம்ப நல்லவர் சார். உங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்கிட்டு போறதுக்காக எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தேன் சார். உப்பு போட்டவங்கள மறக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்க ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் சோத்துல வெறும் உப்பா கொட்டி கொடுத்துருக்கீங்க. நான் எப்படி சார் மறப்பேன்? நீங்க தர்மிஷ்டர், புண்ணியவான், உத்தமன் சார். உங்க கையால இந்த பாவத்தை நீங்க செய்யக்கூடாது. கொண்டாடு சார், நானே சுட்டுக்கிறேன் சார். உங்க கண் முன்னாலே நானே
4: சுட்டுறேன். அப்ப நம்ம உப்பு நல்லா ஊறி இருக்கு, அதனாலதான் உனக்கு நன்றி இருக்கு. சுட்டுதாவோ
2: என்ன கடிச்ச மூட்டை பூச்சிய கூட நான் நசுக்க மாட்டேன். கொலை செய்யறது மகா பாவம். நீங்க கொலைகாரன் ஆகாதீங்க. நீங்கள் வாழுங்க, மற்றவன் நீங்க வாழ விடுங்க.
6: பஸ் நீ கோட்டை விட்டுட்டு நின்னுக்கிற பையனை தள்ளின்னு வரவா?
4: வேணாம், அவனை சுழுவா பிடிச்சிடலாம்.
6: எப்படி?
4: அவன் மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணிக்கோ. போலீஸ் ஸ்டேஷன் எதற்கா? அவங்க கண்ணில் விழுற முடியா? ஏதோ திருட்டோ கொலையோ பண்ணிடு, நான் பாத்துக்கிறேன்.
6: ஐடியா பஸ், ஐடியா.
7: நானும் 10 வருஷமா போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். பட்ட பகல்ல போலீஸ் எதிரிலேயே இப்படி ஒரு திருட்ட பண்ணானா நான் பார்த்ததே. அது பாருங்க சார், அவன் தான் போல இருக்கு. சந்தேகம் இல்ல, புறப்படு.
4: நீ செஞ்ச திருட்டுக்கு அந்த பாண்டியனுக்கு 3 மாசம் தண்டனை.
6: சும்மா சிரிக்கிறியா? வர வர உன் பிளான் படா மோசமா போயின்னு. அவனை கபால் க்ளோஸ் பண்றதுக்கு எல்லாம் 3 மாசம் உள்ள புடிச்சு போட்டு.
4: உனக்கு டெக்னிக்கல் பாயிண்ட் தெரியாது.
7: இனிமே அவனை நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை. ரிலீஸ் என்னைக்கு ஆகுறான்னு தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு அவனுக்கு ஒரு டீ பார்ட்டி குடுக்கற மாதிரி கூட்டியாந்து போஸ்.
6: அப்படி போறியா? அடிச்சு விட.
3: ரவி மறுநாளே வரேன்னு சொன்னவர் இன்னும் காணும், எங்க போயிருப்பாரு?
7: அதான புரியல. ஆமா, அவருடைய வளர்ப்பு தந்த எந்த எஸ்டேட்ல இருக்கிறதா சொன்னாங்க?
3: அது கழுகு மலையோ விராலி மலையோ ஏதோ ஒரு மலைன்னு சொன்னாரு.
7: அது சரி. அவன் சாமியாரா ஒரே மலையில உட்கார்ந்துட்டு இருக்க? ஏங்கிதா, நீ படிச்சிருக்கல்ல, ஒருத்தனை லவ் பண்ண ஆரம்பிச்சுனே அவன் ஊரு பேரு அட்ரஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டாமா?
6: அட்ரஸ் இல்லாத பையன போய் லவ் பண்ணலாமா?
7: இல்ல, இப்ப சொன்னாம கொள்ளாம எங்க போயிட்டான்?
8: போனால் போகட்டும், போனால்
7: அது பொண்ணு பாக்குறதுக்கு பன்சுவலா வராத பைய தாலி கட்டான். இல்லாத பைய நான் முடிவு கட்டிட்டேன். அடுத்த மாசம் உனக்கு ரவிக்கு கல்யாணம்.
9: அடுத்த ட்ரெயின் போகும் உடனே புறப்படணும். அந்த பாண்டிய வருமா? அவன் நான் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லு.
10: இந்தப்பா 183, உன்னை ஜெயிலர் கூப்பிடுறாரு.
11: குட் மார்னிங் சார்.
10: இன்னைக்கு உனக்கு விடுதலை
11: சார். சரியா பாருங்க சார், இன்னும் 10 நாள் பாக்கி இருக்கு சார்.
10: நீ ஒழுங்கா நடந்துகிட்டதுனால 10 நாளைக்கு முன்னாலே உன்னை ரிலீஸ் பண்ணிருக்கோம்.
11: உன் உழைப்பு கிடைச்ச ஊதியம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்பா வசந்தி, வசந்தி,
3: ஏன்
11: அழுகிற? அப்பா எங்க?

0: ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு நாள் ராத்திரி நீங்க வந்து கதவை தக்க மாதிரி கனவு கண்டு உணர்ச்சி வசப்பட்டு ஆவலோட எழுந்து கதவை திறக்க போனாரு. போனவர் காலடி கீழே விழுந்தார். பிறகு எழுந்திருக்கவே இல்ல தம்பி.
1: பிறந்ததிலிருந்து நான் என் தாய் தகப்பனை பார்த்ததில்லை. ஆனா தந்தையினுடைய அன்பு எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத நிரூபிச்சு காட்டிய அந்த அன்பு தெய்வம் சாகரத்துக்கு நான் தானா காரணமா இருக்கணும். என்னுடைய இருதயமே வெடிச்சிடும் போல இருக்கு.
0: கவலைப்படாதீங்க தம்பி, நீங்க இங்கேயே இருந்து வசந்தி அம்மாவுக்கு துணையா அந்த எஸ்டேட்டை கவனிக்கணுங்கிறத ஐயாவுடைய கடைசி ஆசை.
2: ஏமாந்துட்டேன். இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அடிப்பட்ட பாம்பு நம்மள தொலைக்கிறதுக்கு ஏன்றதுக்கு முன்னால அவன் நம்ம தொலைச்சிடணும்.
3: இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, மறந்துட்டீங்களா?
1: என்னமா?
3: இன்னைக்கு தேதி என்ன தெரியுமா? 10.
4: ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதியில சென்ட்ரல் கிரைம் செக்ஷன்ல வந்து ரிப்போர்ட் பண்ணணும்.
1: ஆமா, அத பத்தி உனக்கு எப்படி தெரியும்?
3: நீங்க என்ன சொல்றீங்க?
1: நீ என்ன சொல்ற?
3: தொழிலாளிங்க எல்லாம் சம்பளத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாமா?
1: ஓஹோ, அத சொல்றியா?
3: அதோட உங்களை நேர்ல பார்த்து உங்க கையால வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க.
1: வசந்தி, எனக்கு கூட ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, நான் இன்னைக்கு பட்டணம் போகணும். அப்ப நான் போயிட்டு வரேம்மா.
3: ஆமா, செலவு பணம் வச்சுட்டீங்களா? தெரியும் என்ன
1: உன் பெருசா? வரமா? நான்
2: பாண்டிய பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிருக்கான், ரிப்போர்ட் பண்ண. இப்படிதான் வருவான், அப்படியே லவக்குன்னு தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணிடணும். அந்த பக்கம் போய் பார், பார் அந்த பக்கம், அந்த பக்கம் போய் பார். பூமிக்குள்ள ஒளிஞ்சா கூட விட மாட்டாங்க.
5: கரெக்ட் பார்.
2: ஏறுங்க கார்ல. அப்ப போடு.
1: என்ன சுத்த கார்ல?
5: சரியா மூடல பார்.
6: தங்களை பார்க்கிறேன், இல்லாவிட்டால் மேன்மை தங்கிய தங்களை தூக்கி போட்டு ஃபுட்பால் ஆடி விடுவேன் மாமா அவர்களே.
2: வாலிபால் ஆடுவேன் மாமாவா?
6: உதைத்து விடுவேன் மாமா அவர்களே.
2: நீ தப்பிக்கலான்னு பாக்குறியா மாமாவா? நான்
6: மாமா மாதிரியே இருக்கிற கபாலிங்கிற பலகார பையன் மாட்டி
5: வேணாண்டா. என்ன, ஒரு மாசம் சோறு போட்டு காப்பாத்தின உத்தமன்டா அவன். நான் ஒரு தடவை தற்கொலை பண்ணிக்க போனேன், அதுல இருந்து அவன் தான் என்ன காப்பாத்தான். ஆகையினால அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டாம். பரவாயில்ல, இனிமே நம்ம வாழ்க்கையில அவன் தலையிட மாட்டான். வா போகலாம். நீ யாருக்கிட்டயாவது சொன்ன
7: எனக்கு மூளையே குழம்பி போச்சு. உன்னை பார்க்க வந்தா பாரு பாண்டிய, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போயிருந்து.
3: அப்பா,
7: அவனை எடுத்து போய் ஆஸ்பத்திரியில டெஸ்ட் பண்ணலான்னு மேல வந்து என் மூளையே குழம்பி போச்சு. கண்ணாடியில போய் பாக்குறேன், அது வேற ஆயு மாதிரி தெரிஞ்சது. அது கிட்ட போய் ஸ்டண்ட் பண்ண விட்டேன் ஒரு குத்து. நான் மயக்க மக்கள் வந்துட்டேன்.
3: என்னப்பா என்னன்னு சொல்றீங்க? நீங்க பேசுறதை கேட்டா எனக்கும் மூளையே குழம்பிட போல இருக்கு.
6: ஐயோ, உன் மூளையும் குழம்பு போச்சா? அந்த பய பொண்ணு பார்க்க வந்த நேரம் எல்லாருக்குமே குழம்பு போய் நிக்குது. அப்பா கல்யாணம் பண்ணிட்டா வீட்டுல தகராறு தான் ஸ்டார்ட் ஆகும். டே பாண்டியா, கீழே இருக்கிற இறங்கி வரேன்டா, இறங்கி வரேன்.
3: என்னங்க? இல்லைங்க. என்னங்க இங்க பாருங்களேன், நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நான் அப்பாவை எப்படியாவது சமாதானப்படுத்துறேன். எனக்காக நீங்க ஒரு வாரம் பொறுக்க கூடாதா?
1: உனக்காக வேணா 2 நாள் பொறுக்கறேன். மறுபடியும் என்ன பொறுக்க சொன்ன, அப்புறம் நம்ம ஆயுதத்தை யூஸ் பண்ணுவேன். தற்கொலைக்கா?
3: வேண்டாம் வேண்டாம், நீங்க முதல்ல அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. அப்பா மனசு மாற வரைக்கும் இங்க இருக்கிற நிலைமைய பத்தி உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன். என்ன முதல்ல அட்ரஸ் கொடுங்க.
1: கைலாசமலை எஸ்டேட், வைகுண்டம் போஸ்ட்.

0: சொன்னாலும் சரி, இந்த மாதிரி சிறப்பு இல்லாத பயலுக்கு பொண்ண கொடுக்கவே மாட்டேன்.
1: மாமா அவர்களே, தாங்கள் அப்படியெல்லாம் பேசக்கூடாது மாமா அவர்களே. கீதாவுக்காக நான் உயிர் கொடுப்பேன் மாமா அவர்களே.
2: என்னை வாழ வைக்கிறது உங்க கடமை இல்லையா?
0: வாழ்க்கைன்ற ஒரு கார் நல்லா ஓட்டுற டிரைவர் கிட்ட தான் படைப்பேன். சுத்த எல் போர்டு பசங்க கிட்ட எல்லாம் படைக்க மாட்டேன். அதை ஆக்சிடென்ட் பண்ணிடுவான், அதுக்கு நான் தயாராக.
2: நானும் எப்படி மாத்துக்க தயாரா இல்லை.
0: அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டிய, அந்த பைத்தியக்கார பையன் உனக்கு பெருசா போயிட்டானா?
2: பைத்திய இல்லப்பா, அவர் தான் என் பார்த்தா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் அவர் தான் கல்யாணம்
0: பண்ணிக்குவேன். ஜென்ம கணக்குல திட்டம் போட்டு வச்சிருக்கியா, அதுதான் நடக்காது.
2: நடக்குதா இல்லையான்னு நான் பாத்துறேன். அப்பா, இன்னும் ரெண்டு நாள் எனக்கும் அவருக்கும் முருகன் கோவில கல்யாணம் நடக்க போகுது. உங்களுக்கு மனசிருந்தா வந்து ஆசீர்வாதம் பண்ணலாம். நான் போயிட்டு வரேன்.
3: முருகன் சப்போர்ட்ல கல்யாணம் நடக்க போகுதா?
2: எதுமா
3: பேசுனது
2: புத்திசாலி பண்ண வச்சமா. மத்தவங்க மாதிரி கிணத்துல ஒருத்தர விழுந்து செத்து போறேன்னு சொல்லாம மனசுக்கு பிடிச்சவரோட வாழ போறேன்னு சொல்லிட்டு போகுது.
0: வேலை காரியத்தை நான் கேட்கறேன்.
4: எப்பமா வந்து
2: சரி இருக்க?
4: ஆமா கீதா, கீதா இது வசந்தி, என்னுடைய நிகழ்கால காதலி, வருங்கால தர்ம பத்தினி. வசந்தி இது பாண்டி மாமாவின் காதலி, என்னுடைய மம்மி. ஓ ஐ சாரி மாமி. மாமா என்னடா யோசிக்கிறேன், டிலே பண்ணா டேஞ்சரா, சட்டு புட்டும் கல்யாணத்தை முடிச்சிருவோம்டா.
3: என்னடா இப்படி அவசரப்படுற, கல்யாணத்துக்கு இங்க ஆசீர்வாதம் பண்ண ஒரு மாவும் இல்லையடா.
4: முதல்ல கல்யாணத்தை முடிச்சுப்போம், அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை வாங்கிப்போம். பாரு கல்யாணம் முடிச்சுட்டா மாமா என்ன மகாவிஷ்ணுவ மறுப்பு கூட முடியாதா? சம்மதம் ஒரு வருஷம்.
3: எனக்கு கல்யாணத்தை பத்தி ஒன்னும் தெரியாதுடா, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நானும் சம்மதிக்கிறேன். நம்ம சம்மதம் தெரிஞ்சா போதுமா, அவங்க சம்மதத்தை தெரிஞ்சுக்க வேண்டாம். சம்மதமா?
2: நல்லா யோசிச்சு பாருங்க ஐயமா. ஆயிரம் காலம் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு கல்யாணத்து கணவன் தான் பேச்சு. உங்களுக்கு இருக்கிற ஒரே மகள வாழ வச்சால் இவ்வளவு சொத்து தொகுத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன விதமா செய்ய போறீங்க?
0: உனக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லாம போயிடுச்சு. புறப்படு, நாளைக்கே கீதா கல்யாணத்தை முடிச்சிடுறேன். நல்ல சந்தர்ப்பத்தில்தான் வந்தேன். இந்த அமர்தலிங்கம் பிள்ளைக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிதான் பாத்தீங்க, அதுதான் நடக்காதுன்றேன். மனதோட மூத்த நேரம் இருந்து காய்கறி

0: தீர்க்க சுமங்கிலி பவா. நான் மட்டும் ஆசீர்வாதம் பண்ண வரல, ஆட்களையும் கூட்டி வந்திருக்கிறேன். பண்ணுங்கட ஆசீர்வாதம் பண்ணுங்க. நம்ம யாருன்னு இன்னும் அவங்க தெரிஞ்சுக்கல. ஆனா பாண்டிய முந்தி மாதிரி பரதேசி பயல பெரிய எஸ்டேட் முதலாளி போ, ஒரு பேங்க் போடுறேன், அதை மட்டும் சக்சஸ் வந்தீங்க. ராத்திரி 3 மணிக்கு உடம்பு நல்லா இருக்கிறவனும் சரி சீக்காலையும் சரி தூங்குற நேரம் கரெக்டா 3 மணி ஞாபகம் வச்சுக்கோ. அவன் அபேஸ் பண்ணிட்டு
1: போயிடுவான்.
0: இல்ல நெருப்பையே அள்ளி அள்ளி என் உடம்புல கொட்டி என் உடம்புல சொல்றது.
2: மிட் நைட்ல சார் வருது.
0: இதா இதா
1: இதை வந்துட்டா
0: உன் இஷ்டம் போலவே பாண்டியனுக்கு உன்னை கல்யாணம் பண்றதாக நிச்சயம் பண்ணிட்டேன்.
3: என்ன
0: தரணி தெரியல, நான் தான் மிஸ்டர் அமிர்தலிங்கம் பிள்ளை.
3: அமிர்தலிங்கம் பிள்ளை அசையாம இருக்கிறேன். மிஸ்டர் அமிர்தலிங்கம் பிள்ளையா?
0: உண்மை சொல்றியா? உண்மையை வரவழைக்கவா? என்னடா மிரட்டுற, என்னடா உருட்டுற?
1: என்ன
2: அப்பன்லயே சந்தேகம்? நான் தான் அப்ப
0: நம்பாதவனே, நான் தான் ஒரிஜினல் ஃபாதர். ஏதோ டூப்ளிகேட் என்ன மாதிரி வேஷம் போட்டு வந்து ஏதாவது சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கான். ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா தகராறு வரும். இத
1: ஒரு
3: மாதம் போர்க்கு 3 தடவை வந்த
2: ₹1,00,000
0: கைலாசம்.

0: கைக்கு வரணும், அதுக்காக தான் உன்னை பேக் பண்ணி
1: கொண்டாந்துருக்கேன்.
0: உளர்ல உண்மை இருக்கும், குறிக்கோள் இல்லாம போட்டுவா கூட விட மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பிடுற எத்தனை கடவுளை வேண்டாம வேண்டிக்கிறேன். நாளைக்கே நீ பாண்டியன்ற பேர்ல கைலாச மலை எஸ்டேட்டுக்கு போய் சேரு. எக்கச்சக்கமான பணம், ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்.
2: ஐடியா பாஸ்.
3: அந்த படகுல இருந்து யாரையும் தூக்கி தண்ணீர் எரிஞ்ச மாதிரி இருக்கு. நாட்டை போய்
0: காப்பாற்றும்.
4: அவரை பத்தி ஏதாவது செய்து கிடைச்சதா?
3: அம்மா கீதா, மிஸ்டர் பாண்டியன் தன் உயிருக்கு ஆபத்தான நிலையில என் பேருக்கு ஒரு லெட்டர் எழுதி இந்த சிகரெட் கேஸ்ல போட்டு தூக்கி எரிஞ்சிருக்கிறாரு. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்திதான் இது கிடைச்சது. இந்த லெட்டர்ல இருந்து அவர் கொலை செய்யப்பட்டார். பாண்டியனை தூக்கிட்டு போன ஆளு உங்க மாதிரி இருந்தான்னு சொன்னீங்கல்ல, அதனால உங்க போட்டோ ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அவளை பிடிக்க வசதியா
0: இருக்கு. என் போட்டோ கொடுத்தா என்னைய புடிச்சுக்கிட்டா என்ன?
3: பயப்படாதீங்க சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது.
0: உங்களை நம்பிதான் கொடுக்கறேன்.
3: அம்மா வசந்தி, இந்த கடிதத்துல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு, படிச்சுட்டு என்கிட்ட கூடமா.
0: ஏன் சார், பாண்டியன் தான் இந்த கடிதாசான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
3: அவர் கையெழுத்து எனக்கு நல்லா தெரியும் சார். அன்புள்ள வக்கீல் ராமநாதன் அவர்களுக்கு பாண்டியன் எழுதி கொள்வது, இந்த கடிதம் தங்கள் கைக்கு சேருமுன் நான் கபாலி என்பவனால் கொலை செய்யப்பட்டு விடுவேன். கடைசியாக என்னுடைய வேண்டுகோள் ஒன்று, என்னை வளர்த்து ஆளாக்கிய என் அண்ணன் கடன் தொல்லையால் கஷ்டப்படுகிறார் என்று 2 நாட்களுக்கு முன்புதான் கேள்விப்பட்டேன். ஆகையால் என் சொத்தின் வருமானத்தை என் அண்ணனுக்கு சேரும்படியாக செய்துவிடவும். இதற்கு வசந்தி ஒன்றும் சொல்ல மாட்டாள் என்றே நினைக்கிறேன். என் அண்ணனுக்கு பிறகு என் சொத்தும் அதன் வருமானமும் வசந்திக்கே சேர வேண்டும். ஒருவேளை நான் உயிர் தப்பி வந்தால் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிடவும். இப்படிக்கு பாண்டியன்.
0: இந்த படத்தில் உள்ள உருவ அமைப்பு கொண்ட கபாலி என்பவனை பிடித்து தருபவர்களுக்கு 25,000 ரூபாய் என.
1: அம்மா, உன் போட்டோ போட்டுக்கிறான், எப்படி கழிச்சுது அவனுக்கு உன் போட்டா?
3: ஒருவேளை அமிர்தலிங்கம் பிள்ளை கொடுத்திருப்பானா?
0: கைலாசமலை எஸ்டேட் உரிமையாளர் திரு பாண்டியன் அவர்களை மேற்படி கபாலி என்பவன் கொன்றதாக
1: நம்பப்படுகிறது.
0: போலீஸ்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு.
1: என்ன பண்றது?
0: இனி நாம சுதந்திரமா வாழ முடியாது. இந்த பிசினஸ் கொஞ்ச நாளைக்கு நிறுத்திக்குவோம்.
1: அப்படியா?
0: தலைமறைவா இருப்போம்.
1: சரி, கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் உள்ள போவடா. வா, நீ மேல என்ன
0: என்னுடைய
4: ஆவியாவது உங்களை தேடி கண்டுபிடிக்க. இது வந்து

0: ஒரு படிச்சு பொண்ணு செய்யற காரியமாயிரு. எனக்கு என்னமோ அண்ணா இறந்துட்டதாகவே தோணுது. இதை அப்பா உயிரோடு இருந்தா இத்தனை நாள் வரைக்கும் என்ன பார்க்க வராம இருக்கவே மாட்டான். அண்ணா நீ நினைக்கிறது தான், ஒரு நாளைக்கு பாரு அண்ணா நம்ம எதிரில வந்து நின்று நம்ம எல்லாம் செலவிடுக்க போறா. உனக்கு நாம நினைக்கிறபடி எல்லாம் நடக்கிறது இல்லையா வசந்தி? நாம நினைக்கிறதெல்லாம் நடக்காம போகும்னா நாம நினைக்காததெல்லாம் கூட நடக்கும் இல்லையா வசந்தி?
1: தங்கர்படி இதுதானே? ஆமா, நான் வக்கீல் ராமநாதன்.
2: ஓ, ஜப்தி கிப்தி பண்றதுக்கு வந்தியா ஐயா? அந்த கடங்கார பசங்களை உதைச்சு விரட்டி விட்ட அவனுக்கு நேரம் உங்ககிட்ட வந்து விழுந்துட்டானுங்களே.
1: அப்படிதான் ஒண்ணு இல்ல

0: குடும்ப வக்கீல். உங்களுக்கு பாண்டியன் ஒரு தம்பி இருந்தார்.
1: என் சம்சாரம் ரொம்ப பொறுமைசாலி. அவருடைய சத்தத்துக்கு பயந்துட்டு வீட்டை விட்டு ஓடிட்டார். என்ன மாதிரியே அவரும் பொறுத்துட்டு இருந்திருக்கலாம்.
0: அவர் இறந்துட்டார். பாண்டியன் இறந்துட்டாரு.
1: யூ மீன் மை பிரதர் பாண்டியன்?
0: யெஸ் யெஸ்.
2: ஏன் வக்கீல், உங்க வேலையை காட்டிட்டீங்க இல்ல? தம்பி செத்துட்டாரு, அவர் வாயில கடலை குடுங்கன்னு கேட்கத்தானே வந்திருக்கீங்க.
0: கொஞ்சம் அமைதியா நான் சொல்றத கேளுங்கம்மா. உங்க வீட்டை விட்டு வெளியேறின பிறகு கைலாசமலை எஸ்டேட் முதலாளி அவரை ஸ்ரீகாரம் பண்ணிக்கிட்டாரு.
2: அப்படியா? தம்பி செத்துட்டதுனால ஆட்சியெல்லாம் இவரு குடுக்கலாம் வந்திருக்கீங்களா?
0: இல்ல அம்மா, அவர் சாகரத்துக்கு முந்தைய எழுதின கடிதத்துல சொத்தினுடைய வருமானத்தை எல்லாம் உங்க கணவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவர் அனுபவிக்க வேண்டும் என்றும், அதன் பிறகு சொத்தையும் வருமானத்தையும் எஸ்டேட் முதலாளருடைய மகளே அறியும்படியாகவும் எழுதியிருக்கிறார். அதன் பிரகாரமே நான் பாருங்க பத்திரம் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்துருக்கிறேன். இதோ சார் உங்க
1: காப்பு. தம்பியும் போயிட்டார். இனிமே அவருடைய சொத்து இருக்காரு.
2: ஆமா
0: சார், இந்தாங்க.
2: ஒரு சந்தேகம், ஒருவேளை
1: அவரை வீட்டு விட்டு வரத்தீங்க
2: உள்ளபடியே உண்மையான அன்பு இருந்திருந்தா எல்லா சொத்தும் உங்களுக்கே செலவன் எழுதி வச்சுட்டு ஏன் செத்துக்க கூடாது? நீங்க தேடி வச்சு கடனுக்கு இந்த வருமானம் எந்த மூலைக்கு
1: வந்த வரைக்கும் போதும். திருப்தி படுது. ஐ மீன் திருப்தி படு.
2: கை தைக்கிறது வாய் கேட்டாமல்ல போச்சு. என்னங்க நீங்க ஒரு வேலை செய்யுங்க.
1: சொல்லு, நீ எதை சொல்லி நான் செய்யாம இருக்க சொல்லு.
2: நீங்க பேசாம செத்து போயிடுங்க. நீங்க பேசாம செத்து போயிடுங்களே. இந்த லேபரேட்டரிக்கு ஒரு வெடியை வச்சாதான் உருப்படுவீங்கன்னு நானும் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம். முதல்ல இந்த லேபரேட்டரிக்கு ஒரு வெடியை வைங்க. அந்த விபத்துல நீங்க செத்து போயிட்டீங்கன்னு நான் அழுது புலம்பி ஊரை எல்லாம் எப்படியாவது நம்ப வச்சிடுறேன்.
1: கண்டினியூ.
2: அப்புறம் நீங்க உங்க தம்பியா வந்து சேர வேண்டியது. கைலாசமலை எஸ்டேட்டுக்கு போய் சொத்தை எல்லாம் வித்து பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்க வேண்டியது. என்ன புரியுதா? நீங்க இந்த தரத்தை கடவுக்கு நிறைய மறைஞ்சிடும். இந்த ஸ்லோவ கடவுங்க மூஞ்சில இருக்கிற சுருக்கம் எல்லாம் மறைஞ்சிடும். எப்படி இருக்கு?
1: லுக் லைக் எ மங்கி. ஐ மீன் ஜஸ்ட் லைக் எ மங்கி.
2: இப்ப பாருங்க இந்த தம்பி மாதிரியே. நீங்க ரெண்டு நாளைக்கு இந்த பக்கமே வரக்கூடாது.
1: என்ன என்னுடைய லேபுக்கு நானே நெருப்பு
2: வைக்கிறேன்.
3: படித்து போயிட்டு ஒண்ணு சொல்லாம போயிட்டாள். அவர்கிட்ட அட்வான்ஸ் கேட்டு வாங்கிருங்க. அவரு அட்வான்ஸ் போயிட்டாரு.

0: இனிமே வருத்தப்பட்டு என்னையா பிரயோஜனம்?
1: அம்மா தாய், குடுக்க வேண்டிய கடன் இல்ல, நாள்ல ஒரு பங்காவது கொடுத்தாய்.
2: பாவீங்களா, எந்த நேரத்துல என் பொருட்களை கரைக்கி கொட்டினீங்களோ, இப்ப அவரே கருகி போயிட்டாரு. என் வயிற்றுல கடப்பாதீங்க,
3: அவங்க எங்க இருந்து கடன் கொடுப்பாங்க? அவரு சாம்பலா போயிட்டாரு. நீங்க ஆளு குழப்பிட்டு சாம்பல் எடுத்து போய் பல்ல வளைக்கிட்டு போகலையா? போய போய
4: அருமையான சந்தர்ப்பம். அந்த பாண்டியன்றவன் உயிரோட வந்தா அந்த சுத்துப்புறா அவனுக்கு சேர்ந்துடன் வக்கீல் சொன்னான். அவங்க அண்ணனும் செத்து போட்டான். நாளைக்கு நீ பாண்டியன்ற பேரோட அங்க வந்து சேரு, நல்லா ஆக்ட் பண்ணு. அந்த அம்மா உன்ன மச்சின புள்ளன்னு நம்பணும். மத்தவன புற நான் வச்சிடறேன்.
5: என்ன நீ நம்மள டேஞ்சர்ல விடுற? இத நினைச்சாவே எனக்கு பயமாக்குது. அவன் மாதிரி எப்படி நான் ஆக்ட் பண்றது?
4: பயப்படாதே, பயம் வரும்போது அப்பப்பா வந்து என்ன பாத்துக்கோ, தெளிச்சு போடுவேன்.
5: இந்த உருவ உன்ன பார்த்தாவே எனக்கு பயமாக்குது. நல்லா பேதாள மாதிரி இருக்கு.
4: என்ன நம்பனே, நீ முன்பக்கமா வா.
2: என் கண் எல்லாரையும் நம்ப முடியுது. எல்லாம் அப்படியே இருக்கு.
6: தம்பி மாதிரி இருக்கு.
2: மாதிரி என்னடா? தம்பியே தான்.
6: தம்பியேடா, தம்பியேடா, செத்துட்டேன்னு உயிர் வந்துருச்சா?
5: அது ஏன் கேக்குற? அது பெரிய கதை. பாஸ்
4: பாஸ் ஆகுது. தொழிலாளிய போய் பாஸ்ன்னு சொல்றாரு.
5: எஜமா ரொம்ப நல்லவர்.
2: ஆமா ஆமா, அவர் எப்போ அப்படித்தான். ஏழங்க என்ன, அவருக்கு ரொம்ப அன்பு அதிகம்.
5: அண்ணி, அண்ணனுக்கு நான் இந்த கட்டிய கேள்விப்பட்டேன். அவர் செத்து போட்டார்னு தெரிஞ்சோட சும்மா மனசுக்கு அழிச்சு
6: எங்க விருங்க. அந்த கன்றாவை என் கண்ணால பாட்டு. அம்மாவும் இந்த வயசுல தனியா விட்டுட்டு போவ, அவருக்கு மனசு எப்படி துணிஞ்சிடும்?
5: நம்ம தலை விதிப்பா என்ற அங்கே விதவ கோலத்துல பாக வேண்டிக்குது. இதை விடதான் செத்து போட்டுருக்கலாம்.
2: ஐயோ, உங்க வாயால் அப்படி சொல்லாதீங்க. அதாவது அனுபவிக்க வேண்டிய நேரத்துல அனுபவிச்சுதானே தீரும். சரி சரி, நீ போய் சின்னையா குளிக்க தண்ணி போடு.
4: கொஞ்சம் பொருங்க, தண்ணி போடுறேன்.
2: என்னங்க தந்தி குடுத்துட்டீங்களா?
4: தந்தியா? என்ன தந்தி?
2: எனக்கு தெரியல, சொன்னது செய்ய மாட்டேங்க. இப்ப எடுத்தோங்க.
5: எதுக்கு தந்தி?
2: நல்ல மொத்தம் இருக்கீங்களே. அந்த எஸ்டேட்டுக்கு ஒரு தந்தி கொடுக்க வேண்டாம். நீங்க பயத்து வந்துட்டீங்கன்னு அவங்களா கால் பண்ண மாட்டாங்க.
5: ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது.
2: போலி பாதிச்சுக்கலாம்.
7: நான் சங்கர் சயின்டிஸ்ட், அவருடைய பிரதர் பாண்டியன்.
4: செத்துட்டேன்னு பேப்பர்ல வந்தது.
7: நான் பொழைச்சிட்டேன்.
4: பொழைச்சுடா பேப்பர்ல வர காணுமே.
7: அது அது இனிமே தான் வரும். அண்ணி இருக்காங்களா? நான் உதயாந்துக்கிற வருது.
8: பாண்டியன் தான் அவன். என்ன இந்த மேக்கப்ல தெரிஞ்சுக்கல. நாம இங்கிருந்து ஆபத்து போயிடணும். ஆனா நான் சித்து கட்டணும். நான் கூட இருக்கிற செய்ய நீ வா வா.
2: நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துட்டேன். இந்த சொத்து புறா எனக்கு ஏன் வந்துடும்?
8: அது
2: அது தந்தி கூட்டத்து வரப்பா. இந்த மாதிரி வீட்டையே சுத்திக்கிட்டு
8: தரேன். எப்படி என்னுடைய நடிப்பு?
2: ஐயா, யாருமே அவங்க நடிப்பு நீங்களும் இங்க தந்தி கொடுக்க பாருங்க.
8: தந்தி
2: எனக்கு தெரியுங்க. ஒரு காரியத்தை உருப்படியா செய்ய மாட்டேங்க. செய்ய
8: பயந்துருக்கேன்.
2: இந்த கலந்தா பண்ணிருக்கேன் உங்க

0: நம்ம
1: பாண்டியில ஸ்ரீகாரம் எடுத்துக்கல எஸ்டேட் முதலாளி. அவர் பொண்ணு இது சசந்தி.
0: நான்
1: தான் அமுதலிங்கம் பிள்ளை. என் பொண்ணுதான் அது கீதா. உன் மச்சினர் பாண்டியனுக்கு சம்சாரம் வேணும். இருந்தாலும் உங்க குடும்பத்துக்கு பெரிய கெடுதல் வந்திருக்க கூடாது. என்ன கிரௌடிங்க
0: படிங்க
2: என்ன ஒண்ணு
1: மேலும் ஏதாவது அதிர்ச்சி ஏற்படுமோ நினைச்சு உடனே ஒரு தந்தி கொடுத்துட்டு நாளைக்கு வரதா அண்ணன் பாத்துட்டு போகலான்னு வந்தேன். அண்ணன் செத்து போயிட்டாரா? மனசை தேச்சுக்கிறா
3: மாப்பிளம்பி போயிருக்காரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. போங்க.
0: கொஞ்சம் விட்டு கொடுங்கக்கா. என்னக்கா குடுத்துட்டு உடனே வந்துடுமா? உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். முயற்சி செய்யறேன்க்கா.
2: மிஸ்டர் பாண்டியன். நீங்களா? நான் எப்படியும் தப்பிச்சு வந்துட்டேன். அது ஒரு பெரிய கதை. அப்புறம் உபரமா சொல்றேன். என் பேரை சொல்லிக்கிட்டு யாராவது எஸ்டேட் பக்கம் வந்தாங்க? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க லெட்டர்ல கண்டிருந்தபடி உங்க ஆஸ்தியுடைய வருமானத்தை எல்லாம் உங்க அண்ணன் பேருக்கு எழுதி வச்சுட்டாங்க. ஆனா உங்க அண்ணன் தான் லேபர் ஏற்பட்ட ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க.
3: வயசான காலத்திலாவது கொஞ்சம் நிம்மதியோட இருப்பாருன்னு பார்த்தேன். அதுவும் நடக்காம போச்சு. சரி, எங்க அண்ணிய போய் பார்த்துட்டு வரேன்.
2: ஆமா, நம்ம வசந்தி கீதாவெல்லாம் கூட அங்கதான்
3: போயிருக்கோம்.
2: கீதா, கீதா உயிரோட வச்சா? உண்மையா? உண்மையா? உண்மையா உயிரோட வச்சா?
0: திரும்பி வந்துட்டீங்களா அத்தா? எனக்கு தெரியும், என் வார்த்தை நீங்க மீறவே மாட்டீங்க அத்தா.
2: வார்த்தையா
0: மீறதா? ஐயோ கடவுளே, உனக்கு கண்ணிலையா? இந்த மாதிரி அக்கிரமம் செய்தவங்களை தண்டிக்க கூடாதா? நான் அவளை என்ன செய்வேன்?
3: உங்களை இந்த நிலைமையில பார்க்க நான் என்ன பாவம் செஞ்சனும்?
0: இப்ப செய்யற பாவத்துக்கு உங்களுக்கு ஏழை ஜென்மத்துக்கு சூழ தண்ணி கிடைக்காது.
3: நீங்க என்ன சொல்றீங்க அண்ணி?
0: அண்ணா, யார் அண்ணி? நானே இல்ல கனகம். ஐயோ, இனிமேல படுக்க முடியாது. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். இவர் பாண்டி இல்ல, இவர் பாண்டி இல்ல.
2: என்ன உணர்ந்தீங்க
4: மாப்பிள்ள? நாங்க வந்ததுல இருந்து பாக்குறோம், இது உலகிட்டே இருக்கு. உங்க அண்ணன் இறந்ததுல இருந்து பைக்க முடிச்சு போயிருக்குமா?
0: யார் பைக்க? நான் ஒண்ணு பைக்கணும். எந்த கோயில உள்ள சத்தியம்? நான் ஒண்ணு பைக்கணும். இவர் பாண்டி இல்ல.
2: மாப்பிள்ள, மாப்பிள்ள
4: பேசாம புடிச்சு வண்டியில தூக்கி போட்டு ஆஸ்பத்திரி எடுத்து போய் தள்ளு.
2: ஆமாண்டா, நீ போய் மெதுவா கதை வைக்கிறேன். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு நம்மளை பிடிச்சிக்கோ.
3: என்ன அப்போ சொல்றேன்?
0: என்ன பைக்கிற ஆஸ்பத்திரி கண்டுறீங்க? எப்படி அப்படின்னு பாக்குறேன் நான். அதுதான் முடியாது. உங்களை சின்ன விட மாட்டேன். நீங்களா என்ன பைக்கிற ஆஸ்பத்திரி கண்டுபிடிக்க வந்தீங்களா? அதுதான் நடக்கும். உங்களை சும்மா விட மாட்டேன். இதை பறவை சட்டப்படி உங்களுக்கு

காலி பண்ணிடுவா பாக்குற.

0: முதல்ல இந்த உலகத்துல நம்ம மாதிரி யாராவது இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். இல்லன்னா டேஞ்சர். நேரவே போலீஸ் போன் பண்ணி இந்த மொட்டை மேல புடிச்சு கூட.
1: மிஸ்டர் அமிர்தலிங்கம், கடைசியா மனித தன்மையில ஒரு வேண்டுகோள். இறந்து போன என் நண்பனுக்கு இறுதி வணக்கம் செலுத்தணும். அதுக்கு உங்கள் பர்மிஷன் தேவை.
2: மருது மருது, கெட்டவனையும் கெட்டவனோட சிநேகிதம் பண்றவனையும் நீதி தண்டிச்சுடுன்றது இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது. எனக்கு அயோக்கியத்தனம் பண்றதுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் நீ போதப்பாரு. உன்ன மாதிரி ஆட்சியவன் கிடைப்பான். நான் இருக்கக்கூடாது, இனிமே நான் இருக்கக்கூடாது. நான் உன்னோட வந்தேன்.
3: நீங்க ரெண்டு பேரும் ஏன் தனியா இங்க இருக்கீங்க? பேசாம எங்க கூட எஸ்டேட்டுக்கே வந்துருங்க. எங்க கல்யாணத்தை தான் உங்களால பார்க்க முடியல. மனப்பூர்வமா எங்க ஆசீர்வாதம்
4: பண்ணுங்க. May God bless you.
5: What about you? 16 பெருவாடு வாழணும்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பத்மினி பிக்சர்ஸின் பலே பாண்டியா திரைப்பட ஒலிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சிவாஜி கணேசன், எம் ஆர் ராதா, தேவிகா, வசந்தி, கே பாலாஜி மற்றும் பலர். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கதை திரைக்கதை மாரா ஜோஷி, இயக்கம் பி ஆர் பந்துலு, வானொலி தொகுப்பு டி சுஜின்குமார், வானொலி வடிவம் எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜெய ஜெயா. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

எஸ் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி தான் நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. நிகழ்ச்சியில உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல். நம்ம நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கறணும், என் கூட விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது, உங்க மொபைல் எடுத்துக்கோங்க, 0444 போட மறக்காதீங்க. அதுக்கப்புறமா 2952-0853 அல்லது 2838-9871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ரெண்டு நம்பர்ஸ் உங்களுக்காக லேண்ட்லைன் நம்பர்ஸ், அதனால மொபைல்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது 0444 போடணும். மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக, ஏன்னா நிறைய நேயர்கள் நீங்கள் கேட்குறீங்க, நம்ம நிறைய ஏரியாவை கவர் பண்ணுறோம், அதனால 2952-0853 அல்லது 2838-9871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட இந்த என்ன விளையாட்டு, என்ன விதிமுறைகள் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் ஏதாவது ஒரு இடத்த சொல்லும்போது, இல்லை ஏதாவது ஒரு பொருளை ஒன்று சொல்லும்போது, நீங்கள் அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் 5 பொருட்கள், அதாவது 5 விஷயங்களை பற்றி நீங்கள் சொல்லணும், அவ்வளோதான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அந்த பஸ்ஸில் இல்லாத ஒரு 5 விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லணும். ஓகே, அதாவது உள்டாவாக தான் விளையாட போகிறோம். நீங்கள் நம்ம ஏதாவது ஒரு டீ கடை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அதுதான் மைண்டில் வரும். அப்போது நீங்கள் கிளாஸு, பால், சக்கரை, டீ தூள் இப்படிலாம் நீங்கள் பேசுவீங்க, கஸ்டமர்ஸ் அப்படிலாம். பட் அதெல்லாம் இல்லாமல் அதுக்கு சம்மந்தம் இல்லாததை ஒரு 5 விஷயத்தை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகே, எப்படி இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் பேசும்போது எனக்கு என்ன விதிமுறைன்னு தெரியல, கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சொல்கிறீங்களா அப்படின்னு தான் கேட்க போகிறீங்க. பட் இருந்தாலும் என்ன மாதிரி அதி புத்திசாலிங்க, உடனே நீங்கள் கால் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னா அதுக்காக தான். ஓகே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. பா விஜய் வரிகளில், மணி சர்மா இசையில், சுஜித்ரா அண்ட் ஏ வி ரமணன் பாடிய பாடல் போக்கிரி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: வணக்கம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட முதல் காலர் யாருங்கிறத பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: தேங்க்யூ சார். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க பிளீஸ்.
1: என்ன
0: சொல்றேனோ அங்க இல்லாத பத்தி ஒரு அஞ்சு விஷயம் சொல்லணும், அஞ்சு பொருளாதார விஷயம் ஏதாவது ஒண்ணு. ஓகே
1: சொல்லுங்க.
0: வீடு ஸ்டார்ட், நம்ம வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா வருவீங்க. ஜல்லி மண்ணு எல்லாம் வீட்டுலதானே இருக்கு, அது வச்சுதானே கட்டவே செய்றாங்க. சரி, ஓகே, சந்தோஷம், நன்றி,
1: நன்றி,
0: தேங்க்யூ. எஸ் வணக்கம். ஏன் இந்த கோபம்? கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது, ஓடி ஓடி வருகிறோமே. வணக்கம்.
2: ஆமா வணக்கம்மா, வாழ்க வளத்துடன்.
0: நன்றி சார், விளையாடலாமா?
2: அப்படியே இல்லாமா.
0: ஓகே, நான் சொல்றது

0: வந்து அதுல இல்லாத அஞ்சாதான் நீங்க வேகமா சொல்லணும். ஓகே பாஜி, ஓகே. உங்களுக்கு கிளாஸ் ரூம், அதாவது வகுப்பறை,
1: அது உள்ள பொருள் சொல்லாமா?
0: அதுல இல்லாத சொல்லணும், டக்கு டக்குன்னு சொல்லுங்க. எஸ் சார், அதுல இல்லாத பொருட்களை பத்தி சொல்லுங்க. ஆமா, நீங்க வந்து தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை நீங்க கேட்டுட்டே இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இதோட விதிமுறைகள் என்னங்கறத புரிஞ்சிடும். வணக்கம்.
2: ஹலோ.
0: எஸ் மேம்.
2: கிண்டில இருந்து விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம்.
0: நன்றி. நம்ம விளையாடலாமா?
2: சொல்லுங்க மேம்.
0: விதிமுறை எல்லாம் தெரியும்ல?
2: தெரியும் மேம்.
0: ஓகே, நான் என்ன சொன்னாலும் அதுல இல்லாத பத்தி தான் அஞ்சு விஷயம் ஸ்பீடா சொல்லணும். ஓகேவா?
2: ஓகே மேம்.
0: உங்களுக்கு அதேதான், கிளாஸ் ரூம் பத்தி சொல்லுங்க, வகுப்பறை, தெரியாதனவா இந்த மாதிரி யோசிச்சுட்டனோ. வணக்கம். என்ன மட்டும் தனியா சிரிக்க வச்சிருக்கீங்க. ஓகே, வணக்கம். எஸ் மேம்.
3: நான் ராஜி பாலாஜி பேசுறேம்மா. எப்படிமா இருக்கிறீங்க?
0: சந்தோஷம். தேங்க்யூ மேம். ரேடியோ ஆஃப் பண்ணிடுங்க, இல்ல வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. என்ன நம்ம பேசுறது டபுள் டபுளா கேக்குது எனக்கு. ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களுக்கான இடம் வந்து பீச்.
3: பீச்சா?
0: ஆமா. ஸ்பீடா சொல்லுங்க.
3: போனது இல்லையா?
0: போனது, அது போனது இல்ல இருந்தானே பரவாயில்ல, அங்க இல்லாரத பத்தி சொல்லுங்க. தொடர்ந்து கேளுங்க. நன்றி. வணக்கம்.
4: வணக்கம். காஞ்சிபுரம் மேடம்.
0: காஞ்சிபுரத்துல இருந்து
4: பூங்கோதை.
0: பூங்கோதை. எஸ் மேம். விளையாடலாமா?
4: விளையாடலாம் மேடம்.
0: பீச் தான் உங்களுக்கு, சொல்லுங்க பாக்கலாம்.
4: பீச், பாய்லர், அயன் பாக்ஸ், குப்பைத்தொட்டி
0: இருக்கு. குப்பைத்தொட்டி பீச்ல இருக்கு. ஹலோ.
4: ஓகே,
0: சோ அவுட் நீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இப்படியே தான் நான் அஞ்சு மணி வரைக்கும் சிரிச்சுட்டே இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் என்னை திட்டிகிட்டே தான் இருப்பீங்க, லைனும் கிடைக்க மாட்டேங்குது, என்ன சொல்கிறாங்கன்னு புரியவும் மாட்டேங்குது அப்படின்னு. ஓகே, இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு நீங்களும் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து கால் பண்ண வேண்டிய நம்பர் இதோ உங்களுக்காக. இங்கே வந்து செல்வா என் நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டார், அதனால தான் 2952 0853 அல்லது 2838 1871. புது நேயர்களுக்காகவே மறுபடியும் மறுபடியும் உங்களுக்காக நம்பர் இங்கே சொல்லப்படுகிறது. ஓகே, நம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இதோ. யுவன் சங்கர் ராஜா இசையில் அனுஷ்கா அண்ட் பிரேம்ஜி பாடிய பாடல் ப விஜய் வரிகளில் அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: 4:17 ஆயிட்டு இருக்க, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி. தமிழ் பண்பலை 101.6, கும்பகோணம் பண்பலை 100.4 வேலூர் பண்பலை மற்றும் 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. எஸ், நம்ம நேரில் கூட விளையாண்டுட்டு இருக்கோம், அடுத்ததா விளையாடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் இருக்கீங்க மேம்.
0: சந்தோஷம், தேங்க்யூ மேம். விளையாடலாமா? நீங்க இதுல இல்லாததே 4 தடவை சொன்னீங்கன்னா எப்ப எனக்கு ஆன்சர் வரும்? வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: எஸ் மேம், சொல்லுங்க. சந்தோஷம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். விளையாடலாமா இல்ல நம்ம வந்து நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டே இருப்பீங்களா, நம்ம அடுத்த நேர்கிட்ட பேசலாமா? சரி, உங்களுக்கான வேர்டு வந்து பாத்தீங்கன்னா லிப்ட். சொல்லுங்க. ஆமா,
2: நம்ம லிஃப்ட் மேல போற மாதிரி.
0: ஆமா,
2: அதுல வந்து கரண்ட் இருக்காது.
0: ஓகே.
2: அப்புறம் வந்து அந்த இது லைட் எரியாது.
0: ஸ்பீடா சொல்லுங்க பாக்கலாம், அதுக்குள்ள நான் ஷோவை முடிச்சுட்டு கிளம்பிடுவேன்.
2: கரண்ட் இருக்காது, லைட் இருக்காது, நிக்க முடியாது, போக முடியாது, வர முடியாது.
0: ரைட், தேங்க்யூ. அதுல இல்லாதத ஒண்ணு சொல்லுனா நிக்க முடியாது, போக முடியாது, வர முடியாதுன்னு சொல்லி முடிச்சிட்டீங்களா? சரிங்க, தேங்க்யூ சோ மச். வணக்கம்.
3: ஹலோ.
0: எஸ் சார்.
3: ஆனந்த் மேடம், சைலா பட்டு நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பர், தேங்க்யூ. விளையாடலாமா?
3: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹோட்டல் உணவகம்.
3: ஆடு மாடு கங்காரு புறா எலி பூனை.
0: இதுல நீங்க தாங்கள் சொல்ல வருவது, இதுல உள்ள இறைச்சிகள் நாங்க ஹோட்டல்ல வச்சிருப்போம், என்ன பண்ணுவீங்க? இதுல சொன்ன சில பல விஷயங்கள் இருந்தாலும் தேங்க்யூ சோ மச். முன்னாடி பிளான் பண்ணி வச்சிருவீங்களோ. வணக்கம்.
4: மாலை வணக்கம்.
0: எஸ் சார், சொல்லுங்க.
4: ரங்கிப்பேட்டை வெங்கட். லிஃப்ட் சொல்லலாமா?
0: முடிச்சிட்டாங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க சார்?
4: ராயப்பேட்டை வெங்கட்.
0: ராணிப்பேட்டில இருந்து வெங்கட். எஸ்,
4: நம்ம ராயப்பேட்டை சென்னை.
0: ஓ, ராயப்பேட்டை சென்னையில இருந்து வெங்கட்.
4: ஆமா.
0: உங்களுக்கான பொருள் வந்து பஸ்.

0: பெஸ்ட். கடல், கப்பல், விமானம், போக்குவரத்து அது மாட்டிக்கும்.
1: இல்ல எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. நன்றி.
0: Thank you
1: so much. அடுத்த நேரத்தை பேசிட்டு நம்ம பாட்டுக்கு போலாம். வணக்கம். நீங்க தான் சொல்லணும் உங்க பேரு ஊரு சொல்லணும். கேக்குதா நான் பேசுறது? அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம். ரேடியோ எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு நம்ம போன்ல மட்டும் பேசுங்க சரிங்களா? உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க, ஸ்பீடா சொல்லுங்க பாக்கலாம். சுத்தமா கேக்கல. உங்க பேர்
2: என்னது?
1: Oops, I'm sorry. Okay, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார், எங்க இருந்து சார்?
3: நெட் கூட்டத்துல முருகன் பேசுறேன் மேடம். வேட்டுக்கு போன் நெட் கூட்டத்துல முருகன். தேன் மிட்டாய் முருகன்.
1: தேன் மிட்டாய் முருகன் சார், thank you. விளையாடலாமா?
3: விளையாடலாம் மேடம்.
1: உங்களுக்கான அந்த வேர்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா புக் சார், புத்தகம்.
3: புத்தகமா? பையி, சாக்கு, கோணி.
1: சாக்குக்கும் கோணிக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஹலோ, என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? சாக்கு கோணி ரெண்டு ஒண்ணு தானே. ஒரு ஒரு ஊர்ல இதை சாக்குவாங்க, இன்னொரு ஊர்ல அதை கோணின்னு சொல்லுவாங்க. என்ன ஏமாத்துறீங்க? பரவாயில்ல, உங்க முயற்சிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். டன். அவங்களே எஸ்கே போயிட்டாங்க. பரவாயில்ல, இப்படிதான் நீங்க எல்லாம் யோசிங்க. உங்களுக்காக அடுத்த பாடல், பட் உங்களை யோசிக்கவே வைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் நான் பிளே பண்றேன். தாமரை வரிகளில் ஹரிஷ் ஜெயராஜ், இசையில் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து பாடலை காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள்.

0: கொண்டாட்டம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எவ்வளவு நேரம்? எஸ் மேம் சொல்லுங்கள், யார் எங்க இருந்து?
1: கொருக்குப்பேட்டை முத்துமாரி.
0: ஓகே, விளையாடலாமா மேம்?
1: விளையாடலாம்.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா
1: பிரியாணி.
0: பிரியாணி
1: இல்லாதது.
0: நன்றி. வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க. வணக்கம் சொல்வதற்கு ஏன் இவ்வளவு உங்களுக்காக நேரம் எடுத்துக் கொள்கிறீர்கள் தெரியலையா? வணக்கம்.
2: ஹலோ.
0: எஸ் சார், ஹலோ.
2: வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? எம்டி ரவிச்சந்திரன், ஸ்ரீநகர், அம்பத்தூர்.
0: சந்தோஷம் சார், உங்களுக்கான
2: மேடம்.
0: என்னல சார், நல்லா இருக்க. தேங்க் யூ சோ மச். உங்களுக்கான வார்த்தை வந்து பிரியாணி தான், சொல்லுங்க பார்க்கலாம்.
2: பிரியாணி இல்லாததா மேடம்?
0: ஆமா சார்.
2: தயிர்.
0: தயிர் போட்டு தானே பிரியாணி எல்லாம் பண்ணுவாங்களே.
2: மோர். இது அரிசி.
0: நல்லா வருவீங்க, நன்றி. பிரியாணில இல்லாதது அரிசி வரையா? வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: எஸ் சார் சொல்லுங்க.
3: நான் திருவள்ளிக்கேணி வித்யா பேசுறேன்.
0: எஸ் மேம், விளையாடலாமா?
3: விளையாடலாம்.
0: இந்த கால் ஃபுல்லா நான் பிரியாணி வச்சே முடிக்க போறேன்னு நினைக்கிறேன். பிரியாணி சொல்லுங்க பாக்கலாம், ஸ்பீடா 5 வேர்டு.
3: பிரியாணி. என்ன பிரியாணியா?
0: பிரியாணில இல்லாதது.
3: புரியல. என்ன மேம்?
0: பிரியாணில இல்லாத பொருட்கள் 5.
3: ஓ, நாட்டு சக்கரை, சக்கரை, வெல்லம், கருப்பட்டி, அப்புறம்.
0: சரி, யோசிச்சுட்டே இருங்க, வர. நன்றி. நியோ முருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பர், தேங்க்யூ சார். யார் எங்க இருந்து?
4: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: கேரளத்துல இருந்து செந்தில் கண்ணன்.
4: கேரளம்ல பேரளம்.
0: தேரளம்.
4: பேரளம்.
0: இன்னும் எனக்கு புரியல. ஓகே, எந்த மாவட்டம் இது நம்ம தமிழ்நாட்டுல?
4: திருவாரூர் மாவட்டம்.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க செந்தில்.
4: பேரளம். பேரளம் தான். சொல்லுங்க மேடம்.
0: நன்றி. உங்களுக்கு வந்து பிரியாணி தான் சார். கரெக்டா 5 வேர்ட் சொல்லிட்டீங்கன்னா நான் விட்டுறேன்
4: அந்த வேர்டை. ஐஸ்கிரீம், சாக்லேட், கள்ளமிட்டாய், கள்ளமிட்டாய், குச்சி மிட்டாய், குச்சி மிட்டாய், பொரி.
0: தேங்க்யூ. இதுக்கு மேல நான் கேட்கல, ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. குணால் அண்ட் மாதங்கி பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில், 7G ரெயின்போ காலனி திரைப்படத்தில் இருந்து. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாட்டுக்கு இதான் தானே.
1: புள்ளி மூணு பாட்டுக்கு இதான் தானே.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோண பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள் கூட விளையாடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: எஸ் மேம்.
1: மாதவத்துல இருந்து வித்யா பேசுறேன்.
0: இதுக்கு முன்னாடி நீங்க பேசுனீங்க தானே இல்லையா?
2: உங்களுக்கான
0: சொல்லுங்க
2: மேடம்.
0: நீங்க கண்டினியூஸா நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. தேங்க் யூ சோ மச் நீங்க லைன்ல வந்ததுக்கு. வணக்கம். எஸ் மேம்.
2: தேங்க்
0: யூ சோ மச். சூப்பர், சந்தோஷம், நல்லா இருக்கேன். உங்களுக்கான இடம் வந்து கல்லூரி தான், சொல்லுங்க பாக்கலாம்.
2: கல்லூரி? கல்லூரி போனதே இல்லையே.
0: பரவாயில்ல, இப்போ அதுக்கெல்லாம் போகணும்னு அவசியமே இல்லை. நான் கூட தான் போறதே இல்லை எங்கேயுமே. ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசல. சொல்லுங்க.
2: மாணவர்கள்.
0: ஹலோ. அங்க இல்லாதவங்கள பத்தி சொல்லுங்கன்னா மாணவர்களா?
2: இல்லாதவங்க.
0: ஓகே, தேங்க் யூ.
2: நான் தான்.
0: ஓகே, சோ மச். தேங்க் யூ சோ மச். நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. வணக்கம்.
3: ஹலோ.
0: எஸ்.
3: மாலை வணக்கம் மேம்.
0: எஸ் சார், நன்றி. சொல்லுங்க, யாரு வந்து எங்க இருந்து?
3: மல்லிகை மனம் வீசியது பண்பலையிலிருந்து 2 மணிக்கு.
0: ஆஹா, எங்க காலேஜுக்குலாம் ஆடும் வரும் மாடும் வரும், நாங்க தான் விரட்டுவோம்.
3: நாங்க மேய்ச்சி துரத்தி விட்டோம், அதனால தான் கல்லூரி இல்லாத காளை மாடு பசு மாடு ஆடு மாடு குதிரை.
0: தேங்க் யூ. ஓகே, ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. வணக்கம். ஹலோ.
4: வணக்கம் மேடம்.
0: எஸ் மேம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
4: பானு பேசுறேன் மேடம், ஆவல்ல இருந்து.
0: பட் பானு மேம், உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு கொஞ்சம். ஓடி வாங்க பாக்கலாம் டக்குன்னு. எடுக்கல அப்படிங்கிற லெவலுக்கு என்ன கொண்டு வர மாட்டீங்களா? நான் இதை விட இன்னும் அப்படியே என்ன சொல்றது, ரொம்ப குழந்தைத்தனமா ரொம்ப நீங்க யோசிக்கிற மாதிரி உங்களுக்காக அடுத்த வட்டி வரும்போது எடுத்துட்டு வரேன். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வைரமுத்து வரிகளில் ஹரிஜராஜ், இசையில் ஹரிஹரன் அண்ட் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் செல்லமே திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: மேடம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். 4:50 ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம நேரில் கூட விளையாடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க மேம் ப்ளீஸ். குளிர்ச்சியா இருக்கு, அதனால ஐஸ்கிரீம் பார்லர்.
1: அப்படியா? நார்வே, ஸ்வீடன், சிங்கப்பூர், ஜெர்மனி, இத்தாலி.
0: ஓகே, தேங்க்யூ. என்ன பண்ணுறது, என் மூஞ்சி இப்படி திரும்பி பார்த்தா செல்வா என்னை முறைக்கிறாங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு அவங்க தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு கேம்னு என்னையும் உட்கார வச்சு விளையாண்டுட்ருக்கீங்களேன்னு. இந்த நான் கொடுக்குற இடம் எல்லாமே செல்வா கொடுத்தது தான். வணக்கம்.
2: கோபுரத்துரம்.
0: எஸ் சார், வணக்கம் சொல்லுங்கள். யார் எங்கேருந்து?
2: கோபுரத்துரம் மேடம்.
0: கோபுரத்னம், எங்கிருந்து பேசுறீங்க சார்?
2: இருக்கன்குடி சித்தை.
0: இருக்கன்குடி? இருக்கன்குடி கிட்ட உங்க ஊர் பேர் என்ன சார்? உங்க ஊர் பேர் என்ன இருக்கன்குடி கிட்ட?
2: இருக்கன்குடியில திருத்தன்குடி சித்தை.
0: ஓ, திருத்தன்குடி சித்தை அப்படிங்கிற இடமா? எனக்கு காது கேட்டது இருக்கன்குடி கிட்ட அப்படிங்கிற மாதிரி காது கேட்டது. தேங்க்யூ.
2: சூலமங்கலம் பக்கத்துல, சூலமங்கலம் சகோதரிகள்.
0: ஆமா, சூலமங்கலம் சகோதரிகள். அவங்க அவங்க ஊர் பக்கத்துலயா?
2: நிகழ்ச்சி
0: முடியற நேரத்துல வந்து நீங்க முயற்சி பண்றேன்னு சொல்றீங்களா? பட் இருந்தாலும் சரி, தேங்க்யூ. உங்களுக்கான இடம் வந்து டீ ஷாப், டீ கடை.
2: இரும்பு, இரும்பு, தலைமுடி.
0: ஓகே, நன்றி, தேங்க்யூ. நீங்க யோசிச்சுட்டே இருங்க, நான் அடுத்த நேர் என்ன, நமக்கு ரொம்ப டைம் இல்லை. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: எஸ் சார் சொல்லுங்க.
3: திருப்பத்தூர் பண்பலை.
0: ஓகே, உங்க பேர் சார்?
3: என் பேர் சுப்பிரமணியா.
0: எந்த இடத்துல இருந்து கால் பண்றீங்க?
3: திருப்பத்தூர் ஆதியில் பேசுறேங்க. இங்க ஒலிபார் பில்டிங்ல.
0: ஓகே, இருக்கே சார். 101.1 நீங்க ஃப்ரீக்வன்சி டியூன் பண்ணுங்க. நிறைவு காலர் கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம். எஸ் லைன்ல தான் இருக்கீங்க. வணக்கம். சைலண்டா மெயின்டெய்ன் பண்ணா நான் என்ன பண்றது. வணக்கம்.
3: புத்தகம்
0: வச்சிருப்போம். நேயர்களுக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஆர்வமா நீங்க விளையாடுங்க. பட் இன்னும் நமக்கு டைம் இல்லை, நீங்க கால் பண்ணிட்டே இருக்கீங்க. பட் நமக்கு விளையாடுறதுக்கு நேரமின்மையின் காரணமாக உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த 6 பயபக்தியோடு வந்து சந்திக்கிறேன். ஓகே, நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ காத்து கொண்டிருக்கிறது. பா விஜய் வரிகளில் புஷ்பா ஸ்ரீராம் பாடியிருக்காங்க, வித்யாசாகரோட இசையில் தில் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

வான்வெளியில் வட்டமிடும் அடுக்கடுக்கான அற்புத பாடல்கள்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: நான் ஜாகவாதங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எப்பம்.
5: நிகழ்ச்சியில் தொடர்வது செய்தி சுருக்கு.
6: வாசிப்பவர்

பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, அழமை பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வேத்பாரதி தமிழ் பண்பலை, 101.5

0: நேரம் 5:05 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கேன் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம், 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை. சென்னையில் மழை பெய்யறதுக்கும் இந்த ஷோக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க. பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எதிர்பாராத மழையில் நனைந்த கதைகள் பற்றி இந்த நிகழ்ச்சி நீங்கள் சொல்லலாம். 0444-2952-2 நாம திடீர்னு அப்படி போயிட்டு இருக்கும்போது மழை வந்துடும், அந்த மாதிரி தருணங்களில் என்ன மாதிரியான கதைகள் நடந்திருக்கும் அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியில். ஏஆர் ரஹ்மானின் இசையில் வைரமுத்துடைய வருகில் சொர்ண லதாவினுடைய குரல பாடல் காத்துட்டு இருக்கு. அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து வணக்கம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் வணக்கம்.
1: கும்பகோணம்
0: சார் வணக்கம். சார் யார் பேசுறீங்க?
1: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: சரவணன் சார் சொல்லுங்க, எதிர்பாராம ஒரு திடீர்னு ஒரு மழையில நினைச்ச கதை உங்ககிட்ட இருக்கா?
1: சொல்லிடுறேன் சார். ரொம்ப எனக்கு அந்த அமைப்பு அமைஞ்சது வந்து இந்த இந்த தலைப்பு அமைஞ்சது ரொம்ப எனக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. எனக்கு நடந்த நிகழ்வுகளை உங்களோட மற்ற நேர்களோடு பகிர்ந்து கொள்வதுல பாத்தீங்கன்னா, ஒரு முறை நல்ல மழை. நான் புள்ளியடு சந்த வழி, நான் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி இருக்கேன், புள்ளியடு சந்த வழியை அரியர் அண்ணா பள்ளியோட மேல்நிலை பள்ளிக்கிட்ட எதுக்க ஒதுக்கிட்டேன்.
0: சரி,
1: அப்ப நனைஞ்சிக்கிட்ட மழை பாத்துக்கிட்ட மழை கவிதை ஒண்ணு புலவை பித்தனையா நம்பர் என்கிட்ட இருந்தது. அவருக்கு

0: அந்த மலைக்கவிதை அனுப்பி வச்சேன். மலையில
1: அணிஞ்சுக்கிட்டேன்,
0: அணிஞ்சிட்டு நாமட்டையிருக்க அணிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். 45 நிமிஷம் கழிச்சு எனக்கு அவர் போன் பண்ணாரு, படிச்சுட்டு படிச்சுட்டு வந்து நீங்க இன்னும் நல்லா படிக்கணும், அப்ப நீங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு ரொம்ப பாராட்டினது. அந்த மலையில நினைஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அன்னைக்கு என் மலையில நினைஞ்சது.
1: சூப்பர் சார், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு, ரொம்ப நன்றி. நல்ல விஷயங்க, மழை வரும்போது கண்டிப்பா கவிதை வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த மழையில ஒதுங்கினதுக்கு அப்புறமா ஒரு கவிதை எழுதியிருக்காரு. இந்த மாதிரி கதைகள் இந்த நேஷன் நீங்க சொல்லலாம். உங்களுக்காக நான் சொன்ன அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: ஊந்தன்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படியே நாம நடந்து போயிட்டு இருக்கும் போது, ஒரு வேலையா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு மழை பெஞ்சிருக்கும் அப்படி நம்ம நினைஞ்சிருப்போம். அப்படி எதிர்பாராத மழையில நினைச்ச அந்த கதைகள் உங்ககிட்ட இருக்கா? வணக்கம். வணக்கம்
1: ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்குல இருந்து சிவகுமார். நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
1: அதாவது நான் 1998
0: ஓகே
1: சென்னை பச்சையப்பன் கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்தேங்கய்யா.
0: சரிங்க.
1: கோடம்பாக்கம் ஹாஸ்டல்ல இருந்து பஸ்ல வந்து விடு அந்த காலேஜுக்குள்ள போகணும். போகும்போது பாத்தீங்கன்னா கடுமையான மழை. பஸ் விட்டு இறங்கிட்டா என்ன பண்றேன்னே தெரியல. மழை சாரல, மழை அப்படியே அடிச்சு ஊத்துது. அப்புறம் ஒரு பையன் டக்குன்னு உள்ளாந்தான் பாருங்க, ஒரு குடம் விட்டுட்டு அந்த குடையோட லிப்ட் கேட்டு போய்கிட்டே இருந்த உள்ள போய் நுழைஞ்சிட்டாங்கய்யா.
0: சூப்பருங்க, நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையா இருந்தாலும் அந்த மழை இவருக்கு ஞாபகப்படுத்திருக்கேன். பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இப்ப இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனுடைய வரிகளை இளையராஜாவும் சித்ராவும் பாடிய பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை. எல்லாரும் இணைஞ்சு இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். 5:20 பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எதிர்பாராத மழையில நீங்க நினைஞ்சிருக்கீங்களா அப்படின்றதான் கேள்வி. கண்டிப்பா நினைஞ்சிருப்போம், ஒரு முக்கியமான வேலையா போயிருப்போம் நினைஞ்சிருப்போம். இல்லைன்னா ஏதாவது ஒரு கொஞ்சம் அப்படி இந்த கடத்திரு வரையும் அப்படி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னாலும் மழை வந்திருக்கும். முக்கியமாக கல்யாணத்துக்கு போகும்போதெல்லாம் எக்கச்சக்கமான மழையை நம்ம அனுபவிச்சிருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம கையில் ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், ஐயையோ இந்த நேரத்தில் மழை வருதே அப்படின்ற மாதிரிலாம் நடந்திருக்கும். அதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்.
2: நன்றி
0: மேடம்.
2: பார்க்க முடியாது.
0: ஆமா,
2: கடல் பகுதி அது எப்படி இருக்கும் பாருங்க.
0: மனோகரன் சார் சொல்லுங்க.
3: நான் திடீர்னு ஒரு தர வந்து எங்க கிராமத்துல உள்ள பசங்க எல்லாம் நாங்க எல்லாம் கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தப்ப சின்ன வயசுல ஒரு தர குடும்பம் ஒரு கதம்பன்னு ஒரு படம் பார்க்க போனோம்.
0: சரிங்க.
3: அப்படி பார்க்க போறப்ப போயிட்டு படம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது படம் கூட போற சமயத்துல மழை வந்துருச்சு.
0: என்னடா
3: அது, எப்படா போறது, இங்கேருந்து நான் எவ்வளவு தூரம்டா, 2-3 மைல் இருக்குமே, நடந்து போகணும்டா, பஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ண, அதுலயே நடந்தே, அதுலயே நனைஞ்சுகிட்டே பரவாயில்ல, மலையிலே நம்ம நனைஞ்சுகிட்டே போறான்னு சொல்லிட்டு நனைஞ்சு வந்து திடீர்னு அந்த மலையில நனைஞ்சு இது பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, மக்காராலும் எல்லாருக்குமே ஜரம்
0: வந்துச்சு.
3: அந்த அனுபவத்தை மறக்கவே முடியாது.
0: ரொம்ப
3: நாளாச்சு, ஆனா அந்த இதை நீங்க அந்த நினைப்பா
0: கண்டிப்பா
3: வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நன்றி
0: நன்றி சார், நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்து முடிஞ்சோம்னா ஐயையோ அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அது என்னமோ தெரியலைங்க, படம் பார்க்க போகும்போது ஒரு பெரிய ஒரு ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நம்ம போயிடுவோம். ஆனால் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது நமக்கு என்னமோ வச்சா என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது காரணம் வந்து நம்முடைய எதிர்பார்ப்புலாம் நிறைவேறினதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த டைமில் மழை வந்து போகிற டைமில் மழை வந்துச்சுன்னா பரவாயில்ல, போகலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜாலியாக போயிடுவோம். வரும்போது வந்ததுன்னா ரொம்ப கஷ்டங்க வீட்டுக்கு வரும்போது. அருமையான பதிவுகள் நீங்களும் சொல்லலாம். 04 சேர்த்து டயல் பண்ணுங்கள். நிறைய பேர் முகநூல் பக்கத்தில் வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் பிரபாகரன்? பிரபாகரன் பதாகை நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நன்றிங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் வணக்கம் சொல்லியிருக்காரு. ஒருவருக்கு லிஃப்ட் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அவரின் பெயர் ஆறுமுகம். இன்று அவர் எனக்கு சிறந்த நண்பர்கள் ஒருவராக இருந்தார். அதாவது 2-3 முன்னாடி எதிர்பாராதல மழையில் நான் பயணிக்கிறப்ப ஒரு லிஃப்ட் கொடுத்தாராம், அவர் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கார். சாந்தி ரமேஷ் இனியமாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் முகநூல் பக்கத்தில் அவங்களுடைய கருத்துக்கள் பதிவிட்டே இருக்காங்க. நீங்களும் விவித் பாரதி தமிழகம் 102.3 இந்த முகநூல் பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். இப்போ உங்களுக்காக ஏ ரஹ்மானின் இசையில் வைரமுத்து, வரிகளில் உதித் நாராயணும் சின்மையும் பாடிய பாடல் சிவாஜி திரைப்படத்திலிருந்து. இணைந்து கேட்போம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை.

102.3 பாத்துக்கு இதான் 102.3 பாட்டுக்கு இதான் டான்.

0: பாத்துக்கு
1: நேரம் 5:30.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: 102.3 பாட்டுக்கு
1: பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. எதிர்பாராம திடீர்னு மழை வந்திருக்கும், அதில் நினைஞ்சிருப்பீங்க. அந்த அந்த மாதிரியான கதைகள் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க, வாழ்க்கையில் எல்லாரும் நிச்சயமாக இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருப்போம். என்னப்பா இந்த நேரத்தில் மழை வந்துருச்சு அப்படின்னு இருக்கும், பரவாயில்ல இந்த டைமில் சூப்பராக மழை வந்தது அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி கதைகள் சொல்லுங்க இந்த நிகழ்ச்சியில் அப்படின்னு கேட்டிருந்தேன். சாந்தி ரமேஷ் இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பகத்திலிருந்து நண்பருடன் அத்திவரதர் தரிசனம் காண காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆலயம் சென்று நீண்ட வரிசையில் வெட்ட வெளியில் நின்றபோது திடீரென அதிக மழை பெய்ய ஆரம்பித்தது. ஒதுங்க இடமில்லாமல் மழை நிற்கும் முறை அப்படியே நின்ற பிறகு சாமி தரிசனம் நல்லபடியாக பார்த்தோம், மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு அமைச்சிருக்காருங்க. ராமகிருஷ்ணன் கொள்மகுண்டன் என்ன சொல்லியிருக்காரு, நிகழ்ச்சி வாழ்த்துக்க சொல்லியிருக்காருங்க. அப்பு ஐநாவரம் என்ன சொல்லியிருக்காரு, முதல் பாடலே அருமை, ஓகே நன்றிங்க. ஐநாவரத்துலேருந்து அனுப்பியிருக்காரு. ஓகே, ஏழுக்கு நேரத்தை அவ்வா பூந்தென்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியுடன் போஸ்டர் அருமை சூப்பருங்க, நன்றிங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வணக்கம், நலமானு கேட்டிருக்காருங்க, நல்லா இருக்கேங்க. நிகழ்ச்சி வாழ்த்துக்க சொல்லியிருக்காரு. நாகராஜன் களமருதூர்லேருந்து அனுப்பிச்சிருக்காருங்க. உளுந்தூர்பேட்டை வட்டத்துலேருந்து அனுப்பிச்சிருக்காரு. இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காரு. மேலப்பேடு வி தயாளன் ஒரு பெரிய ஒரு கும்பிடு போட்டிருக்காரு. ஹேமலதா அவர் ஸ்டிக்கர் அனுப்பிச்சிருக்காங்க. கலீல் அகமத், கலீல் அகமத் சிறப்பாக உற்சாகமாக தொடர வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஓகேங்க, ஏழுக்கு நேரத்தை தேவை என்ன சொல்லிக்கிற, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாரந்தோறும் வியாழக்கிழமை மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போகிறது வழக்கம். வீட்டிலேருந்து கிளம்புறப்ப மழை இல்லை, ஒரு ராத்திரி 10 மணிக்கு பிடிச்ச மழை வந்து கடைசி வரையும் நிற்கவே இல்லை. நினைஞ்சிட்டே இருந்தப்போ ஒரு பாத்திர கடை இருந்துச்சு, அங்கே போய் நாங்கள் நின்னோம். அந்த கடையில் வந்து சில குடையெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அப்போ என் கையில் காசு இல்லை, நான் உடனே என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஜிபே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன், டக்குன்னு வாங்கிட்டேன். அப்புறம் குடை வாங்கின ஒரு 10 நிமிஷத்தில் மழை சுத்தமாக நின்று போச்சு அப்படின்றாரு. ஓகேங்க, சூப்பருங்க, நன்றி. தியாகராஜன் நஞ்சுண்டேஸ்வரன் அவர் என்ன சொல்லியிருக்காரு, சாங் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஓகேங்க, இந்தமான் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே நன்றி. நீங்களும் முகநூல் பக்கத்தின் வழியாக கருத்துக்கள் பதிவிடலாம். வணக்கம், 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வணக்கம்.
3: வணக்கம், நான் கிடைக்கல
1: அப்படியா, சரி சொல்லுங்க சார்.
3: இது நான் கட்டையெல்லாம் ஒரு வெளியில வெளியூர்
1: போயிட்டேன்,
3: திருப்பி வர சொன்ன எதிர்பார்க்காத மழை.
1: ஓகே,
3: அந்த மழையில நனைஞ்சி வந்து ஒதுங்கறதுக்கு இடம் அந்த இடத்துல தெரியாது ஐயா ஏரியா வேற. அப்புறம் அப்படியே ஓடி வந்து ஒரு ஏடிஎம் எதிர்க்க அங்க ஒரு
1: எதிர்பாராம திடீர்னு ஒரு மழை வந்திருக்கும், அதுல நனைஞ்சிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்க எங்கயா போனீங்களா?
4: கண்டிப்பா சார், இப்ப உங்களுக்கு
1: நன்றி மேடம், நன்றி மேடம். ஆன் தி ஸ்பாட்ல டாபிக் கொடுத்தா கூட டப்புன்னு அடிக்கிறாங்க. ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலும் இந்த மழையில நினைக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா நடந்திருக்கு. எதிர்பாராம அந்த மாதிரி மழையில நினைஞ்சிருக்கீங்களா? அதுவும் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போகும்போது, இல்லைன்னா ஒரு ஒரு சந்தோஷமான மழை நினைதல் அப்படிங்கிற விஷயமாவும் இருக்கலாம். இந்த நியூஸ்ல கால் பண்ணுங்க, 0444 டயல் பண்ணுங்க, 2952 0852 3281 8 1 இளையராஜாவின் இசையில் கங்கைவரனுடைய வரிகளில் இளையராஜா எஸ் ஜானகியும் பாடிய பாடல் பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. அதாவது எதிர்பாராம ஒரு மழையில பயங்கரமா நனைஞ்சிருக்கீங்களா, அந்த கதைகள் யார்ட்டியா சொன்னா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க, என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 044 சேர்த்து டயல் பண்ணுங்க, 2952 0853 2838 9871 இந்த எண்களுக்கு கால் பண்ணி என்ன நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், சொல்லுங்க. நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்க.
1: நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன போய் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 10:30 வந்து அவங்க கிட்ட குடுத்துட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு வந்தேன்.
0: ஓ, கொடைய திருப்பி குடுத்துட்டீங்க. நன்றி. ஆமா, மறக்க கூடாது, படம் பார்த்துட்டா சந்தோஷத்துல அப்படியே மறந்துட்டீங்களா நினைச்சேன். சரி, ஓகே, நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றி மேடம்.

0: கலந்துட்டதுக்கு. வணக்கம். 102.3
1: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க ப்ரோ?
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர் சார், சொல்லுங்க.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதாவது என்னுடைய லைஃப்ல மழையில எப்ப தெரியுமா ப்ரோ மாட்டிக்கிட்டேன், என்னுடைய ஃப்ரெண்டோடைய அந்த விசேஷத்துக்கு போனேன். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு மழை வந்துருச்சு பெங்களூர்ல மழை வந்தது அப்படின்னா விடவே விடாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோவும் கிடைக்கல, பஸ்ஸும் கிடைக்கல. கடைசியில சரி மழை நின்ன உடனே போலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு பார்த்தேன், இந்த மழையினால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. பட் கொடையும் நான் கொண்டு போகல, ஆட்டோ பஸ் எதுவும் கிடைக்காதனால என்னோட ஃப்ரெண்டோடைய ஃபங்க்ஷனே மிஸ் பண்ண வச்சிருச்சு அந்த மழை. அந்த மழை அனுபவம் என்னுடைய லைஃப்ல மறக்கவே முடியாது.
0: ஓகே, நன்றி சார். ஃபங்க்ஷன் போனா பரவாயில்லைங்க, பிரியாணி போச்சுங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கடலூர் மாவட்டம் காட்டு முன்னர் கோயில் கொண்டசம்பரம் கிராமத்துல இருந்து கணேஷ்.
0: கணேஷ் சார் சொல்லுங்க.
2: தொண்ணூறுல பள்ளிக்கூடத்தை கட் பண்ணிட்டு படம்பாக்க போனோம் சார், ஸ்ரீகிருஷ்ணம்.
0: ஓகே.
2: அப்ப போற வழியில மழை பயங்கரமா பெஞ்சிச்சு சார்.
0: ஓகே.
2: நாங்க ஒரு 4-5 சைக்கிள்ல போனோம். அப்ப
0: ஓகே,
2: நாங்க ஒரு 4 பேர் போய் 3 சைக்கிள் போய் சேர்ந்துச்சு, 2 ஒரு சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு.
0: ஓகே.
2: நாங்க படம் பார்த்துட்டு திரும்பி இடம் வெளில வந்து பார்க்கும்போது அந்த ரெண்டு பசங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க.
0: ஓகே.
2: அப்ப வந்து உங்க அப்பா வந்திருக்காரு.
0: ஓகே. ஓகே.
2: உங்களை பாக்குறதுக்காங்க, நீங்க என்ன படம் பார்க்க போயிருக்கு நாங்க சொல்லுங்க, ஆனா உங்களை வந்து கூட வந்துருக்கு சொன்னாங்க. எங்களுக்கு பயம் இல்ல, படம் பாக்கணுங்கிற சிந்தனையே வரல எங்களுக்கு.
0: ஓகே.
2: படம் பார்த்துட்டு திரும்பி வந்து ஸ்கூலுக்கு வந்த பிறகு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் தனியா உட்காந்து, ஏன் நாங்க உட்காந்துருக்கீங்க? நாங்களும் படம் பார்க்கும் போது சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு.
0: ஓ,
2: மழையில ஒரே நனைஞ்சிட்டே வந்ததுனால ரொம்ப ஒரு மாதிரி.
0: ஓகே ஓகே, சூப்பர் சார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்கூல்லாம் கட்டிடுச்சா கண்டிப்பா மழையில மாட்டிப்போம். சரி, ஓகே, நன்றி நன்றி. நேஷ்ல கலந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. முகநூல் பக்கத்தில் தேவனூர் ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்க, எவனோ ஒருவன் வாசிக்கிறான், அந்த பாட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்க. நான் முந்திரி தோப்பில் நண்பர்களோடு வேலை செய்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத வகையில் மழை வந்துடும், அனைவரும் நனைந்து விடுவோம், ஆனால் எங்களுக்கு பெருசாக தெரியாது. இடிமின்னல் ஏற்படும் போது சற்று பயப்படுவோம். முந்திரி பழம் போடும் கூடையை தலைக்கு குடையாக பயன்படுத்துவோம். சரி, சமயத்தில் பயன்பாட்டுக்காக எடுத்துகிட்டு போவோம். போகும் தார்பாயை கூட அனைவரும் மழையில் நனைந்து விடாமல் தலைக்கு மேல் பிடித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வீரராகவன் மாதவரத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காருங்க, முகநூல் பக்கத்தில், அழகு என்பது தோற்றம் அடையாளம், அதனை பதாகையில் ரசித்தேன். அடடா, இழைந்தோடும் சாரல் குளிரில் மழையோடு பயணிப்பது மனதில் குழைந்தாடும் மகிழ்ச்சி, நிறைவில் அசைந்தாடும் கிளைகளின் ஈரத்தில் நனைந்த நேரம் நிலைத்தது நெஞ்சின் ஓரத்தில். அடடா, பயங்கரமாக அமைச்சிருக்காருங்க. அடுத்து பம்மல் புஷ்பா என்ன சொல்லியிருக்காங்க, பூந்தரல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியவன் விட வண்ணகணேசன், இனிய மலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பூங்கொத்து அமைச்சிருக்காருங்க. பாண்டியன் கல்லாத்தூர்லேருந்து கும்பகோணத்திலிருந்து சொல்லியிருக்காரு போல இருக்கு. நான் கும்பகோணம் பண்பலை வழியாக அரியலூர் மாவட்டம் பாண்டியன் கல்லாத்தூர் பாண்டியன் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கங்க.
3: வணக்கம், உடையார் பழைய மதீன்.
0: மதீன் சார் சொல்லுங்க.
3: மழையில் நினைவது வந்து சுகமான சுகம் சார்.
0: ஓகே.
3: ஐயோ, மழை
0: எவ்வளவு
3: மழை பெஞ்சாலும் துணிஞ்சி நனைஞ்சிட்டு தான் வர்றது.
0: நன்றி சார். சூப்பருங்க, நன்றி சார், நன்றி சார் நேஷ்ல கலந்துட்டதுக்கு. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் முகநூல் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருங்க, நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கு குரலை கேட்டு சரிங்க, நன்றிங்க. சோமசுந்தர பிரபு, அனைவருக்கும் இனிய பொன்மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நான் இருசகர வாகனத்தில் சென்ற போது தரிசனம் முடிந்து வெளியே வந்த பின் மழை பெய்தது, அரை மணி நேரம் நின்று பார்த்தேன் மழை விடவில்லை, பின்னர் அந்த மழையிலே நனைஞ்சிட்டு நாங்கள் வீடு போய் சேர்ந்தோம் சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், இனிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன், பூந்தென்றல் ஒரு பூங்கவனம், இனிமையான பழகு அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்க, நன்றிங்க. டி நகர்லேருந்து அனுப்பியிருக்காரு. செல்வகுமார், எம்ஜி கார்டன்லேருந்து அமைச்சிருக்காருங்க. மங்களகரமான மாலை வணக்கம் சொல்லியிருக்கார். அடடா. முத்துமாரி குறுக்குப்பேட்டையிலிருந்து இனி மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ரமன், ஒரு சமயம் சினிமாவுக்கு கிளம்பினோம், வீட்டு வாசலில் நிலாவை வானத்தில் பார்த்தேன், தேட்டர் போவதற்குள் மழை வந்து பயங்கரமாக நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேட்டரில் உள்ளவர்கள் திரையை விட்டு விட்டு எங்களை வேடிக்கை பார்த்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஹரிஹரன், எதிர்பாராத நிலையில் நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள நினைத்து மொபைலில் என்னை அடித்தினேன், தொடர்பு கிடைக்கவில்லை, மழைதான் பெய்தது, நனைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்டகாசமாக எல்லாரும் பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. எதிர்பாராமல் மழையில் நீங்கள் நனைஞ்சிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி நிறைய செய்திகள் சொல்லியிருக்காங்க, நிறைய கதைகள் எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு மழையில். முக்கியமாக எல்லாரும் சினிமாவுக்கு போகும்போது மழை வந்திருக்குங்க, அதுதான் என்ன சைக்காலஜி அப்படின்னு தெரில. அது காரணம் கண்டிப்பாக சாயந்தர நேரத்தில் போயிருப்பாங்க. பொதுவாக வந்து சாயந்தர

நேர்கள் இதுவரை கேட்டது ஸ்பைஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேரம் 5:55. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நிறைய முகநூல் பக்கத்தின் வழியாக கருத்துக்கள் வந்துட்டே இருக்கீங்க. விஜய் எஸ் ஒரு பெரிய கதை அமைச்சிருக்காரு. அவர் சின்ன வயசில் வந்து மீன் பிடிச்சி விளையாடிட்டு இருந்தப்ப மழை வந்திருக்கு. அந்த மழையை நினைஞ்சிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க எவ்வளோ திட்டினாலும் அதை பற்றிலாம் கவலைப்படம் உள்ளே போயிட்டாங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்த நாடு தேடல் நீதிவான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மழையில் நினைறது ஒரு சந்தோஷமான விஷயம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நடராஜன் சுப்பையா புத்தகரம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், நடராஜன் சுப்பையா, ஓகே, திருமழிசை அஸ்வினி நாகராஜன் எல்லோரும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருந்தாங்க. நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக காத்திருக்கிறீர்கள். இளையராஜாவின் இசையில் நான் முத்துக்குமாருடைய வரிகளை ஸ்ரேயா கோஷலுடைய குரலில் ஜூலி கணபதி திரைப்படத்திலிருந்து நான் உங்கள் அன்பு செல்வா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி 2.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனிவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் இது சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து.

92.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சௌபாக்கியவதி திரைப்படத்திலிருந்து. நீந்திருங்கள்.

நோய்களை தீர்ப்பதும் மருத்துவமே, மறை நான்கிலும் காண்பதும் மருத்துவமே. நோய்களை தீர்ப்பதும் மருத்துவமே, மறை நான்கிலும் காண்பதும் மகத்துவமே.

குல மகள் குங்குமம் நிலை கிடச் செய்திடும் கற்பக வல்லியும் நீ அல்லவா. அலைமகள் தலைமகள் அடிமலர் ஏற்றிடும் மலைமகள் நீ என்ற தாயல்லவா. அச்சகன்

பக்தி மாலை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி நெருங்கிட்டு இருக்கோம். 6:25 ஆயிட்டு இருக்கு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. பக்தி மாலை நிகழ்ச்சி நிறைவு பாடலாக உங்களுக்கு அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திலிருந்து பாடல் காத்திட்டிருக்கு. உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் மீண்டும் உங்கள் அனைவரையும் 6:40 சந்திக்கிறேன். இணைந்திருங்கள்.

0: நேரம் 6:30. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த படமாக ராயன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.

0: உள்ளார். குடிமை பணியில் சேர விரும்பும் இளைஞர்கள் மக்கள் நலப் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் தமிழகத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த திரைப்படமாக ராயன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மெய்யழகன் படத்திற்கு சிறந்த ஒலிக்கலவைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் மில்லர் படத்தில் நடித்த தனுஷிற்கு சிறப்பு பிரிவில் சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமரன் படத்திற்கு இசையமைத்த ஜி வி பிரகாஷுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் சிறந்த திரைப்பட விமர்சகருக்கான விருது திரு சஞ்சீவ் ஸ்ரீவத்சவாவிற்கு வழங்கப்படுகிறது. விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர மத்திய அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.
1: கேலோ இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுத்துக்கிறது, அதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கேல் கும்பு நடத்துங்க அப்படின்னா, கேல் கும்பு நடத்தாட்டியும் அட்லீஸ்ட் மாணவர்களுக்கு அந்த வசதியை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்துலதான் விருதுநகர் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். அதுல இருக்கக்கூடிய ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டு அங்க நம்ம பண்ண முடியாதா அப்படின்ற அந்த யோஜனையில தான் நான் எஸ்பிஐ கிட்ட சொன்னேன், நீங்க நல்ல ஒரு காலேஜ்ல கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேடியம் மாதிரி பண்ணி கொடுங்க. அதுல ஜிம்னேஷியமும் இருக்கட்டும், விளையாடுறதுக்கு வாலிபாலோ த்ரோ பாலோ இப்ப பிக்கல் பாலோ, பிக்கல் பால் ஒலிம்பிக் லெவல்ல இல்லைனாலுமே அந்த லெவல்ல இருக்கக்கூடிய கேமுக்கு ஒரு டர்ஃப் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு உடனடியா ஒத்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் முழுமையாக ஒத்துழைத்து இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ரெடி ஆகி இனாகிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வசதியை செஞ்சு கொடுத்த எஸ்பிஐக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.
0: குடிமைப் பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் தனியார் குடிமைப்பணி பயிற்சி நிறுவனத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு நாம் பயணிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தினார். எல்நினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவையான அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை மற்ற மாவட்டங்களில் உள்ள ஆலைகளில் உமி நீக்கி அரிசியாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த குறுவை மற்றும் சம்பா பருவங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகள் விரைவில் மற்ற மாவட்டங்களில் உள்ள அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சேமிப்பு கிடங்குகளின் பற்றாக்குறையை சமாளிக்க ரயில்வேக்கு சொந்தமான காலி இடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். மாநில அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று மதுரையில் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த மையத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து சேவைகளும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த மையத்தின் மூலம் ஆக்குபேஷனல் தெரப்பி, பிசியோ தெரப்பி, பார்வை மற்றும் காது கேளாமை குறைபாடுகளுக்கான சிகிச்சை, ஸ்பீச் தெரப்பி போன்றவை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். உளவியல் ஆலோசனை, அடையாள அட்டை பெறுவது, உதவித்தொகை மற்றும் அரசின் நலத்திட்ட உதவிகளுக்கு விண்ணப்பித்தல் போன்ற சேவைகளும் இந்த மையத்தின் மூலம் செய்து தரப்படும் என்று அவர் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளின் வேலைவாய்ப்புக்கு வழிகாட்டும் சேவையும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும்

0: ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த ஆட்சியின் போது இருந்த ஊழல் களையப்பட்டு தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி திருக்கோயில் நில விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து அரசு சார்பில் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள குறைகள் ஒவ்வொன்றாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் புகார்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவிக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க இயலாமல் ஆட்சியாளர்கள் திணறுவதாகவும் கூறியுள்ளார். மாற்றம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்த தாவிக மக்கள் பயன்பெறும் வகையில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவரவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் முதல் வடக்கு லட்சத்தீவு வரை வட தமிழகம் மற்றும் வட கேரளா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மேற்தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு கடலோர தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி, ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். சென்னை தரமணியில் நடைபெற்ற தமிழ்நாடு நாள் விழாவில் மாநில அளவிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசுகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஏலகிரி மலையில் கோடை விழாவினை மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இ சேவை மையங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு கடல்சார் பயிற்சிக் கழகத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சிகள் குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு அருகே 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் தீயிட்டு அழிக்கப்பட்டது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீனிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தனிஷி குப்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெறவுள்ள ஆசிய இளையோர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி இன்று தில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. இப்போட்டி வரும் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த படமாக ராயன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர விரும்பும் இளைஞர்கள் மக்கள் நலப்பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் தமிழகத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: புள்ளி 3

0: பாட்டுக்கு
1: ஆறு மணி 41 நிமிஷம் ஆயிட்டு இருக்க. திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 அண்ட் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்க இருக்குமே இந்த நிகழ்ச்சி. என் விருப்பம், எஸ் என் விருப்ப பாடல்கள் மட்டும்தான் நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. நம்ம என் விருப்பம் நிகழ்ச்சியோட முதல் பாடல் பழனி பாரதி வரிகளில் சிற்பி இசையில் மனோ அண்ட் சித்ரா குழுவினர் பாடிய பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து இது.

நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். அடுத்த பாடல் உங்களுக்காக வாசன் வரிகளில் பரணி இசையில் ஹரிஹரன் அண்ட் சுஜாதா பாடிய பாடல் பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து.

விவித் பாரத தமிழ் பண்பலை 102.3, கும்பகோண பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி. என் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக வைரமுத்து வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஹரிஹரன் சித்ரா பாடிய பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

7:55 ஆயிட்டு இருக்க. என் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக பழனி பாரதி வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், ஹரிஹரன் குரலில் காத்துட்டு இருக்கு அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து. உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் இன்னும் சில நிமிடங்களில் 7 மணிக்கு திரைக்காணம் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். இணைந்திருங்கள்.

நேரம் 7 மணி ஆயிற்றுக்கு. நேயர்கள் திரைகாணம் நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறீங்க. திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. திரைகாணத்தில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக கஸ்தூரி ராஜா வரிகளில் தேவா இசையில் என் ஆசை ராசாவே திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்க இணைந்திருங்கள்.

7:10 ஆயிட்டிருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க திரைகானம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் நிறைவு அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இதோ எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 7:15 தொடர்வது செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார்.

வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக

0: ராக்கெட் விக்ரம் ஒன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் விக்ரம் ஒன்று ராக்கெட் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளில் தனியார் பங்களிப்பு ஆக்கப்பூர்வமாக உள்ளது என்பதை இது நிரூபித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறன் மற்றும் பங்களிப்பின் அடையாளமாக விக்ரம் ஒன்று ராக்கெட் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விடுத்துள்ள செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதலால் விண்வெளித்துறையில் இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள செய்தியில், விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்களின் பயனாக இந்த சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும், விண்வெளி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல் என்றும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் விண்வெளி சீர்திருத்த நடவடிக்கைகளால் விக்ரம் ஒன்று தனியார் ராக்கெட் சாதனை படைத்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். விண்வெளி தொழில்நுட்பத்தில் நவீன மாற்றங்களுடன் குறைந்த செலவில் இந்த ராக்கெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விண்வெளி திறனை உலகிற்கு காட்டும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் விருதுகளை வழங்கி பேசிய அவர், மருத்துவர்கள் சுகாதார சேவைக்கு மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்களிப்பை வழங்குவதாக கூறினார். நாட்டை உருவாக்குவதில் மருத்துவர்களின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்காக மருத்துவர்களின் சேவைக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே செந்நிலைக்குடியில் சம்பா மிளகாய் மதிப்பு கூட்டும் உற்பத்தி நிறுவனத்தை திறந்து வைத்து பேசிய அவர், விருதுநகரில் சாகுபடி செய்யப்படும் மிளகாய் மதிப்பு கூட்டப்பட்டு ஏற்றுமதிக்கு உகந்த மிளகாய் என சான்று பெற்றுள்ளதாக தெரிவித்தார்.
1: விருதுநகர் மிளகால பெஸ்டிசைட்ஸ் பூச்சி மருந்து ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுனால ஏற்றுமதிக்கு நல்ல உகந்த மிளகாய் அப்படின்ற ஒரு குவாலிட்டி ரெக்கக்னைஸ் ஆயிருக்கு. அது நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கே ஒரு பெரிய நல்ல பேரு. விவசாயிகளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். பெஸ்டிசைடு உபயோகிக்காம நீங்க ஒரு பொருள், அதுவும் உணவு பொருளை தயார் பண்றீங்களே, நீங்க தாங்க நிஜமாவே அன்னதாத்தா. அப்பேற்பட்ட மிளகாய்க்கு ஏற்றுமதி இலங்கைக்கு போகுது. இப்போ அவங்க இந்த குவாலிட்டி, அதாவது பெஸ்டிசைட் குறைச்சலா இருக்கிறதுனால அமெரிக்காக்கே நம்ம கூட ஏற்றுமதி பண்ண முடியுங்கன்ற நம்பிக்கை இருக்கு. சோ விருதுநகர்ல இருக்கக்கூடிய விவசாய குடும்பங்களுக்கு அவங்களுடைய மிளகாய வேற எங்கேயோ எடுத்துட்டு போக வேண்டாம், இப்ப இங்கேயே அதை நல்ல ப்ராசஸ் பண்ணி ஏற்றுமதி பண்றதுக்கான வாய்ப்பு, நல்ல ரேட்டும் கிடைக்கும்.
0: ஓய்வூதியதாரர்களின் குறைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் குறைதீர்ப்பு முறை மாற்றியமைக்கப்பட்டு வருவதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஓய்வூதிய வழக்குகள் குறித்த தேசிய பயிலரங்கில் உரையாற்றிய அவர், ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சினைகளை நிர்வாக ரீதியாகவே தீர்த்து வைப்பது அவசியம் என்றார். இதன் மூலம் ஓய்வூதிய பிரச்சினைகள் நீதிமன்றத்திற்கு செல்வது தவிர்க்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதிய சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருப்பதுடன் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரி அருகே உள்ள ஜுமாகாஜ் எல்லை பாதுகாப்பு படை முகாமை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று பார்வையிட்டார். எல்லை பாதுகாப்பு படையினருடன் உரையாடிய அவர், மரக்கன்றுகளையும் நட்டார். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பிறப்பு இறப்பு பதிவு மற்றும் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் திரு அமித்ஷா அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பிரதமரின் ஆயுஷ்மான்

0: பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் மற்றும் ஆயுஷ்மான் மின்னணு மருத்துவ திட்டம் குறித்த தேசிய சுகாதார ஆணையத்தின் 2 நாள் ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நிறைவடைந்தது. மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்யா சலீலா ஸ்ரீவத்சவா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் தூண்களாக இவ்விரு திட்டங்களும் விளங்குவதாக தெரிவித்தார். மருத்துவ சேவைகளை அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்துவதற்கான செயல் திட்டம் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய அரசின் மக்கள் மருத்துவ திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விருதுகள் வழங்கப்பட்டன. அதிகாரப்பூர்வ இலட்சினை வடிவமைப்புக்கான போட்டியை அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் MyGov இணையதளம் வாயிலாக இதில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலட்சினை வடிவமைப்பு பெயர் மற்றும் அது குறித்த சுருக்கமான குறிப்புகளை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 75,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 50,000 ரூபாயாகவும், மூன்றாவது பரிசாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் துறைக்கான எதிர்கால அடையாளத்தை வடிவமைக்கும் இப்போட்டியில் மாணவர்கள், ஓவிய கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் படைப்பாளிகள் பெருமளவில் பங்கேற்குமாறும் அஞ்சல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று பட்டாசு ஆலையில் சிக்கியவர்களை மீட்டனர். அதிரடி மீட்பு படை வாகனங்களும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. அப்பகுதியில் வெப்பத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனையடுத்து குவைத் வான்வெளியில் விமான சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதோடு குடிநீர் கட்டமைப்பு வசதிகள் சேதமடைந்தன. மக்கள் வெளியில் நடமாட வேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறும் அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. குவைத்தில் உள்ள ஆரிஃப் ஜான் ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த முகாமில் உள்ள அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. மேலும் குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் அலி அல் சலாம் ராணுவ முகாம் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர், 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலில் 2 பெரிய உணவு தானிய சேமிப்பு கிடங்குகள் சேதமடைந்துள்ளன. கோட்டோவ்ஸ்க் நகர் பகுதியில் நடந்த தாக்குதலில் இரவு பணியில் ஈடுபட்டிருந்த 7 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 25 பேருக்கு காயம் ஏற்பட்டது. ஓரோவியோக் பகுதியில் நடந்த தாக்குதலில் 1 உயிரிழந்தார், 36 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் யுக்ரைன் நாட்டின் 379 ட்ரோன்கள் தடுத்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீனிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தானிஷி குப்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: எஸ் ஹூ இஸ் இட் டான்
2: 102.3 பாட்டுக்கு இட் டான் டான் டான் டான்

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் நேரம் 7:30. நேயர்கள் கேட்க இருப்பது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட ராம தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு
3: உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தை எப்படி பங்கீடு செய்கிறோம், எப்படி திட்டமிட்டு வேலைகளை செய்கிறோங்கிறதுல தான் இருக்கு நமது வெற்றி. நம்ம உடம்பு இருக்கே இயற்கையாகவே நேரம் தவறாமல் சில வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கு. அதற்கு நாமளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நமது உள்ளுறுப்புகள் என்ன செய்கிறது, எப்போது எப்படி செய்கிறது, எது எது செய்கிறது என்பது

0: நம்மை படைத்த அந்த இறைவனுக்கே வெளிச்சம். அப்படி ஒரு மர்மம், மர்மமா இருந்தது, இப்போ வெளியே தெரிகிற அளவுக்கு வந்துருச்சு. இது அறிவியல் வளர்ச்சியால் ஏற்பட்டது. அதாவது கால கடிகாரம் இயங்குவது போல உயிரியல் கடிகாரம் என்ற ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு. தெரிஞ்சுக்கணும், பயாலஜிக்கல் கிளாக்ங்கிறாங்க. அது என்ன பயாலஜிக்கல் கிளாக், உயிரியல் கடிகாரம்?
1: திருப்புரம்பியம் ராம தியாகராஜன் ஐயா,
0: உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரை நுரையீரலுக்கான நேரம். அது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது, இறந்த செல்களை வெளியேற்றுகிறது, தன்னை பாதுகாத்துக் கொள்ள துடிக்கிறது. இதற்கு ஒத்துழைக்க நாம இந்த அதிகாலை நேரத்துல எழுந்து தியானம், மூச்சு பயிற்சி செய்தால் முழு ஆரோக்கியம் பெறலாம். காலை 5 மணி முதல் 7 மணி வரை பெருங்குடலின் நேரம். இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்காம உணவு கழிவுகளை வெளியேற்ற நாமும் முயற்சிக்க வேணும். காலை 7 மணி முதல் 9 மணி வரை வயிற்றுக்கான நேரம். உண்ணும் உணவை ஜீரணிக்க அமிலங்களும் நொதிகளும் சுரக்கும் நேரம். இந்த நேரத்துல கண்டிப்பா காலை உணவை சாப்பிட்டுடணும். சாப்பிடலன்னா அமிலமும் நொதிகளும் அசிடிட்டி உண்டு பண்ணி பல சிரமங்களை ஏற்படுத்தும். காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரை மண்ணீரல் நேரமாம். காலை உணவை ஜீரணம் செய்து சத்துக்களை பிரித்தனுப்பும் நேரம். முற்பகல் 11 மணியிலிருந்து 1 மணி வரை இதயத்துக்கான நேரம். உடலின் நீர் சத்துக்கள் குறையாம பார்த்துக்கணும். அதிக மன அழுத்தம், கோபம் போன்றவற்றை தவிர்க்கணும். பிற்பகல் 1 மணி முதல் 3 மணி வரை மதிய உணவு நேரம். கண்டிப்பாக இந்த நேரத்துல சாப்பிட்டுடணும். நல்லா மென்னு அரைத்து ருசித்து ரசித்து சாப்பிடணும். பிற்பகல் 3 மணியிலிருந்து 5 மணி வரை சிறுநீரகத்திற்கான நேரம். சிறுநீரகத்தில் கழிவுகள் தேங்கக்கூடாது, எப்படியாவது வெளியேற்றிடணும். மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை கழிவுகளை வெளியேற்றும் நேரம். இந்த நேரத்துல நடைப்பயணம், உடற்பயிற்சி, அதிக வேலை செய்வது போன்றவற்றை கடைபிடித்து உடலில் உள்ள நீர் கழிவுகள் வெளியேற்ற மாதிரி பார்த்துக்கணும்.
1: ராம தியாகராஜன் ஐயா,
0: இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரை இதயத்திற்கான நேரம். மறுபடியும் இரவு உணவை 7 மணிக்கு முன்பாக சாப்பிட்டுடணும்னு சொல்றாங்க. எங்க 7 மணிக்கு முன்னால சாப்பிடுறோம்? இதயத்திற்கு மேலே பாதுகாப்பாக இருக்கும் பெரிகார்டியம் என்னும் மேற்பகுதி தன்னிடம் உள்ள கழிவுகளை, அழுக்குகளை வெளியேற்றும் நேரம். இரவு 9 மணி முதல் 11 மணி வரை பித்தப்பை நேரம். பித்தநீர் சுரந்து செரிமானம் நடைபெறும் நேரம். இரவு 11 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை லிவர் நேரம். இந்த நேரத்தில் ஆழ்ந்த உறக்கம் அவசியம். அப்படி தூங்காமல் விழித்திருந்தால் ஃபேட்டி லிவர், ஹார்ட் அட்டாக், ஹார்மோன் இம்பேலன்ஸ் போன்ற பிரச்சனைகள் வரும். ஆகவே எல்லாரும் இந்த உயிரியல் கடிகாரத்தை பின்பற்றணும். பின்பற்றினால் நோயற்ற வாழ்வு வாழ முடியும். இடையில சத்துள்ள உணவு, பழங்கள், கீரைகள், சிறுதானியங்கள், பயறு வகைகளை எடுத்துக்கணும். உங்களுக்கு தெரியாததில்ல, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: நேரம் 7:35 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி. தமிழ் பண்பலை 101.6, கும்பகோணம் பண்பலை 100.4, வேலூர் பண்பலை மற்றும் 100.1, திருப்பத்தூர் பண்பலை. நேயர்கள் இப்போது கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
4: வணக்கம் இசை உள்ளங்களே,
5: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்
1: எஸ் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் ரொம்ப அப்படியே ஸ்மூத்தாக போகலாம். ஓகே, ஏன்னா 7:30 ஆகிடுச்சா, நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்ருப்பீங்க இல்லை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டுருப்பீங்க. வீக்கெண்டு வேறு, வேலை எங்களை மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க, படிச்சிட்ருக்கிறவங்க, அப்படி ரிலாக்ஸ் பண்ணணும்னு வந்துட்டுருக்கிறவங்க, உங்கள் எல்லாருக்காகவுமே அடுத்து ஒரு 4-5 பாடல்கள் ரொம்ப மெலடியாக வரப்போகுது. பழனி பாரதி வரிகளில் தேவா இசையில் ஹரிஹரன் பாடியிருக்காங்க. காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காத்துட்ருக்கேன்.

ஓகே, 7:46 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை அண்ட் 100.1 திருப்பத்தூர் பண்பலையில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வைரமுத்து.

ஓகே, பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியுடன் நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. ஆகையால் நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக கோபுர தீபம் திரைப்படத்திலிருந்து காத்துக்கிட்டு இருக்க, இணைந்திருங்கள்.

0: நேரம் 7:55. நேயர்கள் கேட்க இருப்பது இன்று ஒரு தகவல்.
1: ஒரு நீதிமன்றம், அங்கே ஒரு கொலை வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அந்த வழக்கறிஞர் ரொம்ப தீவிரமாக வாதாடிக்கிட்டு இருக்கிறார். தன்னுடைய கட்சிக்காரர் நிரபராதிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் சார்பாக வாதாடுறதுக்கே ஒத்துக்கிட்டார். அப்படி அவர் மும்முரமாக வாதாடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவசரமாக தந்தி ஒன்று வந்து சேர்ந்தது. அதை வாங்கி படித்து பார்த்தார். அதுக்கப்புறம் அதை மடித்து தன்னுடைய கோட்டு பையில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து வாதாட ஆரம்பிச்சிட்டார். பேசி முடித்தார். அதுக்கப்புறம் அங்கே கோர்ட்டில் இருந்த சக வக்கீல்கள் அவர்கிட்ட வந்தாங்க. தந்தி ஒன்று வந்ததே என்ன விஷயம் அப்படின்னு விசாரித்தாங்களாம். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், ஊரில் சிகிச்சைக்காக போயிருந்த என்னுடைய மனைவி இறந்து போனதாக தந்தி வந்திருக்குது அப்படின்னார்.

0: மற்ற வக்கீல்களுக்கு அதிர்ச்சி. என்னங்க இது, மனைவி இறந்ததை விட கேஸு முக்கியமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இறந்து போன என் மனைவி மறுபடியும் திரும்பி வரப்போகிறதில்ல, ஆனால் என்னுடைய கட்சிக்காரர் ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டார், அவரும் நிரபராதி, அவர் உசரை நான் காப்பாற்ற வேணாமா, இதுதான் என்னுடைய கடமை அப்படின்னாராம். இப்படி இவர் சொன்னது எல்லாரும் அப்படியே தகைச்சு போய் நின்றுட்டாங்களாம். சரி, கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த வழக்கறிஞர் யார் தெரியுமா? அவர் தான் இரும்பு மனிதர், சர்தார் வல்லபாய் பட்டேல். குஜராத் மாநிலத்தில் 1875 அக்டோபர் 31 அன்றைக்கு ஜாவேரி பாய் அப்படிங்கிறவருக்கு 4வது பிள்ளையாக அவர் பிறந்தாராம். இந்த ஜாவேரி பாய் யார் தெரியுமா? ஜான்சிராணி லட்சுமிபாய் போர்படையில் ஒரு வீரராக பணிபுரிஞ்சவர். இளம் வயசில் வல்லபாய் படையில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு படிச்சிருக்கார். விடாமுயற்சி வெற்றியை கொடுத்தது. கல்லூரியிலையும் காலடி வச்சார். அதுக்கப்புறம் வக்கீல் பட்டத்தையும் வாங்கினார். பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்த சமயம் குஜராத்தை சேர்ந்த பர்டோலி தாலுக்காவில் விவசாயிகள் மேலே அரசாங்கம் திடீர்னு நிலவரியை வசதி விட்டு தான். ஏழை விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அரசாங்கம் வரி செலுத்தாத விவசாயிகளின் நிலங்களையெல்லாம் ஜப்தி செஞ்சு தான், அரசாங்கத்தை எதிர்க்கிறவங்களையெல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்களாம். சில பேர் வீடு வாசல் ஆடு மாட்டையெல்லாம் விற்று கூட வரி கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. வழக்கறிஞர் வல்லபாய் படேல் வந்து நிலவரியை உடனே ரத்து பண்ணணும் அப்படின்னு பம்பாய் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார். எந்த பலனும் இல்லை. உடனே எல்லா விவசாயிகளையும் அணி திரட்டினார். அதுக்கு தானே தலைமை தாங்கினார். சத்தியாகிரகம் நடத்தினார். அந்த பகுதியில் எந்த வேலையும் நடக்கலை. வேறு வழி இல்லை. ஆட்சியாளர்கள் உடனே வரியை ரத்து பண்ணாங்க. சிறையில் இருந்தவங்களையெல்லாம் வெளில விட்டாங்க. 1928 ஆகஸ்ட் 6 சர்க்காருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் நிலைமை சரியாக போச்சான். வல்லபாய் படேலின் பொது சேவையை பாராட்டின பொதுமக்கள் அவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்களாம். சர்தார்னா தலைவர் அல்லது தளபதினு அர்த்தம். இரும்பு மனிதர்னு இவருக்கு பேர். இருந்தாலும் நகைச்சுவை உணர்வும் இவருக்கு நிறைய உண்டு. ஒரு தடவை ஒரு பத்திரிகை நிருபர் வந்திருக்கார் சர்தார் பட்டேல்கிட்ட, அவருக்கு பிடிச்ச பண்பாடு கலாச்சாரம் எது அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. அதனால் அவரை பார்த்து கேட்டாராம், ஏங்க உங்களுக்கு பிடிச்ச கல்ச்சர் எது அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு சர்தார் படேல் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு பிடிச்ச கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னாராம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன்.
2: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
2: மன

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எனக்குள் நான்.
2: வணக்கம் நேர்களே, இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 8:05 நமது விவத் பாரதி தமிழ் எஃப்எம்மில் ஒளிபரப்பாகும் எனக்குள் நான் நிகழ்ச்சியில் இந்த வாரம் நம்முடைய சிறப்பு விருந்தினர்

0: இளம் வயதில் பாடலாசிரியர் அப்படின்ற ஒரு பெரிய அங்கீகாரத்தோட தமிழ் சினிமா மற்றும் இலக்கிய உலகில் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் திரு ஆப்பா ராசா அவர்கள் நம்மோட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறாரு. விவத் பாரதி தமிழ் பண்பலையின் சார்பா அவரை வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் ராஜா சார்.
1: வணக்கம் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம். எப்பவுமே இந்த எனக்குள் நான் நிகழ்ச்சி அப்படின்றது உங்களை பத்தி நாங்க எல்லாரும் ஒரு முகமா தெரிஞ்சு வச்சிருப்போம், ஆனா உங்களை பத்தி முழுமையான புரிதல் தெளிவு எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். சோ அதனால ஒரு இன்டர்வியூ மூலமா உங்களுடைய பழைய நினைவுகள், நீங்க கடந்து வந்த பாதை, இன்னைக்கு ஆப்பா ராசாவா எல்லாருக்கும் தெரியற இந்த ராஜாவினுடைய பின்புலம் என்ன இப்படின்னு சொல்லி உங்களுடைய மறக்க முடியாத பல நினைவுகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமா நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்க போறோம். இன்னைக்கு உங்ககிட்ட நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல உங்களுக்கு தோன்ற நினைவுகள் என்னவா இருக்கும்?
1: ஆல் இண்டியா ரேடியோ, நான் பிரசிடென்சி காலேஜில் யூஜி படிச்சுக்கிட்டு இருக்கப்ப என்னுடைய சீனியர் சில பேர் இங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் பிஜி ஜேர்னலிசம் படித்தப்ப, மாஸ் கம்யூனிகேஷன் படித்தப்ப என்னுடைய சில கிளாஸ்மேட்ஸ், என்னோட சீனியர்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன், நானே ரெண்டு மூணு தடவை இங்கே வேற எதுக்கோ வந்திருக்கேன். நான் எனக்கு பார்க்குறப்ப இதுதான் எல்லாத்தையும் தாண்டி வைரமுத்து, நான் ரொம்ப சின்ன வயசில் வைரமுத்தோட இதுவரை நான் புத்தகம் படிக்கிறப்ப அவர் இந்த விவித் பாரதி பற்றியும் அகில இந்திய வானொலி நிலையம் பற்றி அடிக்கடி சொல்லுவார். எங்கள் ஊரில் இருந்த இந்த கோடை பண்பலை வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த ஏரியாவில். அதில் டெய்லி வைரமுத்தோட கவிதையில் காலைல 7-7:30 நாங்கள் கடலேருந்து டீ வாங்கிட்டு வந்து காலைல நாங்கள் வந்து அதை கேட்போம். ரேடியோ வந்து விஞ்ஞான வீணைன்னு ஒரு இடத்துல அவர் சொல்லியிருப்பார். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வைரமுத்தோட கவிதை டெய்லி அதில் ஒளிபரப்பாகிக்கிட்டே இருக்கும். காலையில் எங்களோட முதல் வேலை இதுலேருந்து தான் தொடங்கும். ஸோ அந்தளவுக்கு அகில இந்திய வானொலி நிலையத்துக்கும் எங்களுக்குமான உறவு இருக்கும்.
0: சென்னை எல்லாருக்கும் வாழ வைக்கும், சென்னை எல்லாருக்கும் புதுசு, வாய்ப்புகளை தேடி வந்தவங்கள ஒருபொழுதும் நிராகரிக்காதுன்றது தெரியும். நீங்கள் உங்களுடைய சொந்த ஊர்லேருந்து சென்னையை நோக்கி பயணப்பட்டு வந்ததற்கான காரணம்?
1: நான் பாடலாசிரியராகவும் தான் வந்தேன். ஆனால் என்ன, பாடலாசிரியர் ஆகணுன்றதான் என்னுடைய முழு முதல் ஆசை.
0: இது எந்த வயசில் தோன்றின ஆசை?
1: நான் சொல்கிறது 16-17 வயசில்.
0: ஓ, அப்போவே?
1: அப்போவே. ஆனால் அதுக்கு படிக்க போகிறேன் அப்புடின்னு போய் சொல்லிட்டு வந்தேன். நான் எங்கள் வீட்டில் 9th-10th படிக்கும் போதே இனிமேல் சென்னை தான் என்னுடைய லைஃபு, பாடலாசிரியர் தான் ஆகணும் அப்படின்றதில் அப்பயே உறுதியாக இருந்தேன் நான். ஆனால் வீட்டில் விட மாட்டாங்க. ஸோ 12th படித்து முடித்தோடனே நான் கண் துடைப்புக்காக ஊரில் 2-3 அப்ளிகேஷன் வாங்கினேன். மற்ற எல்லாமே சென்னையில் உள்ள காலேஜஸ் தான், லைலா காலேஜ், பிரசிடென்சி காலேஜ், பச்சை பாஸ், எம்சிசி, 4 காலேஜுக்கு வாங்கினேன் நான். 4 எனக்கு கிடச்சிருச்சு. எது போகலான்னு ரொம்ப தடுமாற்றத்தோடு இருந்தப்ப லைலாவுக்கு போனோம். பட் ஹாஸ்டல் ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதனால் நான் பிரசிடென்சியில் வந்து செட்டில் ஆகிட்டேன்.
0: எல்லா கல்லூரியிலுமே தமிழ் தானா?
1: ஆமாம், எல்லா காலேஜ்லேயும் தமிழ் தான். இல்லை, நான் கூட வேற இது போட்டிருந்தா கூட கிடைச்சிருக்கும். பட் நான் யூஜி தமிழ் தான் படிக்கணும்னு எனக்கு பயங்கர ஆர்வமாக இருந்தேன். இன்னொன்று, பச்சை பாஸ்லேயே அந்த அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். பொன்மணி வைரமுத்து படித்த காலேஜ் இல்லையா, அதனால எனக்கு அந்த பச்சை பாஸில் படிக்கணும்னு நினச்சேன். ஆனால் காலச்சூழல் அதுக்கு என்னால் படிக்க முடியாமல் போயிடுச்சு. நான் பிரசிடென்சியில் தான் படித்தேன், மன நிறைவோடு படித்தேன் நான்.
0: 3 ஆண்டுகள்.
1: ஆமாம், எல்லா அதில் கண்ணீர், காயம், துக்கம், சந்தோஷம் எல்லாத்தோட எக்ஸ்ட்ரீமும் அதை நான் பார்த்துட்டு வந்துட்டேன். நான் பிரசிடென்சி காலேஜ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆண் அன்னைன்னு நான் சொல்லுவேன். அது அந்த அளவுக்கு எங்களை வந்து தாளாட்டி சீரமைச்சு என்னோட நிறைய கதவுகளை அது அந்த காலேஜ் தான் திறந்து விட்டுச்சு. நான் அங்கே இருக்க பிரசிடென்சி காலேஜோட விக்டோரியா ஹாஸ்டலில் தங்கிட்டு இருந்த காலகட்டங்களில் தான் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். குறிப்பாக ஃபர்ஸ்ட் இயரில் வந்து மாடர்ன் லிட்ரேச்சர் எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய திறவுகளாக அங்கே இருந்துச்சு. அதுலேருந்து செகண்ட் இயரில் வந்து நான் ஆல்டர்னேட்டிவ் சினிமா பார்க்க ஆரம்பித்தேன். தேர்ட் இயரில் வந்து வேறு வேறு வேறு உலகங்களுக்கு எனக்கு மொழிபெயர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கூட்டு போடுச்சு. ஸோ ஒவ்வொரு காலகட்டங்களையும், ஒவ்வொரு வருஷத்துலேயும் பிரசிடென்சி காலேஜும் அதோட ஹாஸ்டலும் எனக்கு திறந்து விட்ட கதவுகள் 1000 இருக்கும். ஸோ இப்படி என்னோட சென்னை வாழ்க்கை போணுச்சு. அதுக்கப்புறம் நான் பிஜி படித்தேன். அதுக்கப்புறம் சென்னையில் ஒரே ஒரு தனியார் நாளிதழில் வேலை பார்த்தேன். அப்புறம் இங்கேயே செட்டில் ஆகி பாடலாசிரியர் ஆகிட்டேன் நான்.
0: பிரசிடென்சி காலேஜில் நீங்கள் படிக்கும் பொழுது எப்போவுமே ஒரு ஆசிரியருக்கு தெரியும் இல்லையா, இந்த மாணவனுடைய எதிர்காலம் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. நீங்கள் பாடலாசிரியராக வரணும், கவிஞராக வரணும் அப்படின்ற முனைப்போரோட கவிதைகள்லாம் எழுதிய காலகட்டத்தில் உங்களை ஊக்குவிச்ச பேராசிரியர்கள்
1: அது நிறைய பேர் இருக்காங்க. நான் ஊக்குவிக்கணும்னு நினச்ச பேராசிரியர் ஒருத்தர் இருந்தார், ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்த பேராசிரியர் ஒருத்தர் இருந்தார், அப்படி நிறைய பேராசிரியர்கள் இருப்பாங்க.
0: அதில் மறக்க முடியாதவங்க
1: ஃபர்ஸ்ட் இயரில் டேவிட் அந்தோனிநாதன் ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார். அவர் எப்படின்னா, கிளாஸ் நடத்தும் போதே அவர் நிறைய கவிதைகள் சொல்லுவார். எனக்கு என்னன்னா, அவருடைய கிளாஸில் நான் படித்த அந்த 3 வருஷத்துலையும் என்னைக்காவது என்னுடைய கவிதை அவர் கிளாஸில் சொல்லணும்னு நான் விருப்பப்பட்டேன். ஆனால் அது கடைசி வரைக்கும் நடக்கல, இந்த நிமிஷம் வரைக்கும் கூட. அதுக்கப்புறம் சுந்தரமுத்துன்னு ஒரு ப்ரொஃபஸர் அங்கே இருந்தார், அவர் மேலே எனக்கு பெரிய மரியாதை. ஆனால் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் கண்ணீர் பூக்கள், மூமேத்தோட கண்ணீர் பூக்களுக்கு

0: அந்த சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய ப்ரொஃபஸராக இருந்தார். கணினி புக்கில் எனக்கு பாடமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு செமஸ்டருக்கு, செமஸ்டர்னா 6 மாத கால அளவு உள்ள அந்த பாடத்திட்டத்தை ஒரு அரை மணி நேரத்தில் எடுத்து முடிச்சார். என் கிளாஸ் பையன்லாம் சொல்லியிருப்பான், எப்படிரா முடிஞ்சு எப்படிரா முடிஞ்சு, அப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு பேராசிரியர் மூ மேத்தான் ஒருத்தர் இருக்கார். நான் சொல்ல போனால் அவர் தான் எனக்கு சென்னையில் கார்டியன் சைன் பண்ணி என்னை காலேஜில் சேர்த்து விட்டதே அவர் தான். இவங்க ரொம்ப சுத்தி சுத்தி என் தோலை தட்டி கொடுக்குற மனிதர்களாகவும் என்னுடைய சிறகுகளை தலைகோதி விடுற ஆட்களாகவும் அவங்க இருந்தாங்க. இவங்க கொடுத்த ஊக்கம் எனக்கு நிறைய இருந்துச்சு.
1: பெரிய பின்புலம்லாம் எதுவும் இல்லாமல் சென்னை நோக்கி வந்தவங்களுக்கு ஆதரவு கரம் கொடுக்கறது தான் பெரிய விஷயம்.
0: ஆமாம்,
1: நமக்கு வந்து வானம் பெருசாக இருக்கலாம், எல்லைகள் விரிஞ்சிருக்கலாம், ஆனாலும் நமக்குன்னு ஒரு பாதையை வழிவமைச்சு கொடுக்குற ஆட்கள் உண்மையிலே பேராசிரியர்களாக இருந்திருக்கிறாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது எத்தனையோ ஃபீல்டு இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ் படிச்சிருக்கீங்க, ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்க, நீங்கள் ஒரு கதை எழுதக்கூடிய ஆசிரியராக போயிருக்கலாம், இல்லை ஒரு சினிமாவில் இயக்குநராக போயிருந்துருக்கலாம், இல்லை ஒளிப்பதிவாளர், எப்படி வேணாலும் போயிருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நீங்கள் பாடலாசிரியராக மட்டும்தான் வரணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்திற்கான காரணம்?
0: காரணம் என்ன? காரணம் வைரமுத்து தான் காரணம். வைரமுத்து எனக்கு திரிய தூண்டிவிடக்கூடிய ஒரு தூண்டுகோலாக இருந்தார்ன்றது உண்மை. அதே நேரத்தில் ஒரு பாட்டுன்றது டக்குன்னு ஒரு பாட்டோட ஒரு வரி அல்லது ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் ஏன் நைட்டு முழுவதும் நம்மளை தூங்க விடாமல் அணைத்திக்கிட்டே இருக்கு? ஏன் அதில் வரக்கூடிய ஏதோ வரி அல்லது ஏதோ ஒரு சரணமோ பல்லவியோ ஏன் நம்ம அதை கேட்டோன்னே நம்ம பாலியத்தை கொண்டு போகுது? ஒரு பாட்டுன்றது வெறும் பாட்டு மட்டும் இல்லை, நம்ம ஆன்மாவோடு பேசக்கூடிய ஒரு டூல்னு நான் நினைப்பேன். ஸோ எனக்கு மனிதர்களுடைய வார்த்தைகளால் பேசுறத விட அவங்களுடைய ஆன்மா கூட பேசணும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே விருப்பம். இன்னொன்று, அதிகமாக பேசணுன்ற விருப்பம் கூட இல்லாத ஒரு ஆள் நான். ஆனால் அவங்களோட மனசோட பேசுறதுல ரொம்ப விருப்பம் உள்ள ஆள். அதுக்கு எனக்கு சரியான டூலாக பாட்டு இருந்துச்சு, அதனால் பாடலாசிரியராக நினச்சேன் நான்.

0: எந்த காலகட்டத்தில இருந்து வைரமுத்து மேல இவ்வளவு பெரிய ஈர்ப்பு?
1: நான் 8th வகுப்பு படிக்கும் போதே எங்க தெருவுல வைரம் சார் வருவாரு. அப்புறந்தே அவரை டிவியில அடிக்கடி பாக்குறது, அவரை பத்தி மத்தவங்க பேசுறது, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு இருந்த பிரமிப்பு, இது எல்லாம் தான் வைரமுத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆர்வம் வந்துச்சு. நான் 8th வகுப்பு படிக்கிறப்ப, 8th வகுப்புன்றத விட 6th வகுப்புன்னே சொல்லிடலாம், 8th வகுப்பு தான் முத முதல்ல அவர் நேரில் பார்த்து பரிசு வாங்குறேன், அது ரெண்டு விஷயம். ஸோ 6th வகுப்புல இருந்தே எனக்கு அந்த பிரமிப்பு உருவாயிருச்சு. வைரமுத்து அவ்வளவு ஒரு எப்படி சொல்றது, நெடுமாறன்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா அதுக்கு பொருத்தமான ஆள் வைரமுத்தா தான் இருப்பாரு. ஒரு தேவதை மாதிரி வந்த நெடுமாறன். ஸோ சின்ன வயசுல இருந்தே வைரமுத்து மேல எனக்கு ஒரு பெரிய கிரேஸ் உண்டு.
0: நீங்க முதல் முதல்ல படிச்ச வைரமுத்தோட கவிதை
1: 1976 வெளியிடப்பட்ட வைரமுத்தோட வைகரை மேகங்கள் புத்தகத்தை நான் 8th வகுப்பு படிக்கிறப்ப படிச்சேன். அந்த புத்தகம் எப்படி என் கைக்கு வந்துச்சுன்னு தெரியல, பிரிண்டோ பழைய பிரிண்ட், எனக்கும் ஒன்னும் புரியல. ஏன்னா அது முழுக்க முழுக்க மரபு கவிதைகள் இருக்கக்கூடிய கவிதைகள், ஒண்ணுமே எனக்கு புரியாது. கொஞ்சம் வாசிச்சு பார்த்தேன், எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்னும் புரியல, அப்படியே விட்டேன். 9th படிக்கிறப்ப அதே வைகரை மேகங்கள் பின்னாடி வந்துச்சு. அப்ப எனக்கு ஓரளவுக்கு உலகம் கொஞ்சம் விரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தேன், அப்ப நான் சில புத்தகங்கள் வழியா எனக்கு வெண்பா ஆசிரியப்பா என்சீர் விருத்தம் இதெல்லாம் படிச்சதுனால ஓரளவுக்கு தெரிஞ்சனால அப்ப வைரமுத்தை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இருந்து வைரமுத்து மீதான அந்த பிரமிப்பு எனக்கு உருவாக தொடங்குச்சு.
0: இப்ப வரைக்கும்
1: சாகர வரைக்கும்
0: ஓ அவருடைய கவிதைகள்லயே உங்களை ரொம்ப ஈர்த்தது அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க?
1: நிறைய கவிதைகள் இருக்கு, குறிப்பா வைரமுத்தோட அந்த சந்த கவிதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழுக்கு நிறம் உண்டுல அந்த கவிதைகள் நிறைய இருக்கு. தோழிமார் கதைன்னு ஒரு, அது பெய்யன பெய்யும் மழையில உள்ள கவிதைன்னு நினைக்கிறேன். தமிழுக்கு நிறம் உண்டுல உள்ள சில கவிதைகள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதைகள்.
0: நினைவுகள் ஏதாவது இருந்தா?
1: நிறைய கவிதைகள் இருக்கு, அது சொன்னோம்னா இந்த ப்ரோக்ராம் போதாதே அப்படின்றதுக்காக தான் யோசிக்கிறேன். ரத்த தானத்துல ஒரு போயம் இருக்கும், நெஞ்சை நினைக்க தண்ணீர் இல்லை, நினைத்தால் அழுகை மீறி வரும், பஞ்சச்சேரியின் பங்கை வழங்க எப்போது இனிமேல் ஆறி வரும்னு ஒரு போயம். இன்னொன்னு காதல் லவ் போயம் ஒன்று இருக்கும், அமுதம் சுமந்து வந்தேன் நீயோ திராவகம் என்மேல் ஊற்றுகிறாய், இமையே சுமையாய் ஆனது கண்ணில் ஏனடி ஊசியை ஏற்றுகிறாய், இதற்கு முன்னால் எந்த கண்ணில் இப்படி மின்னல் அடித்ததில்லை, இதற்கு முன்னே பெண்ணே நெஞ்சம் 2 மடங்காய் துடித்ததில்லை, ரத்தம் முந்தன் பேரை சொல்லி சத்தம் போடும் வேளையிலே, யுத்தம் ஒன்று நடக்கும் பெண்ணே மனசுக்குள் ஒரு மூளையிலே, ஊஞ்சல் தானா பெண்மை இல்லை ஊஞ்சல் கூட திரும்பி வரும், ஊஞ்சல் ஆடும் பெண்ணே உந்தன் உள்ளம் என்று விரும்பி வரும், உறக்கமில்லை அன்பே இந்த ஊமை வாழ்க்கை பிடிக்கவில்லை, இறக்கவில்லை ஆனால் இந்த இதயம் ஏனடி துடிக்கவில்லை, கீதம் உந்தன் வார்த்தைகள் என்று கெருக்கன் போல புலம்புகிறேன், பாதம் பதித்த மண்ணை சுற்றி கோவில் ஒன்றை எழுப்புகிறேன், நெஞ்சை சுமக்க சக்தி இல்லையே 2 ஒன்று சொல்லிவிடு, நெஞ்சில் ஈரம் இல்லை என்றால் நீயே வந்து கொல்லிடு. வைரமுத்தோட எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பாதிச்ச சந்த கவிதை ஒன்று இது. இப்படி நிறைய கவிதைகள் இருக்கு. நீங்க திருத்தி எழுதிய தீர்ப்புகள்லையோ, வைகரை மேகங்கள்லையோ, என் பழைய பழைய ஊனைகள்லையோ, அல்லது இந்த பூக்கள் உற்பனைகள் இல்லையோ, அல்லது தமிழுக்கு நிறம் உண்டு பெய்யன பெய்யும் மழை, இதுல எந்த கவிதைகள் கேட்டாலும் என்னால மனப்பாடமா சொல்ல முடியும்.
0: இதெல்லாம் சின்ன வயசுலயே படிச்சு பதிஞ்ச விஷயம்.
1: ஆமா ஆமா, நான் இது அதிகபட்சம் இதை படிக்கிறப்ப 9th அல்லது 10th அந்த டைம்ல வேற எதுலயும் எனக்கு என்னோட கவனம் போகவே இல்லை, முழுக்க அதுலதான் இருந்துச்சு. அதை விட சொல்லணும்னா, வில்லோடு வா நிலவேன்னு ஒரு சரித்திர நாவல் ஒன்னு இருக்கும், என்னோட நண்பர்கிட்ட இருந்து வாங்கினேன். அந்த நண்பர்கிட்ட இருந்து நான் வாங்குறப்ப December 24 ராத்திரி 9:30 இருக்கும். அவன் வந்து நாளை கழிச்சு நான் ஊருக்கு போறேன், அதாவது 26 காலைல 10 நான் போறேன், எனக்கு நாளைக்கு நைட்டே எனக்கு வேணும்டான்னு கேட்டிருந்தேன். உங்களுக்கு December 25 கிறிஸ்துமஸ், கத்தோலிக்கர்கள் வந்து ரொம்ப விருப்பமா கொண்டாடக்கூடிய ஒரு விழா, நாங்க இருக்கிறது முழுக்க கத்தோலிக்க தெருதான். நாங்க அந்த கொண்டாட்டத்தை எல்லாம் விட்டுட்டு December 25 முழுக்க அந்த புத்தகத்தை படிச்சுதான் கொடுத்தேன். நான் அவருக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய

0: ஒரு மனநிலப்பா இருந்துச்சு.
1: ஒருவேளை உங்க ஊருக்காரர் அப்படின்ற அந்த ஒரு மண்வாசனை
0: எல்லாத்தையும் தாண்டி அதெல்லாம் வைரமுத்து எங்க ஊருக்காரன் சுருக்க நான் விரும்பல. அவர் தமிழோட முகம், நவீன தமிழ் இலக்கியத்தோட ஒரு முகம், அதெல்லாம் ஒரு துளியளவு கூட மாற்றம் இல்லை. எப்படி இளையராஜாவை எங்க ஊர்ல பிறந்தனால அவர் எங்க ஊருக்காரன் அப்படின்னு சொல்லிட முடியாதோ, அவர் வந்து இந்தியாவுக்கான இசை முகம், வைரமுத்து வந்து தமிழ் இலக்கியத்துக்கான எழுத்து முகம் அப்படி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அவ்வளோ பெரிய ஆள். ஒருத்தன் பீத்தோவன் தன்னுடைய ஊரில் ஒருத்தவனுக்கு பிறந்திருந்தா அவனுக்கு எவ்வளோ பெருமை இருந்திருக்குமோ அதே மாதிரி வைரமுத்து எங்கள் ஊரில் பிறந்தான்ற பெருமை எனக்கு இருக்குது. அதனால் அவருடைய படைப்பின் வழியாக, அவருடைய திறமையின் வழியாக, அவருடைய எழுத்தின் வழியாக நான் அவரை அடையாளம் காண்கிறேன். அந்த மாதிரியே அவரையும் நான் அடையாளம் செய்யணும்னு நினைக்கிறேன்.

0: வைரமுத்துவை தாண்டி அடுத்தடுத்து காலகட்டங்களில் நிறைய கவிஞர்கள் உருவாகிட்டே இருக்கிறாங்க. அப்படி அதற்கு பிறகு உங்களை ரொம்ப வெகுவாக பாதித்த கவிஞர்கள் அப்படின்னா நீங்கள்
1: யார்? கவிஞர்லாம் அது ஒரு பெரிய லிஸ்ட் இருந்துச்சு. இதில் இன்னொன்று என்னென்ன, இதில் என்னுடைய நான் நடந்து போன பாதையில் இன்னொரு ஒரு பாதை இருக்குது, அதை நான் பெருசாக சொல்ல. நான் வந்து அப்போ வந்து சிற்றிதழ்கள் ரொம்ப பெரிய அளவில் வந்துக்கிட்டு இருந்த காலகட்டம். நான் சொல்கிறது நான் நைன்த்து படிக்கிறப்ப, நைன்த்து படிக்கிறப்பன்னா 98 அந்த மாதிரி இருக்கலாம். எங்கள் ஊர்லேருந்து சங்கமம்னு ஒரு சிற்றிதழ் வந்துருந்துச்சு, மக்கள் மன்றம்னு பெரியகுளத்தில் இன்னொரு மேகசின் வந்துருச்சு, அப்புறம் வத்தலகுண்டிலேருந்து மகாகவின்னு ஒரு மேகசின் வந்துச்சு. இப்படி தமிழ்நாடு முழுக்க வந்த சிற்றிதழ்கள் அவங்க இலக்கியத்தை வேற ஒரு கோணத்தில் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. வழக்கமாக இருந்த அந்த வானம்பாடி, அதாவது மார்க்சிய பின்புலம் கொண்ட அந்த வானம்பாடி எழுத்தை தாண்டியும் இலக்கியம்னு ஒன்று இருக்குது, அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்புன்னு காட்டின பிறகுதான் நான் ஃபஸ்ட்டு வானம்பாடி எழுத்துக்கூட்டத்தையே நான் படிக்க ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ இருந்த புவியரசு, அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழன்பன், நா காமராசன், சக்தி கணல், சிற்பி பாலசுப்ரமணியம், இவங்க மாதிரியான இந்த வானம்பாடி கூட்டத்தோட எழுத்துக்களை நான் தீவிரமாக வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் வளம்புரிஜான் எனக்கு ரொம்ப பிடிச்சவராக இருந்தார். வளம்புரிஜான் எந்த கோட்டுக்குள்ளேயும் அடங்காத ஒரு சிட்டுக்குருவி. ஸோ அந்த டைமில் வைரமுத்தை தாண்டி எனக்கு அதிகமாக பாதித்தது வளம்புரிஜான் தான்.
0: எந்த விஷயத்துக்காக?
1: எந்த விஷயத்துக்காகனா அவரோட லாங்குவேஜ் ஸ்டைல். அவர் கவிதை எழுதுவார், அது ஓகே, கவிதை சாயலில் இருக்கும், ஆனால் அவருடைய உரைநடை வந்து கவிதையாக இருக்கும். அதுதான் அவரோட பெரிய ட்விஸ்ட். ஒரு நதி குளிக்கப் போகிறது, பற்றி எறிகிற பனி நதிகள், சீனா சிவப்பானது ஏன், அம்மாவின் அழைப்பு, வலைஞர் நெஞ்சில் கலைஞர், இப்படி நிறைய புத்தகங்கள் இருக்கு. நான் கழுதையான போது, சிந்திக்க தெரிந்த சிலருக்காக, இப்படி 1000 புத்தகங்கள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவருடைய புத்தகங்கள் நான் 35 புத்தகம் படிச்சிருப்பேன். அவருடைய அந்த மொழி நடை இருக்கு இல்லையா, அந்த மொழி நடை என்ன வெகுவா எனக்கு கட்டி போட்டுச்சு. கவிதைகளில் அப்துல் ரஹ்மான் ஒரு செறிவை எப்படி பயன்படுத்தினாரோ அதே மாதிரி வளம்புரிஜான் தன்னுடைய உரைநடையில வந்து அற்புதமான செறிவை பயன்படுத்தி இருந்திருப்பார். ஸோ இந்த இதுதான் வளம்புரிஜான் பக்கம் என்னை கொண்டு போனுச்சு.
0: இப்போ உங்களுடைய சமகால கவிஞர்கள், இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா இந்த ட்ரெண்டிங்கில், உங்கள மாதிரியே வளர்ந்து வரக்கூடிய சமகால கவிஞர்களில் உங்களை வெகுவாக பாதித்தது?
1: அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு சமகால கவிஞர் அப்படின்னா. வெயில், நரன், அரூபன், விஜயகுமார், சதீஷ்குமார் சீனிவாசன், சம்யுக்தா, மாயா, தென்றல், இப்படி நிறைய கவிஞர்களை சொல்லலாம். அவங்க ரொம்ப ஆழமாகவும் விரிவாகவும் ரொம்ப அற்புதமாக எழுதிட்டு வர்றாங்க.
0: அப்பா ராசாவிற்கு காதல் கவிதைகள் கை கொடுச்சா இல்லை சமூகம் சார்ந்த கவிதைகள் கை கொடுச்சா?
1: என் காதலின் உதட்டில் இருக்கும் சோப்பை விட கம்யூனிஸ்ட் குடியில் இருக்கும் உழைக்கும் மக்களின் உள்ளங்கை சோப்பை தான் அதிகம் நேசிக்கிறேன்னு சொல்ல ரஷ்ய கவிஞர் மாயாகோவ்ஸ்கி காதல் தோல்வியில் தான் செத்து போனார். எனக்கு ஒரு பருவத்தில் வந்து காதல் கவிதைகள் மீதான ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அது அப்படியே நான் சொல்கிறது 10th படிக்கிறப்பெல்லாம் அந்த ஈர்ப்பு அப்படியே குறைஞ்சிருச்சு. சமூக கவிதைகள் வந்து அதுக்குள்ளே நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த அவன் ஒருத்தன் சொல்கிறான்ற ஒரு பெருமை எனக்கு இருந்துச்சு. இன்னொன்று சோசியல் அவேர்னஸ் வந்து மார்க்சிய இயக்கங்கள் வந்து எனக்கு நிறைய ஊட்டினால நான் சமூகம் கவிதைகள் வந்து எனக்கு பயங்கரமாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அது பின்னாடி தான் நான் போய்கிட்டு இருந்தேன். எனக்கு கை கூட்டினதும் சமூக கவிதைகள் தான்.
0: அப்பா ராசாவை சமூகத்திற்கு அடையாளப்படுத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காதலினுடைய விஷயத்தை பற்றி பேசக்கூடிய பாடல் தான் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை. அதாவது நாம் எவ்வளவுதான் எழுதியிருந்தாலும் இப்போ இந்த பாட்டுக்கு இவர் தான் சொந்தக்காரர் அப்படின்ற ஒரு பெரிய அடையாளத்தை உருவாக்கி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் எந்த பாட்டை சொல்லுவீங்க?
1: எனக்கு அப்படி சொல்லப்போனால் குட்டி பட்டாசு இருந்துச்சு, பேபி நீ சுகர் சுகர் மாறிஞ்சு, காயமே வாழ்க்கையாக எனக்கு இருந்துச்சு. இதெல்லாம் காதல் பாடல்களாக இருக்கிறது என்னோட தப்பு இல்லை. காயமே வாழ்க்கையை வந்து நிர்கதியாக இருக்கக்கூட ஒரு பெண்ணோட மன வேதனை தான் காயமே வாழ்க்கையா. மற்ற பாடல்கள்லாம் காதல் பாடல்களாக இருக்கிறதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. நான் ஒரு தொழில்முறை பாடல் ஆசிரியர். அவங்க என்ன சுச்சுவேஷன் கொடுக்குறாங்களா, என்ன டியூன் கொடுக்குறாங்களா, அதுக்கு எழுதுறது மட்டும்தான் என்னோட வேலை. இது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயங்கள், எதுவுமே இதில் இல்லை. அதுக்காக எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கான்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை.
0: நம்ம கிட்ட என்ன,
1: எல்லா குழந்தைங்களோ, எல்லா குழந்தைங்க நமக்கு ஒரே குழந்தைகள் தான்.
2: சாரி சாரி, ஹே சாரி சாரி.

0: ஆரம்ப காலகட்டத்தில் கவிதைகள் நிறைய படித்தோம் எழுதணும் அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா? வைரமுத்துவினுடைய கவிதைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது பயன்படுத்தியிருக்கீங்களா?
1: பேச்சு போட்டிகளுக்கெல்லாம் பயன்படுத்துவோமே, அப்படி பயன்படுத்தி தானே நமக்கு பொழப்பே ஒரு கடை ஒரு பீரியடில் ஓடிச்சு. நான் ஏற்கனவே சொன்ன பிற்காலங்களில் சொன்ன அந்த வானம்பாடி எழுத்துக்கூட்டத்தில் உள்ள கவிஞர்களுடைய கவிதைகள்லாம் பெரிய அளவில் பயன்பட்டுச்சு. அதை தாண்டி பெருசாக எனக்கு பயன்பட்டதில்லை.
0: இப்போ ஒரு தலைப்பு கொடுத்தா ஒரு சிச்சுவேஷனை சொல்லி உங்ககிட்ட ஒரு பாடல் எழுத சொல்லி

0: ஒரு இயக்குனர் கேட்குறாருன்னா அதிகபட்சம் ஒரு பாடலுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் எவ்வளவா இருக்கும்?
1: அது ரெமுனரேஷன் என்னவா இருக்குன்றதை பொறுத்து நேரம் என்னவா இருக்குன்றதும் மாறுபடும்.
0: இது வரையா?
1: ஆமாம் ஆமாம். உங்களுக்கு 100,000 ரூபா உடனடியாக எங்களுக்கு வேணுங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் ராத்திரிக்குள்ளே எழுதி தந்துருவாங்க. சிம்பிள். ஸோ அது என்னென்ன, அந்த பாட்டுக்கான தேவையும் சூழலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரங்கள் ரொம்ப சிக்கலான மெட்டை கொடுத்துட்டு 10 நிமிஷத்தில் கேட்டால் அது எப்படி நியாயமாகும்? ஸோ அந்த பாட்டோட சூழல், நிறுவனம், இயக்குநர்களுடைய பங்களிப்பு, இசையமைப்பாளர்களுடைய தோழமை, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் ஒரு பாட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்றதை பொறுத்திருக்கும்.
0: அப்பாராசாவினுடைய இசையமைப்பு அந்த பாடல் படியில் ரொம்பவும் நெருக்கமான ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க?
1: நிறைய பேர் இருக்காங்களே. சந்தோஷ தயாநிதி குட்டிப்பட்டாசு அவர் தான் பண்ணார். நான் தொட நீ மறைவதேன் அவர் தான் பண்ணார். சில்லமா சில்லமா சில்லமா சில்லன்னு நிற்கிறேன்னு ஒரு பாட்டு பண்ணோம், அதெல்லாம் அவர் தான் பண்ணார். ஸோ அவர்கிட்ட ஜாலியாக ஒர்க் பண்ணுவோம் நாங்கள். ஆனால் என்ன, அவர்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு எடையை செக் பண்ணோம்னா 1.5 லிட்டர் குறைஞ்சிருக்கும். வலிக்காமல் வேலை வாங்குவதில் இல்லாமல் அவர் வந்து ஏறமோட அஸ்டண்ட்ன்றதுனால அவர் வலிக்காமையே ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துருவார்.
0: ஆனால் அந்த வேலை செய்கிற அனுபவம்
1: அது நல்லா தான் இருக்கும். அது எல்லா இசைமாரட்டில் ஒருத்தனை இவங்கள்ட்ட ரொம்ப ஜாலியாக வேலை பார்ப்போம். சிம்பிள். பட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் நிறைய எழுதிக்கிட்டே இருக்கும்.
0: அவ்வளோ சீக்கிரம் மனநிறைவு வந்துடாது அவருக்கு.
1: ஆமாம், அப்படி நிறைய பேர் இருக்காங்க. சாதாரணமாக சில பேர்லாம் டக்கு டக்கு டக்கு டக்கு டக்குனு லிரிக்கல் ஆக் பண்ணுவாங்க. சில பேர் அப்படியே எழுதின வரிகளை ஒன்றுக்குள்ளே ஒன்று அடுக்கணும்னா இங்கேருந்து உளுந்தூர்பேட்டை வரைக்கும் போகும். அப்படிலாம் உண்டு. இதுவும் சாத்தியம், அதுவும் சாத்தியம். மனிதர்கள் விரல்கள் எப்படி ஒன்றா இருக்கிறதுலையோ அதே மாதிரி மனிதர்களுடைய மனங்களும் ஒன்றா இருக்கிறதில்ல. அவங்களுடைய தேவைகளும் வேறா இருக்கும். ஸோ அதனால நம்ம அதாவது ஒரு பொருட்டாகவும் குறையாகவும் நம்ம எடுத்துக்கிறல. அவங்கவுங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் வேறன்றனால அவங்களுக்கு தந்தப்ப நம்ம அப்படி கொடுக்குறோம்.

0: அடுத்த இசையமைப்பாளர் சொல்லணும், யாரை சொல்லுவீங்க?
1: நிறைய பேர் இருக்காங்களே. சத்யா சார் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவார், டீசன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவார், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும்.
0: இப்போது நான் உங்ககிட்ட வந்து ஒரு சூழலை சொல்கிறேன், இதை அடிப்படையாக வச்சு நம்ம நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து கவிதையை வந்து நேயர்களுக்காக சொல்லணும். உடனே என்கிட்ட வந்து பேமெண்ட்லாம் கேட்டுறாதீங்க. அந்த மாதிரி நான் ஒரு நாலு தலைப்பு கொடுக்குறேன், அதை வந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம.
1: ஆமாம், அது தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து கவிஞர் இல்லை, நான் ஒரு பாடலாசிரியர், தொழில்முறை பாடல் ஆசிரியர். இது வந்து கவிஞர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நீங்க தவறான கதவுல தட்டுறீங்கன்னு நினைக்கிறேன்.
0: இல்ல, கவிஞரா இருந்து தானே பாடலாசிரியரா மாறி?
1: அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாடலாசிரியர்கள் வேற, கவிஞர்கள் வேற.
0: பாடலாசிரியர்கள் கவிதை எழுதக்கூடாதா?
1: எழுதக்கூடாதுன்னு இல்லை, நான் கவிஞர் இல்லைன்னு சொல்றேன்.
0: சரி, அப்போ நான் ஒரு சூழ்நிலைய சொல்றேன், அதை வச்சு ஒரு பாட்டு எழுதி கொடுங்க.
1: மியூசிக் டைரக்டர் இருக்காரா கூட?
0: நீங்க எழுதி கொடுங்க, நாங்களே அரண்டு ரேடியோக்குள்ள இசையமைச்சு நாங்களே டியூன் போட்டு மாத்தி கொடுத்துடுறோம். சிச்சுவேஷன் வேணா சொல்லிடலாங்களா?
1: சொல்லுங்க.
0: ஏதோ ஒரு பொருள் வயல், அதாவது ஒரு வேலை நிமித்தமா வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேர்ல பிரிந்து போகிற ஒரு பெண், ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் தன்னுடைய ரொம்ப இணக்கமான ஒரு உறவை சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கக்கூடிய அந்த தருணம் எப்படி இருக்கும்? அப்போ அவங்களுடைய உணர்வுகளுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்?
1: இது காதல் பாட்டோட இன்னொரு வெர்ஷன் தான், இதுல இப்ப பெருசா எதுவும் இல்ல. இது நம்ம இதுவும் காதல் பாட்டு தான். வழக்கமான எழுதக்கூடிய பல்லவியோ சார் எழுதிட்டு போயிடலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, பாத்துக்கலாம்.
0: உங்களுடைய இந்த பாடலாசிரியர் பணிக்கு உங்களுடைய குடும்பம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க?
1: ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் குடும்பம் ரொம்ப ஸ்ட்ராங்கா எப்பயுமே சப்போர்ட் பண்ணும்.
0: நீங்க எழுதுற பாடலுக்கு முதல் ரசிகையா உங்களுடைய இல்லத்தரசி?
1: வீட்டு உள்ளுக்க போகும்போது செருப்பை கழட்டுற மாதிரி என்னுடைய எல்லாத்தையும் கழட்டி விட்டு போயிருவேன். நான் அங்க போனா ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தலைவர் அவ்வளவுதான், அதாவது குடும்பத்துல இருக்க ஒரு ஆள் அவ்வளவுதான். மற்றபடி அதை பத்தி கூட பேச மாட்டேன். நான் எந்த விழாக்களுக்கும் என் குடும்பத்தை நான் கூப்பிட்டு போனதில்லை, எந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கும் நான் கூப்பிட்டு போனதில்லை, எதுக்காகவும் கூப்பிட்டு போனதில்லை. நான் அப்படிதான் இருக்கணும்னு கூட நான் நினைக்கிறேன். நான் ஒரு சராசரிய ஆளாவே அது இருந்தா எந்த சுமையும் என் முதுகில் இருக்காது அப்படின்னு நானே ஃபீல் பண்ணேன். ஸோ நான் எதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். டிவியில் வந்துச்சுன்னா, எங்கே ரேடியோவில் ஓடுச்சுன்னா, ஏதாவது சொன்னாங்கன்னா, சோசியல் நெட்ஒர்க்கில் பேசுனாங்கன்னா, அதை பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ பெருசாக இதை பற்றிலாம் வீட்டில் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன்.
0: பண்ண மாட்டேன், அவங்களும் எதுவும் கேட்க மாட்டாங்க.
1: ஆ, நான் சொன்னால் தானே கேட்குறேன்.
0: இல்லைங்க, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அதனுடைய கணவர் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறாரு
1: கேட்டாலும் சொல்ல மாட்டேன். நான் அதை பற்றி எந்த டிஸ்கஷனும் இருக்காது. இந்த நிகழ்ச்சிகளுக்கும் எந்த சினிமா தொடர்பான நான் விருதுகள் வாங்குற நிகழ்ச்சிகளும் நான் கூட்டு போனதே இல்லை. ஏன்னா பெரும்பாலும் நானே போகிறதில்ல, எனக்கு சில ஜிகினாத்தனங்கள் பிடிக்காது. இதை பெருசாகவும் நானும் கண்டுக்கிறது இல்லை, கண்டுக்காத மாதிரியும் நான் வடிவமைச்சிருக்கேன் அப்படி சொல்லிக்கலாம்,
0: பட்டும் படாமல்.
1: ஆமா, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி என்ன இருப்பது?
0: திரைப்பட பாடலாசிரியரா நீங்க உருவாகணும்னு நினைக்கும் பொழுது எல்லாருக்குமே சில போராட்டங்கள் இருக்கும். நம்ம எப்பவுமே போய் தட்டின உடனே நம்மளுக்கான வாயில் கதவுகள் திறக்கப்படுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த கடந்து வந்து அந்த பயணம் எப்படி இருந்தது?

0: அந்த பயணத்தெல்லாம் சொன்னால் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும். எல்லா பேரும் இதை தாண்டி தான் வந்திருப்பாங்க, எல்லா பேரும் அந்த கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும், இதெல்லாம் இருக்கும். சரி என்ன இப்போ வந்துட்டோம், இப்போ அதை சொல்லி என்ன ஆகிற போகுது?
1: அப்படி இல்லை, அதை சொல்லி என்ன ஆக போகிறதுன்னு இல்லை, நாம் ஜெயித்தவங்கள தான் இந்த உலகம் கொண்டாடிட்டு இருக்குது. ஆனால் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பட்ட அவமானங்களோ கஷ்டங்களையோ நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஒருவேளை ஜெயிச்சிட்டதுனால நம்ம அதை பற்றி கேட்குறோம். ஜெயிக்காமலேயே நிராகரிக்கப்பட்டவங்க, இன்னமும் வாய்ப்புகளுக்காகவே போராடிட்டு இருக்கிறவங்க இதில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நாம் சொல்கிற ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கலாம் இல்லையா, அதுக்காக கேட்குறேன்.
0: கரெக்ட். அப்படியெல்லாம் பெரிய கஷ்டம்லாம் எதுவுமே இல்லை எனக்கு. நான் சொஃபிஸ்டிகேட்டடாக தான் வந்தேன், சொஃபிஸ்டிகேட்டடாக தான் ஒர்க் பண்ணேன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ எனக்கு நான் படித்தது ஜேர்னலிசம், எனக்கு இதழியல் பின்புலம் இருந்துச்சு. அது குடும்பத்தை பார்க்குறதுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் என்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் தினமலர் பத்திரிகையே நான் சினிமாவிலேருந்து வேலை பார்க்கணுன்றக்காக மாதம் 20,000 ரூபா அவங்களே கொடுத்து எனக்கு ஊக்கமாக இருந்தாங்க. எனக்கு நிறைய பின்புலத்தோடு தான் நான் இருந்தேன். பெரிய அளவில் எனக்கு சொந்த வீடு தான் இருந்துச்சு, எல்லா வசதிகளும் இருந்துச்சு. அது சிம்பிள், ஓடுற நதி ரொம்ப பெருசு தான், ஆனால் நான் கையில் அள்ளி குடித்த கடல் வந்து என்னோடய தொண்டையில் தான் இருக்குது, அது மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் அந்த நதியோட ஒரு பார்ட்டு தான், அதை வியக்கிறதுக்கோ சொல்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. ஓடுறது நதியோட வேலை, அதை அள்ளி குடிக்கிறது என்னோடய வேலை.
1: ஓடுற நதியில் நான் எனக்கு என்ன தேவையோ அதை நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.

0: எனக்குள் நான் நிகழ்ச்சியில் மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை 8:05 சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றிகள் கூறி விடைபெறுவது கௌசல்யா. சிறப்பு விருந்தினர்
1: கவிஞர் திரு ஆபா ராசா அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நிகழ்ச்சியில் தொடர்வது பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: நாவலந்தீவிலே வைஷ்ணவ சமயமே மேலான சமயம் என்று நிலைநாட்டுவதற்காக வாதப்போர் அதிலே ஈடுபட்டு கொண்டிருந்தான் ஆழ்வார்க்கடியான். அவன் முன்னாலே குவித்து வைக்கப்பட்டிருந்த பட்டு பீதாம்பரங்களும் பொற்காசுகளும் ருத்ராட்ச மாலைகளும் மகர கண்டிகைகளும் கமண்டலங்களும் குண்டலங்களும் அவன் பலரை வாதப்போரில் வீழ்த்தியதற்கு சான்றாக அமைந்தது. அதே நேரத்தில் சற்று தூரத்தில் கையிலே சுழற்றிய கத்தியுடன் இடுப்பில் துணியுடன் வந்தியத்தேவன் நின்று கொண்டிருந்தான். யாராவது ஏறுக்கு மாறாக வாதப்போரிலே நடந்து கொண்டிருந்தால் தகராறு செய்தால் அவர்களை நன்றாக கவனிப்பதற்காக அவன் சித்தமாக இருந்தான். கவனித்தும் கொண்டு வந்தான்.
3: எச்சரிக்கை: நியாயமாக வாதப்போர் செய்வோர் செய்யலாம். அத்துமீறி இந்த வைஷ்ணவன் மீது யாராவது கையை வைத்தால் இந்த வாளுக்கு இரையாவார்கள் என்று கூறியதுடன் கத்தியையும் இருமுறை சுழற்றினான். கோபத்துடன் வந்த சைவர்கள் சாந்தமடைந்தார்கள். அவர்களில் ஒருவர், ஓ வைஷ்ணவனே, ஏதோ நீ இன்றைக்கு வாதத்தில் ஜெயித்து விட்டதாக எண்ணி கர்வம் கொள்ளாதே. திருநாரையூருக்கு போ. அங்கே உன்னை வாதில் வென்று புறமுதுகிட்டு ஓடச் செய்யக்கூடிய நம்பியாண்டார் நம்பியிருக்கிறார் என்றார்.
4: உங்கள் திருநாரையூர் நம்பியை திருநாராயணபுரத்து அனந்த பட்டரிடம் வந்து வாதமிடச் சொல்லுங்கள். அங்கே நானும் ஒருவேளை இருந்தாலும் இருப்பேன்.

0: என்று கூறினான் ஆழ்வார்க்கடியான். பலமுறை அவன் நாவலோ நாவல் என்று கூவியும் யாரும் புதிதாக வாதிட வரவும் இல்லை. எனவே நாவல் கலையை எடுத்துவிட்டு சங்கு சக்கரம் பொறித்த வெற்றிக் கொடியை ஆழ்வார்க்கடியான் நட்டார். பக்கத்தில் நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த வைஷ்ணவர்கள் சிலர் உடனே அருகில் வந்து அவனை தூக்கி தோளில் வைத்துக் கொண்டு, நாராயணனே நம் தெய்வம், நாம் எல்லோரும் துதி செய்வோம் என்று பாடிக்கொண்டு கூத்தாடினார்கள். பிறகு அவர்கள், வீர வைஷ்ணவனே, எங்கள் இல்லத்துக்கு வந்து அமுது செய்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள்.
1: அங்கனமே ஆகுக
0: என்று ஆழ்வார்க்கடியான் கம்பீரமாக கூறிவிட்டு வந்தியத்தேவனையும் அழைத்துக் கொண்டு சென்றான். இருவரும் புளியோரை, திருக்கண்ணமுது, ததியோன்னம் ஆகியவற்றை வயிறு முட்டும்படி ஒருகை பார்த்தார்கள். ஆழ்வார்க்கடியான் தான் வாதப்போரில் சம்பாதித்த பொருள்களில் அங்கவஸ்திரமாக அணியக்கூடிய பீதாம்பரம் ஒன்றை மட்டும் வந்தியத்தேவனிடம் கொடுத்துவிட்டு மற்றவற்றை ஸ்ரீ வைஷ்ணவர்களிடம் கொடுத்து அவற்றின் பெருமானத்துக்கு பொற்கழிஞ்சுகள் பெற்றுக்கொண்டான். வைஷ்ணவ சமயத்தின் மேன்மையை நிலைநாட்டிக் கொண்டு வடக்கே ஹரித்வாரம் வரையில் போக வேண்டியிருப்பதால் தனக்கு பொற்காசுகள் தேவை என்பதாக அவன் தெரிவித்துக் கொண்டான். ஸ்ரீ வைஷ்ணவர்களும் மனமு வந்து பொருள்களின் பெருமானத்துக்கு அதிகமாகவே பொற்காசுகளை கொடுத்தார்கள். பெற்றுக்கொண்டு ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் பிற்பகலில் கடம்பூரை நோக்கி பிரயாணப்பட்டார்கள். கொள்ளிடத்தில் அப்போது பெருவெள்ளம் போய்க் கொண்டிருந்தபடியால் அவர்கள் ஏறி வந்த குதிரைகளை கொண்டு வர முடியவில்லை. அவர்கள் நதியை கடந்த ஓடத்தில் ஜனங்கள் அதிகமாக ஏறியிருந்தபடியால் படகு கரையை அடையும் சமயத்தில் கவிழ்ந்து விட்டது. மற்றவர்களைப் போல வந்தியத்தேவனும் ஆற்று வெள்ளத்தில் விழுந்து நீந்தி கரை சேர வேண்டியதாயிற்று. அந்த சமயம் அத்தனை காலமாக எத்தனையோ நெருக்கடியான நிகழ்ச்சிகளிலும் வந்தியத்தேவன் காப்பாற்றிக் கொண்டு வந்த அவனுடைய அரைக்கச்ச சுருளும், அதில் அவன் பத்திரப்படுத்தி வைத்திருந்த இலச்சினைகளும், இளைய பிராட்டி தந்த ஓலையும் கூட நதி வெள்ளத்தில் போய்விட்டன. அவற்றுடன் இருந்த பொன் நாணயங்களும் போய்விட்டன. புதிய குதிரைகள் வாங்குவதற்காக பணம் சேகரிப்பதற்காகவே முன்னர் சொன்ன யுக்தியை அவர்கள் கையாண்டார்கள். உத்தி பலித்து கொஞ்சம் பணமும் கிடைத்தது. ஆனால் அந்த கிராமாந்திர பகுதிகளில் குதிரை எங்கும் விலைக்கு கிடைக்காது என்று தெரிந்தது. கடம்பூர் கிராமத்தில் வாரம் ஒரு நாள் நடைபெறும் சந்தையில் ஒருவேளை குதிரைகள் விற்பனைக்கு வரலாம், இல்லாவிடில் திருப்பாதிரி புலியூர் சென்று வாங்க வேண்டும். கடம்பூருக்கு போவதா வேண்டாமா என்பது பற்றி அந்த நண்பர்களுக்குள் வாதம் நடந்தது. அதில் உள்ள சாதக பாதகங்களை பற்றி விவாதித்தார்கள். கடம்பூரில் ஆதித்த கரிகாலரின் வருகையை பற்றி ஏதேனும் செய்தி கிடைத்தாலும் கிடைக்கலாம். காஞ்சியிலிருந்து புறப்பட்டு விட்டாரா, எந்த வழியாக வருகிறார் என்று ஏதேனும் தகவல் தெரிந்தால் நல்லதல்லவா? ஆனால் கடம்பூரில் தெரிந்தவர்களின் கண்ணில் படக்கூடாது. கந்தமாறனை சந்திக்க நேர்ந்துவிட்டால் ஆபத்தாய் போய்விடும். ஒருவேளை பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் இதற்குள் வந்திருந்தால் ஹோ, அதுவும் தொல்லைதான். வைஷ்ணவனே, உனக்குத்தான் இரவில் சுவர் ஏறி குதிக்க தெரியுமே. சம்புவரையர் குதிரையில் ஆயத்திலிருந்து இரண்டு குதிரைகளை கொண்டு வந்து விடலாமே என்றான் வந்தியத்தேவன்.
1: நான் சுவரேறி குதிப்பேன், ஆனால் குதிரைகளுக்கு சுவரேறி குதிக்க தெரிய வேண்டுமே
0: என்றான் வைஷ்ணவன். பழுவூர் பரிவாரங்கள் அங்கே வந்திருந்தால் இரண்டு குதிரைகளை அடித்து கொண்டு போகலாம். அவர்கள் முன்னொரு சமயம் கடம்பூரில் என்னுடைய குதிரையை விரட்டி அடித்தார்கள் அல்லவா, அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்றான் வாணர்குல வீரன். சில மாதங்களுக்கு முன்பு கடம்பூரில் அவர்கள் சந்தித்தது பற்றியும் அன்று இரவு நடந்த அபூர்வமான சம்பவங்களை பற்றியும் வழிநடுக பேசிக் கொண்டு வந்தார்கள். இருவரும் சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்துக்கு கடம்பூரை அடைந்தார்கள். கடம்பூர் அவர்கள் எதிர்பார்த்தது போல அமர்க்களப்பட்டு கொண்டுதான் இருந்தது. அரண்மனையும் கோட்டை வாசலும் கொடிகளாலும் தோரணங்களாலும் தொங்கல் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு விளங்கின. கோட்டை வாசலிலும் சரி, மதில் சுவரை சுற்றியும் சரி, முன்னைவிட காவல் பலமாக இருந்தது. பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலர் வருகிறார் என்றால் கேட்க வேண்டுமா? அதே சமயத்தில் தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரும் ராணியுடன் வரப்போகிறார். இரண்டு பேருடைய பரிவாரங்களும் வருவார்கள். சில நாளைக்கு ஊர் தடபுடல் பட்டுக்கொண்டுதான் இருக்கும். இதையெல்லாம் பற்றி கடம்பூர் கடைத்தெருவில் ஜனங்கள் பேசிக் கொண்டிருந்ததை இரு நண்பர்களும் கேட்டார்கள். ஜனங்கள் பேச்சிலிருந்து இரு சாராரும் இன்னும் வந்து சேரவில்லை என்று தெரிந்தது. சம்புவரையர் மகன் கந்தமாறன் ஆதித்த கரிகாலரை அழைத்து வர காஞ்சிக்கே புறப்பட்டு போயிருக்கிறான் என்றும் தெரிந்தது. இந்த பரபரப்பான பேச்சுக்களுக்கிடையில் சிலர் கடல் கொண்டு விட்ட இளவரசன் அருள்மொழிவர்மனை பற்றியும் மெல்லிய குரலில் பேசினார்கள். அவ்வளவு பெரிய துக்க சம்பவம் நடந்திருக்கும் போது இங்கே விருந்துகளும் களியாட்டங்களுக்கும் ஏற்பாடு நடந்து வருவது பலருக்கு பிடி

0: பிடிக்கவில்லை என்று ஜாடை மாடையாக அவர்கள் பேசிக்கொண்டதிலிருந்து தெரிந்தது. ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் இந்த பேச்சுக்களையெல்லாம் காது கொடுத்து கேளாதவர்கள் போல கேட்டுக்கொண்டு ஊரை தாண்டி போனார்கள். ஊருக்குள் எங்கேயும் இரவு தங்க அவர்கள் விரும்பவில்லை. ஊருக்கு அப்பால் சமீபத்தில் எங்காவது பாழடைந்த மண்டபம் அல்லது சத்திரம் சாவடி இல்லாமலா போகும்? அப்படி இல்லாவிட்டால் இரவு வீரநாராயணபுரத்துக்கு போய் தங்கிவிடுவது நல்லது. அங்கே உள்ள பெரிய பெருமாள் கோயிலின் நூற்றுக்கால் மண்டபத்தில் நிம்மதியாக படுத்துறங்கலாம். முதன் நாள் இரவு நிகழ்ச்சிகளுக்கு பிறகு ஓரிரவு நல்ல தூக்கம் அவர்களுக்கு அவசியமாயிருந்தது. கடம்பூரை தாண்டி சாலையோடு சிறிது தூரம் சென்றதும் அடர்த்தியான மூங்கில் காடு ஒன்றும் அதற்குள் ஐயனார் கோயில் ஒன்றும் தெரிந்தன. வைஷ்ணவரே, இனிமேல் என்னால் நடக்க முடியாது. இரவு இந்த கோயிலில் படுத்திருக்கலாம். யார் கண்ணிலும் படாமல் இருப்பதற்கு இது நல்ல இடம் என்றான் வந்தியத்தேவன்.
1: அப்பனே, நீ சொல்வது தவறு. இம்மாதிரி இடங்களுக்கு நம்மைப் போல இன்னும் யாராவது வந்து சேரமாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்
0: என்றான் ஆழ்வார்க்கடியான். அப்படி வருகிறவர்கள் குதிரைகளுடன் வந்தவர்களானால் ரொம்ப நல்லது என்றான் வந்தியத்தேவன்.
1: இந்த மூங்கில் காட்டுக்குள் எந்த குதிரையும் நுழைய முடியாது. மனிதர்கள் நுழைந்து செல்வதே கடினமான காரியமாயிற்றே.
0: எங்கேயாவது ஒற்றையடி பாதை ஒன்று இல்லாமற் போகாது. கோயில் பூசாரி வரக்கூடிய வழியேனும் இருந்துதானே ஆக வேண்டும். இருவரும் அடர்த்தியான மண்டி கிடந்த மூங்கில் புதர்களை சுற்றி சுற்றி வந்து கடைசியாக குறுகலான ஒற்றையடி பாதை ஒன்றை கண்டுபிடித்தார்கள். அதன் வழியிலே உடம்பில் முட்கள் கீறாமல் நடந்து போவது மிகவும் பிரயாசையாக இருந்தது. இவ்விதம் சிறிது தூரம் சென்ற பிறகு கொஞ்சம் இடைவெளி காணப்பட்டது. அதில் சிறிய ஐயனார் கோயில் இருந்தது. கோயிலுக்கு எதிரே பலிபீடமும் அதையொட்டி மண்ணினால் செய்து காளவாயில் சுடப்பட்ட யானைகளும் குதிரைகளும் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. ஐயனாருக்கு வேண்டுதல் செய்து கொள்ளும் பக்தர்கள் இவ்விதம் மண்ணினால் செய்த குதிரைகளும் யானைகளும் கொண்டு வந்து வைப்பது வழக்கம். அவற்றை பார்த்ததும் வந்தியத்தேவன், குதிரைகளை பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறோமே, ஐயனாரை கேட்டு ரெண்டு குதிரைகள் வாங்கிக் கொள்ளலாமே என்றார்.
1: மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கக் கூடாது என்ற பழமொழி தெரியாத
0: என்றான் ஆழ்வார்க்கடியான். வைஷ்ணவனே, எங்கள் ஐயனார் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். கேட்டவரத்தை உடனே கொடுக்கக்கூடியவர். உங்கள் விஷ்ணுவைப் போல பக்தர்களை தவிக்க விட்டு பட்டப்பகலில் தூங்கிக் கொண்டிருப்பவர் அல்ல என்றான் வந்தியத்தேவன்.
1: அப்படியானால் இந்த மண் குதிரைகளுக்கு உயிர் கொடுத்தாலும் கொடுப்பார் என்று சொல்லு. ரொம்ப நல்லதாய் போயிட்டு பணம் மிச்சம்.
0: உண்மையான பக்தி இருந்தால் மண் குதிரைகளும் உயிர் பெறும். பார்க்க போனால் நம்முடைய உடம்புகள் மட்டுமென்ன, பிரம்மதேவன் மண்ணினால் செய்து உயிர் கொடுத்ததுதானே.
1: நன்கு சொன்னாய் தம்பி. இந்த உடம்பு மண்ணினால் செய்த உடம்பு என்பதை மறந்து விடுகிறோம். அதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக திருமண்ணை குழைத்து நெற்றியிலும் உடம்பிலும் இட்டுக் கொள்ளும்படி வைஷ்ணவ ஆச்சாரிய புருஷர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள்.
0: வந்தியத்தேவன் உஷ் என்று சொல்லி ஆழ்வார்க்கடியானுடைய கையை பிடித்துக் கொண்டு இன்னொரு கையினால் எதிரே சுட்டிக்காட்டினான்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: தமது முயற்சி பலனளிக்காமற் போகவே மனம் நொந்து திரும்பி போயிடுறார் பாட்டன் மலையமான். இதுவரை நிலவியிருந்த இறுக்கத்தை விடுவிக்க காட்சி மாற்றம் செய்கிறார் ஆசிரியர். கொள்ளிடத்தின் வடகரை, திருக்கானாட்டு உள்ளூர். அறையில உடுத்திய துணி, கையில கத்தி, இப்படி காட்சி தர்றான் வல்லவரையன். திருமலையப்பனோட வாதம் பண்ணி தோற்று போய் நிபந்தனைப்படி இப்படி நிக்கிறானோன்னு தோழிடுச்சு. ஆனா படகு கவிழ்ந்து ஆற்று வெள்ளத்துல அரைக்கச்ச சுருள், அதிலிருந்த இலச்சனைகள், முக்கியமான ஓலை எல்லாம் போயிட்டுதுன்னு தெரிஞ்சதும் இந்த புதிருக்கு விடை கிடைச்சாலும் நிலைமையின் நெருக்கடி புரியுது. பணம் கிடைச்சாச்சு, குதிரை வாங்கணுமே. தென்மேற்கே 40 கிலோமீட்டர்ல உள்ள திருப்பனந்தாளுக்குத்தான் போகணும்னா இயலாத காரியம். கொள்ளிடத்துல வெள்ளப்பெருக்கு. வடக்க 60 கிலோமீட்டர்ல திருப்பாதிரி புலியூர், வெள்ள அறுக்குறுக்கிடும். அதுல வெள்ளப்பெருக்கு எப்படியோ. குதிரையை விட இப்போ ஓய்வு தான் தேவைப்படுது. கடம்பூருக்கு வர வேண்டிய இரு சாராரும் இன்னும் வந்து சேரல. பேசாம 6 கிலோமீட்டர் வடக்க இருக்கிற திருநாராயணபுரம் போய் ஓய்வெடுக்கலாம்னு முடிவு செய்யறாங்க ரெண்டு பேரும். நல்ல முடிவு தான். ஆசிரியர் நமக்கு தந்த குறிப்பு படி ஆதித்த கரிகாலன் வடக்கே 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கான். நல்லது. நாவுக்கும் கருத்துக்கும் விருந்தா வந்திருக்கிற தொடர்கள் புளியோரை. புளி ஓரை, புளியும் சமைத்த சோறும் கலந்த உணவு. ஓரை

0: சமைத்த சோறு. புளியோரை புளியோதரை ஆயிட்டது. புளி, மிளகாய், வாசனை பொருள்கள், வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து புளிக்காய்ச்சல் என்கிற விழுதோட வடித்த சாதத்தை கலந்து செய்வாங்க. திருக்கண்ணமுது, திருத்தமான பேரு திருக்கண்ணல் அமுது. கண்ணல் அமுதுனா பாயசம். அரிசி, வெல்லம், பால், நெய், முந்திரி, ஏலக்காய் சேர்த்து செய்யப்படுது. ததி ஒன்றும், அதாவது ததி ஓதனம். ததி தயிர், ஓதனம் சோறு, தயிர் சோறு. சமைத்த சாதம் காய்ச்சின பால், கெட்டி தயிர், உப்பு இவற்றோட நல்லெண்ணெயின் கடுகு, சீரகம், பெருங்காயம், கறிவேப்பலை, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி தாளிச்ச கலவையை சேர்த்து கலரினா கிடைக்கிறது ததியோதனம். இவற்றை தவிர கூடுதலா முனியோதரன் பொங்கல் என்கிற முனையதரையன் பொங்கல் பற்றியும் பார்ப்போம். திருக்கண்ணபுரம் என்னும் திவ்ய தேசத்தில் படைக்கப்படுற நைவேத்தியம் பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெண்ணெய் உருக்கின நெய். முறையே 5 பங்கு, 3 பங்கு, 2 பங்குங்கிற விதத்தில் வெல்லம் சேர்த்து செய்யப்படுற பொங்கல். ஹரித்வாரம் பற்றிய குறிப்பு. இமயம் சிவாலிக் மலைத்தொடர்களின் அடிவாரத்தில் கங்கை நதிக்கரை தலம். புதுடெல்லியிலிருந்து வடகிழக்கே ஏறத்தாழ 220 கிலோமீட்டர் தொலைவு. சரி, சந்திப்போம் அடுத்த பகுதியில்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லிதான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்க மைண்ட் வாய்ஸும் கேக்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கேற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?
3: இரவின் அமைதியில்
4: இதயம் எழுதும்
3: இசை கவிதை
4: என் இனிய
3: பொன் நிலாவே.
5: நேரம் 9:15. என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் தேவாவின் இசில் வைரமுத்து வரிகளில் கேட்கவும் அனுராதா ஸ்ரீராமம் பாடிய பாடல் ரெட் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. தேவாவின் இசையில் பா விஜய் வரிகளில் ஹரிஹரனும் சாதனா சர்கமும் பாடிய பாடல் சொக்க தங்கம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை. இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ரிதம் திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்க ஏ ரஹ்மானின் இசையில் வைரமுத்து வருகிறேன். உன்னி கிருஷ்ணனும் கவிதா கிருஷ்ணமூர்த்தியும் பாடிய பாடல் உங்களுக்காக.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், முத்து விஜயனுடைய வரிகளில், உன்னிமேன் என் குரலில், பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை.

நேரம் 9:39. என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பரத்வாஜ் இசையில் வைரமுத்து வரிகளில் உன்னி கிருஷ்ணனும் ஹரிணியும் பாடிய பாடல் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:49. என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. ஏஆர் ரஹ்மானின் இசையில் வைரமுத்து, வரிகளில் ஸ்ரீனிவாஸ், குரலில் ரட்சகன். திரைப்படத்திலிருந்து பாடல்கள் உங்களுக்காக.

என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல். யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பழனி பாரதி வரிகளில் ஹரிஹரனும் சுஜாதாவும் பாடிய பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், நான் உங்கள் அன்பு செல்வான்.

0: தமிழ்எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: இரவு நேரம் இசைக்கான நேரம். இந்த இரவு நேரத்தில் தாவரங்கள் வேண்டுமானால் ஆக்சிஜனை சுவாசிக்கட்டும், நாம் இசையை சுவாசிப்போம். இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நான் உங்கள் அன்பு செல்வா. இந்த நிகழ்ச்சியை 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் வித்யாசாகர் இசையில் மது பாலகிருஷ்ணனும் ஹரிணியும் பாடிய பாடல் ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. இந்த பாடலை அம்பத்தூர்லேருந்து முத்துலட்சுமி கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கேன்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜனும் பி பி ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கேன். இந்த பாடலை செங்கல்பட்டிலிருந்து பிரேமதர்ஷினி கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக இந்த பாடல்.

இரவு நேரம் இசைக்கான நேரம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. இந்த பாடலை சீர்காழி புத்தூர்லேருந்து மாரி பாண்டியன் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல்

நேரம் 10:14 கேட்டுட்டு 102.3 விவத் பாரதி தமிழ்ப்பம் மனங்களில் எண்ணிட்டு முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிறைச்சாலை திரைப்படத்துல இருந்து காத்துட்டு இருக்கு. இளைய ராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் சித்ராவும் பாடிய பாடல். இந்த பாடலை திலகவதி, கௌஷிகா, நீரஜா, கபிஸ்தாலம் கும்பகோணத்திலிருந்து இந்த பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவும் இந்த பாடலில் இணைந்திருப்போம். 102.3 விவத் பாரதி தமிழ்ப்பம்.

10:20 கேட்டுட்டு 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் வரிகளில் எஸ் ஜானகி குரலில் பாசமழை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை பெரியார் நகர் ராஜேஷ் கேட்டிருக்காரு.

நேரம் 10:25. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. ஆபாவானனுடைய வரிகளில் எஸ் என் சுரேந்திரம், பி எஸ் அசிரேகாவும் பாடிய பாடல். மனோஜ் யானின் இசையில் கேட்க போறீங்க. இந்த பாடலை பிரதீப் வேப்பம்பட்டிலிருந்து கேட்டிருக்காரு. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாட்டுவாத்யா திரைப்படத்தில் வந்து இளையராஜாவின் இசில் கே ஜே யேசுதாசும் சொர்ண லதாவும் பாடிய பாடல். இந்த பாடலை கும்பகோணத்திலிருந்து தேவராஜன் கேட்டிருக்க. இந்த நிகழ்ச்சி 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

இளையராஜாவின் இசையில் வாலிவரிகளில் கே ஜே சுதாஸ் குரலில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. மோகன் சுதா பட்டாபிராமில் இருந்து இந்த பாடலை கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக வந்துட்டே இருக்கிறேன். இருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

இரவு நேரம் இசைக்கான நேரம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கங்கை அமரன் இசையில் வாலி வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை வில்லிவாக்கத்திலிருந்து தனபாண்டியன் பிரியா கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல்

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டி ராஜேந்தர் இசையில், வரிகளில் கே ஜெயசுதாஸ் குரலில். உயிருள்ள வரை உஷா திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை பல்லாவரத்திலிருந்து லட்சுமி கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக இந்த பாடல்.

நிகழ்ச்சி நிறைவு பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சிவாஜி ராஜாவின் இசையில் வைரமுத்து வரிகளில், எஸ் ஜானகி குரலில் காற்றுக்கு என்ன வேலை திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை பாளையங்கோட்டை லோகநாதன் கேட்டிருக்காரு. அதற்கு அடுத்த பாடல் நான் வாழ வைப்பேன் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் வரிகளில், டி எம் சௌந்தரராஜன் குரலில். இந்த பாடலை காமராஜபுரம் புஷ்பா கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. பாடல்களோடு இருப்பதும் மகிழ்ச்சியோடு இருப்பதும் இரண்டும் ஒன்றுதான். மீண்டும் ஒரு இணையதருணத்தில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா.

0: ஸ்வத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். எஸ், நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அவள் ஒரு வாழா படத்துலேருந்து அழகான பாடல் எடுத்து வச்சுருக்கேன். எஸ் ரைட், என்ன பாட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? மனோ பாடின பாடல், பழனி பாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் ருக்கு ருக்கு ருக்குமணி அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க. எஸ் இலையோடு எஸ் உங்களுடன் சகா பார்த்திபன்.
1: Come on, clap.

11:06 ஆகிட்டு இருக்கிற ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம் இல்லையா, ருக்கு ருக்கு ருக்கு மணி அப்படின்ற பாட்டு. தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஹரன் மற்றும் ஹரிணி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் ஏராளமான அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. இந்தியன் படத்திலிருந்து டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவலி வலா அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம் நினைச்சிருங்க இசையலையோட.

இட்ஸ் ரொம்ப அழகான பாட்டு, டெலிஃபோன் மணிப்போல் சிரிப்பவலி வல்லா அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. இட்ஸ் ரைட், தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில், பரத்வாஜ் இசையில் பாடல் காத்துட்ருக்கு. காதல் மன்னன் படத்திலிருந்து பாட்டு எடுத்து வச்சுருக்கேன், உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:20 நிமிஷத்தில் பாடல் உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே அப்படின்னு பாட்டை கேட்டு முடிச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உன்னை கிருஷ்ணன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாட்டு ஏ ரஹமான் அவங்களுடைய இசையில் வைரமுத்து அவங்களுடைய வரிகளில் தான் பாடல் காத்துட்ருக்கு. ஜீன்ஸ் படத்திலிருந்து எடுத்து வச்சுருக்கேன். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் அப்படிங்கிற அந்த பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோடு.

எஸ் பூவுக்குள் நுழைந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் அந்த பாடல் ரொம்ப அழகாக கேட்டு முடிச்சிருக்கீங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ரைட், ரொம்ப அழகான பாடல். எஸ்பிபி அவங்களுடைய குரலில் தான் காத்துட்ருக்கு. வாலி அவங்களுடைய அழகான வரிகளில், தேவா அவங்களுடைய இசையில் காதல் கோட்டை படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. எஸ் ரைட், என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவப்பு நூலாக்க குலுங்குது குலுங்குது அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம் நினைஞ்சிருங்க இசையலையோட.

11:32 ரொம்ப அழகான பாடல் எடுத்து வச்சிருக்கேன். ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ரெண்டு பேரும் பாடின பாடல், வித்யாசாகர் மற்றும் வைரமுத்து அவங்களுடைய இசையிலையும் அவங்களுடைய வரிகளையும் பாடல் காத்துட்ருக்கேன். எஸ் ரைட், வேதம் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். மலை காற்று வந்து தமிழ் பேசுதோ அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோடு.

எஸ் 11:38 ரொம்ப அழகான பாடல் எடுத்து வச்சுருக்கேன். எஸ் ராய் ரெட் படத்துலேருந்து ஒல்லி குச்சி உடம்புக்காரி ஒட்டிக்கிட்டா உடம்புக்காரி அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோட.

இஸ் 11:45 ஆகிட்டுருக்கு. ரொம்ப அழகான பாடல் எடுத்து தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்னி கிருஷ்ணன் மற்றும் எஸ் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். பா விஜய் அவங்களுடைய அழகான வரிகளில் பரணி அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. ஏ அசைந்து ஆடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா அப்படிங்கிற பாட்டு தான். பார்வை ஒன்றே போதுமே அப்படிங்கிற பாடத்துலேருந்து காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:51 ஆக்கிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா. அந்த வரிசையில் நம்மோடு இணைஞ்சிருந்த முகநூலியர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக முகநூல் பக்கம் கொஞ்சம் திரும்பும் போது, பாபு முள்ளக்காடிலிருந்து ஒரு பெரிய வணக்கத்தோடு இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீகா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. 52 முத்து லக்ஷ்மி அன்பு அறிவிப்பாளர் சக பார்த்திபன் அவர்களுக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா ஒரு பெரிய ரேடியோ போட்டிருக்காங்க. தொடர்ந்து 7 அபுதாகிர இனிய இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செல்வராஜ் நாமக்கல்லிருந்து இனிய இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 51 முத்துலக்ஷ்மி அவங்க ஒரு பெரிய கைவிரல் காமிச்சிருக்காங்க வாழ்த்துக்களுக்காக. தொடர்ந்து செந்தில்குமார் SKSS கோபிச்செட்டி பாளையம் கொளம்பலூர் செந்தில்குமார் ஜீன்ஸ் பட பாடல் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து 51 முத்துலக்ஷ்மி பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அப்படிங்கிற அந்த பாடல் கேட்பதற்கு ரொம்பவே இனிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து யார் உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லை அந்த பாடலும் ரொம்ப நல்லா இருந்தது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வகுமார் எம்ஜி கார்டன் KEM கார்டன்லேருந்து செல்வகுமார் எம்ஜி இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சி சிறக்க நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் இனிய இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பண்ணைபுரம்லேருந்து மணிகண்டன் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் நித்திரை மறக்க மனதில் நிம்மதி பிறக்க பண்பலை நிலவழகை ரசித்து பாடல்கள் நெஞ்சில் நிலைத்து நிற்கும் வண்ணம் நிறைய கீதங்கள் மனசு மயங்கும் நாடி வரும் பூபாலம் ராகங்கள் பண்பலையில் உலாவர பரவசமதில் வர வர வரவேற்கும் ஃபேஸ்புக் வீரராகவன் மாதாவரம்லேருந்து அப்படின்னு ஒரு பெரிய வரிகளோடு போட்டிருக்காரு. டெலிஃபோன் மணிபோல் மாசான பாடலை ஒளிபரப்பு செஞ்சீங்க ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பா வணக்கம் இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து புஷ்பா இனி இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பார்த்திபன் சார் பம்மல்லிருந்து புஷ்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நெல்லை பாரதி அன்பான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிய வணக்கம் சார். ரங்கராஜன் தித்திக்கும் இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன். ஸோ முகநூலில் நம்மோடு இணைஞ்சிருந்த நேர்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றியோ நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அழகான பாட்டு வித்தியாசமான பாட்டு அப்படின்னு சொல்லலாம்.

0: முதித் நாராயணன் மற்றும் சுசித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். நா முத்துக்குமார் அவங்களுடைய அழகானவர்களில் யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இசையில் தான் அந்த பாடல் காத்துட்ருக்கு. யாரடி நீ மோகினி படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன், நெஞ்சை கசக்கி பொழிஞ்சு புட்டு போகிற பொண்ணே ரதியே ரதியே அப்படிங்கிற அந்த பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க, திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.
1: Are you single? Buy me a drink. Hey, let's go out, man. Your place?

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 MHz, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz, திருப்பத்தூர் பண்பலை 101 MHz-இல் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி நிகழ்ச்சியில் முதல் பாடலாக

பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள், பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள். பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள், பொங்கிடும் தாய்மையில்

அனுமான் இதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கண்ணவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சேவிப்பாள். அவள் கண்ணவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு பொன்னிருக்கு வட்ட வீடும் பாத்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

4:06 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சரணம் ஐயப்பா தொகுப்பிலிருந்து சொன்னால் இனிக்குது என்னும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ராஜி அவர்கள் குரலில்.

0: 4:10 நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர்கள் கேட்கவிருப்பது
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் பி வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில், கஜபதனா ஸ்ரீரஞ்சனி.

அடுத்து விஜயாம்பிகே என்று தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம். விஜயநாகரி ராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பி. வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பந்துவராளி ராகத்தில் அமைந்த ஈசனே கோடி என்று தொடங்கும் முத்துத்தாண்டவர் கீர்த்தனை மிஸ்டர் சாப்புத்தாளம்

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பி வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில்.

நேரம் 5 மணி. பாரதி தமிழ் பண்பலை 102.3 தேவிகராகம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஸ்ரீ சாரதா சுப்ரபாரதம், பாம்பே சகோதரிகள் குரலில்.